0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேரிலே அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க உங்களுடன் ஆர்ஜே கஜராஜன். மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறது வரை விடைபெற்றுக் கொள்வது ஆர்ஜே கண்ணன். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆறு மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:02:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். வாழ்க்கை பாதையில் வரும் தடைகளை விக்னம் தகர்த்து என்றும் நமக்கு நல்வழியும் மன அமைதியும் தருவார் விநாயகர். நாம் கேட்ட அந்த பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றி டிபி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் சீர்காழ் எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து கவலையை விட்டுவிட்டு நமது கடமையை சரிவர செய், இறைவன் துணை இருப்பார்.

பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பெருமைகளை ஒலிக்க கேட்டும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக வெளிவந்த அந்த பாடல் செம்பியா இயற்றி தினகரன் இசையில் பி உன்னிமேனன் பாடிய பாடல். நேரம் 6:18:22. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடித்தாலே போதும் பெருமைகளை அடைய கந்தன் துணை நிற்பான். வி. குமார் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நாம் பக்தியுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு உரியவன், பெயருக்கு ஏற்றாற்போல் எத்தகைய துன்பங்களையும் தீர்க்க வல்லவன். அஞ்சனை மைந்தன் ஹனுமனை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டோம். எல் கிருஷ்ணன் இசையில் வி கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தார். பாடல் கே சதாசிவம். நேரம் 6:26:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள். முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட ஐயனை ஒருமுறை மனதார நினைத்தாலே போதும், உடன் நிற்பார். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி கே கலா பாடியது.

பிறக்க வைப்பதும் அவனே, சிறக்க வைப்பதும் அவனே, துறக்க வைப்பதும் அவனே. பிறைசூடனே போற்றி வளம் அந்த பாடல் கேட்டும், ஓம் நமச்சிவாய என்றிட கவலைகள் தீருமே. டிசி ராதாகிருஷ்ணன் இசையில் கேஜி யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும், பாடல் செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றியது. நேரம் இப்பொழுது 6:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தம்புராஜ் இசையில் ஜிக்கி பாடிய பாடல்.

அடைக்கலராஜ் இயற்றிய பாடல் கேட்டும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் எம் எம் யூசுப் இசையமைத்து பாடிய பாடல்.

நாஞ்சில்பா ஜமால் முகமது இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 6:42 நாற்பது நொடி. நிகழ்ச்சியில் அடுத்து

0: கவியோகி பெக்கான் பாண்டியன் இயற்றிய பாடல் கேட்டும், டி கே ராமமூர்த்தி இசையில் நித்யஸ்ரீ பிரபாகர் குழுவினர் பாடிய பாடல். நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமன்

0: நாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது

குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். முன்னதாக அருள்மொழி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். அன்புராணி, இனிய காலை வணக்கம். நச்சுப்பிள்ளை, நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டோம், ரசித்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். மயிலை பட்டாபி, வேலவனுக்கு மூத்தோனை பாடலை முதற் பாடலாக ஒலிக்க செய்து எங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய நிலையத்தாருக்கு கோடான கோடி நன்றிகள். சூலை மனோகரன், இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். கமலாவரதன், இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். அபர்ணா நகர் மூர்த்தி, இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் வளம் வந்த முதல் பாடலை கேட்டோம், ரசித்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். முனுசாமி, இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பரந்தாமனை துயில் எழுப்பி கிருஷ்ண கானம் எங்கும் கேட்குது என்ற கானம் பகவானின் லீலைகளை அறிய வண்ணமாக இருந்தது. கேட்டோம், ரசித்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம். பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் ஒழித்த பக்தி பாடல்கள் சிந்தனையால் உன்னை நாடினேன், கிருஷ்ண கானம் எங்கும் கேட்குது. நல்ல தமிழ் சொன்னாலே முருகன் பாடல் பெரிதாகி உருவெடுத்த நின்றாய். அனுமன் பாடல் காலையில் கேட்க மிகவும் ரம்யமாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ரோசையா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சூலை மனோகரன், பிரபாகரன் உள்ளிட்ட நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம், பக்தி பாடல்கள் கேட்டோம் ரசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து

இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, காலை 7:15 செய்தி அறிக்கை, 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்களும் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம், 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 கதையும் கானமும், காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம், 3 மணிக்கு

சவுண்ட் ட்ராக் ஒளிச்சித்திரம் முருகன் சினி ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் காதலுக்கு மரியாதை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் விஜய், ஷாலினி, மணிவண்ணன், சிவகுமார், ஸ்ரீவித்யா, ராதாரவி, சார்லி, தாமு, தலைவாசல் விஜய் மற்றும் பலர், இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணா, கதை திரைக்கதை இயக்கம் பாசில், வானொலி வடிவம் வி குமார். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4-2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5-5 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரை கானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு திரைப்பட நடிகர் பூவிலங்கு மோகன் அவர்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, உடன் உரையாடுபவர் பிரமீளா தேவி, தொகுப்பு ஜெயலட்சுமி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7 மணி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம். நமது எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன. நமது சிந்தனைகள் வலிமையாக இருக்கும் பொழுது எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையில் ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக கார்த்திக் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:06:05. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 13 அன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அல்பினிசம் பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபை உலகெங்கிலும் உள்ள அல்பினிசம் பாதிப்புள்ள மக்களின் சாதனைகளை முன்னிலைப்படுத்தவும் அல்பினிசம் ஒருவரை அவரது சிறந்த வாழ்க்கையை வாழ்வதிலிருந்து தடுக்க முடியாது என்பதை காட்டவும் அல்பினிசம் பாதிப்புள்ளவர்களின் தேவைகளுக்கு இடமளிக்குமாறு மற்றவர்களை ஊக்குவிக்கவும் ஒரு தனித்துவமான கருப்பொருளை தேர்ந்தெடுக்கிறது. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் அல்பினிசத்தால் ஏற்படும் பிற உடல்நல பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துகிறது. அல்பினிசம் குறைபாடு உள்ளவர்கள் பெரும்பாலும் தோல் நிறம் மற்றும் இயலாமை காரணமாக பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். இருப்பினும் சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் அத்தகைய பாகுபாட்டை தடுத்து அனைவருக்கும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதில் உறுதியாக உள்ளது. அல்பினிசம் ஒரு தொற்றுநோய் அல்ல. தோலின் நிறத்தை நிர்ணயிக்கக்கூடிய மெலனின் என்னும் நிறமியானது தோல், கண்கள் மற்றும் முடியில் இல்லாததால் இந்நோய் உண்டாகிறது. மக்களுக்கு விழிப்பூட்டும் வகையில் அல்பினிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பேசும் விழிப்புணர்வு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று அல்பினிசம் தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் நமக்காக தகவல்களை தொகுத்து வழங்கியிருந்தார் நாகை சரவணன். நேரம் 7:07:55.

0: ஸ்னேகன் இயற்றிய பாடல் கேட்டும். கோவில் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் மகதி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:10:55.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:02 நமது விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

சாமி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் மகத்தி குழுவினர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா்.

உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார்.

0: வளர்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாக

0: தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்க பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: பா விஜய் இயற்றிய பாடல் அது. அயன் என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி தயாள் ஹரிச்சரண் சின்மயி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:30
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நேயர்கள்லாம் காலையிலிருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி இன்னும் போஸ்ட் பண்ணலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணிவிடும். உங்களுடைய பதில்களை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். ஆதவன் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் சின்மை குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:36:40. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று காலை 10:02 கதையும் கானமும் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. வணக்கம் தமிழ்நாடு.

0: கபிலன் வரிகளில் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க கேட்டும். அஞ்சாதே திரைப்படத்திற்காக சுந்தர் சி பாபு இசையில் நவீன் மாதவ் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:40:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்களே வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுடைய பதில்களை தொடர்ந்து அனுப்புங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 முகநூலுக்கே தொடர்ந்து அனுப்புங்க. நேரம் 7:41:20.

0: ப. விஜய் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். பில்லா என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் நவீன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:45.
1: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक, इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
0: நேரம் 7:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடும். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது முகமது மியான், இனிய காலை வணக்கம் சார். அடுத்தது சூளையிலிருந்து மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை மிஞ்சும் அளவில் துள்ளி குதிக்கும் விதத்தில் இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரங்கராஜன் டி நகர், இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்களின் தொகுப்பு, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ், இனிய காலை வணக்கம் சார், திருப்பதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், இனிய காலை வணக்கம். கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி உற்சாகமாக உள்ளது. செங்கல்பட்டு ரமணி வில்வம், இனிய காலை வணக்கம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம். அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள், ஆரணி தேவன், மீனா திருநெல்வேலி, சரவணன் ராமலிங்கம், கமலாவர்தன், மேலப்பேடு தயாளன், பாரிவல்லல் கே ராமு, ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள், மந்தைவெளி விநாயகம் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இனிமையான காலை பொழுதில் இனிமையான பாடல்களின் தொகுப்பு, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், ரோசையா, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனுடைய கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடைபெறவிருக்கும் 2027 ICC ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியை வந்து நடத்தக்கூடிய உரிமம் பெற்ற நாடுகள்லாம் வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய பதில்களை தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலே தொடர்ந்து அனுப்புங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: பேரரசு இயற்றிய பாடல் அது. வல்லவன் என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் சிலம்பரசன், சுசித்ரா மகத்தி, டி ராஜேந்தர் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: முகநூல்ல ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2027 நடைபெறவிருக்கும் ஐசிசி ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2027 ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப், இந்த போட்டியை நடத்தக்கூடிய உரிமம் பெற்ற நாடுகள் யார் யார்னு ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சவுத் ஆப்ரிக்கா, ஜிம்பாபே அண்ட் நபீபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் மகாதேவன் இனிய காலை வணக்கம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பிரபு வீரா, அன்புராணி, அண்ணாமலை, ராமகிருஷ்ணன், வீரதுரை, மகாதேவ், முகமது மியான், அந்தோனிராஜ், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம், பொன்னான வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அணிவரிசை அபாரம் மனசுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தந்தன. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாபே, நபீபியான் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அவரும். மயிலை பட்டாபி, பத்மா சவுந்தரராஜன், கோபி, சூளை மனோகரன், ஆரணி ஆண்டாள், தேவமணி, பிரபாகரன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் உள்ளிட்ட அனைத்து நேயர்களும் வந்து தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாபே, நமீபியா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக தங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு இந்த ஒரு பாடலோடு அடுத்து வந்து 8:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து அனைத்து நேயர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கடிதமொழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்க தயாராக இருக்காங்க ஆர்ஜே ராமலட்சுமி. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

வாலி இயற்றிய பாடல் கேட்டும். யுவன் சங்கர் ராஜா இசையில் தீனா என்ற திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், ஹரிணி திம்மி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:58:30. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் பிரபாகரன் தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது, அதில் வந்த தகவல்களும் அருமை. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. உலக

0: அல்பினிசம் தொடர்பான தகவல்களை கேட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. வழங்கிய வானொலி பண்பலை விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஆர்ஜே நாகை சரவணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் திரும்பவும் இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எண்ணங்கள் சிந்தனைகள் தொடர்பான தகவல்களை கூறிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வந்த பாடல்களும் எங்களை உற்சாகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷங்கர், இனிய காலை வணக்கம். இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து கமலாவரதன், ரோசையா, சூளை மனோகரன், கமலாவரதன், சாந்தி ரமேஷ், பாலசுப்ரமணியம், மதுரை சு, சண்முக சுந்தரம், பிரபு வீரா, பாலவேணி உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், இனிய பாடல்களின் தொகுப்பு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை பொழுது, சிலருக்கு பரபரப்பான காலை பொழுதாக இருக்கலாம், சிலருக்கு அமைதியான காலை பொழுதாக இருக்கலாம் இல்லையா. வேலைக்கு செல்லணும் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லையானா, இன்னைக்கு ஒரு வேலை பள்ளிக்கூடம் இருந்தால் அந்த குழந்தைகளை கிளப்ப வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள், அப்படி வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக இருக்கிற சில வீடுகளும் இருக்குது, அமைதியாக இருக்கிற வீடுகளும் இருக்குது இல்லையா. ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலை பொழுது அமைதியாக இருக்கும். இப்போ தான் ஒரு காஃபியை குடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, பரபரப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த நாள் பொழுதை, இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளுமே, மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவித் பாரதியோடு இணைந்திருங்க. இப்போது நாம் என்ன நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறோம்?

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம். பல ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி நேயர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு தொய்வில்லாமல் போயிட்டே இருக்கு. பல ஆண்டுகள் அதில் ரொம்ப முக்கியம் இல்லையா, போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். உங்கள் விருப்பம். சரி, இன்றைய உங்கள் விருப்பம், அதாவது காலையில் இந்த உங்கள் விருப்பம் வந்து நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களை கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்டு அந்த பாடல்களுக்காக காத்திருந்து நான் எழுதி கேட்ட பாடல் இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டு ரசிக்கிறாங்கல்ல, அதுதாங்க ஒரு சூப்பரான விஷயம். அந்த வகையில் இன்றைய முதல் நேயர், காத்திருக்கும் நேயர்கள் யார் அப்படின்னா, குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், புவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற இருக்கும் திரைப்படம் டிராகன். சித் ஸ்ரீராம், சஞ்சனா கால்மஞ்சே இணைந்து பாடியிருக்க, விக்னேஷ் சிவன் இயற்றியிருக்க, லியோன் ஜேம்ஸ் இசையமைப்பிலான இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவேக பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் இடம்பெற இருக்கிறது? பரமக்குடி அலங்காராஜ் அந்தோணி மர்சி ஜெர்லின், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குண்டத்தூர் சௌத்ரி பிரகாஷ், எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், சாத்தூர் மனோகரன் பாண்டுரங்கன், தங்கச்சிமடம் பாபு, செட்டிப்புலம் மணிகண்டன், நெல்லை கலங்கள் கணேசன், உடன்குடி செல்வன், படியூர் பூவராகவன், இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் நக்காஷ் அசீஸ் இணைந்து பாடியிருக்காங்க, வேல்முருகனும் இணைந்து பாடியிருக்கிறார், அறிவு இயற்றியிருக்கிற பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

நேரம் 8:15. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கிறது? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜ் நகர் இசை இன்பன் இசை அரசி லட்சுமி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லட்சுமி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருப்பது, விக்னேஷ் சிவன் இயற்றியிருக்கும் பாடல் இது.

0: 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நம்முடைய நேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி. இது ஒரு கேம் ஷோ அப்படின்னு நாள்தோறும் வலம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக. இதில் வந்து நம்முடைய நேயர்களும் பங்கேற்கலாம். ஆனால் இன்னைக்கு பங்கேற்கும் நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்னது? அதாவது எப்பொழுதுமே வந்து நாம 2 தொலைபேசி எண்கள் உங்களுக்கு கொடுப்போம் இல்லையா. அந்த 2 தொலைபேசி எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் நீங்கள் வந்து பங்கேற்பீங்க. இன்னைக்கு அதில் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னா, அந்த 2 எண்களில் 1 எண் ஆண்கள் பங்கேற்பதற்கும் இன்னொரு எண் பெண்கள் பங்கேற்பதற்குமாக பிரிக்கப்படுகிறது. சரியா? மீண்டும் சொல்லுகிறோம், 1 எண்ணில் ஆண் நேயர்களும் அடுத்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்க வேண்டும். சரிதானா? சரி, 2952085853 இந்த எண்ணில் ஆண் நேயர்கள் பங்கேற்கலாம். 2838987 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்கலாம். மீண்டும் சொல்லுகிறோம், இன்னைக்கு 2 இணைப்பில் 1 இணைப்பு ஆண்களுக்கும் 2வது இணைப்பு பெண்களுக்குமாக கலக்கல் அரங்கத்தில் வலம் வர இருக்கிறது. அந்த முதல் இணைப்பு ஆண்களுக்கு 2952085853, 2வது இணைப்பு அதாவது 2838987 இது பெண்களுக்கான இணைப்பு. ஆகையினால முதல் இணைப்பில் ஆண் நேயர்களும் 2வது இணைப்பில் பெண் நேயர்களும் கலந்து கொண்டு இன்றைய கலக்கல் அரங்கத்தை கலக்கலாம். சரிதானே?

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: விடிப் பாரதி தமிழோடு உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட அடுத்த பாடல் என்ன பாடல், அரண்மனை 4 இந்த திரைப்படத்திலிருந்து கரேஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்க, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயற்றியிருக்க ஹிப் ஹாப் தமிழா இசையமைப்பில் இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? திருமழிசை, உஷா ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை, கோகுல், லத்தி, பாஷா, கண்ணகி நகர், கருப்பசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம், செல்வி, கோபால், மயிலாப்பூர், லட்சுமி, நித்யா, சென்னை 60, ஏகாராஜா, குப்பநத்தம், ராமு, காஞ்சிபுரம், கோகிலா, பிரசன்னா, பெங்களூர், ஹேமப்ரியா, துருவா, ரவிக்குமார், இளையான்குடி, இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா.

நேரம் 8:29. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் சிலருடைய பதிவுகள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பழனி, பெங்களூர் குப்பநத்தம் ராமு, முத்துக்குமார், பிரகாஷ் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், சூளை ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், சூளை

0: ரீஜா மனோகரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சாந்தி ரமேஷ், ராஜேஷ், பெரியார் நகர், ஹேமலதா, இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டுமில்லை, சிலர் வந்து இதில் பாடல்கள் எல்லாமே வந்து ஒன்று கொண்டு மிஞ்சும் வகையாக சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: உங்கள் விருப்பத்தில் புதிய பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற இருக்கிறது. இந்த பாடல் பற்றின விவரம் என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியிருக்காங்க, தாமரை இயற்றி இருக்கிற பாடல். இந்த பாடல் எங்களுக்கு விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறவங்க கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்மித், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த கீழ் விஷாரம், செல்வம், திலீப், யாமினி, திருமழிசை, ஜெகந்நாதபுரம், சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா, எழிலோவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லட்சுமி, காயத்ரி விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை, கீர்த்தீஸ்வரன், பிரித்திகா. இதோ இவர்களுக்காக இந்த பாடல்.

0: உங்கள் விருப்பம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கிடையில நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல், அதாவது 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா. நீங்கள் அறிந்தது தான், ஆனால் இன்றைய விளையாட்டு நிகழ்ச்சியில 2 தொலைபேசி எண்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் தான் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க நாள்தோறும். இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதில் 1 தொலைபேசி எண் ஆண்களுக்காகவும் 1 தொலைபேசி எண் பெண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால கவனமாக நீங்கள் எந்த தொலைபேசியில் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு வாங்க. அதாவது முதல் தொலைபேசி எண் ஆண்களுக்கு என்ன எண் அது? 2952-08-53 2952-08-53. அடுத்த தொலைபேசி எண் பெண்களுக்கு 2838-9871 2838-9871. இன்னைக்கு முதல் எண் ஆண்களுக்கு, இரண்டாவது எண் பெண்களுக்கு. உங்களை எதிர்பார்த்து நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். 9:02 முதல் கலக்கல் அரங்கத்தில்.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே ஜெய ராமலட்சுமி.
0: உங்கள் விருப்பத்தில் நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கடிதங்கள் வாயிலாக எழுதி கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் இல்லைங்க, நாம் இப்போ கேட்டுட்ருக்கோம்ல, நாமளுமே அவங்க விரும்பி கேட்டிருந்தாலும் எல்லா பாடல்களையும் ரசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் அடுத்ததாக திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியம் மலர் சந்துரு துர்காதேவி தன்விக் விஸ்வா மதுரவாயல் வேல் நகர் கதிர்வேல் சென்னை பாடி ரவி கலவை மேல்நெல்லி விஜயன் சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள் மதுரவாயல் ரோஸ் அம்பத்தூர் எஸ் வி நகர் எம் டி ரவிச்சந்திரன் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் கஸ்தூரி சுகன்யா விஜயசங்கர் சுமலதா ஜிஷ்ணு ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ இவர்களுக்காக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் இயற்றி பாடியிருக்கும் பாடல் அனிருத் ரவிச்சந்திரின் இசையமைப்பில்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
5: அடுத்து நாம கேட்க இருக்கிற பாடல் மைடியர் பூதம் திரைப்படத்திலிருந்து பென்னிதயாள் பாடியிருப்பது. யுகபாரதி எட்டி டி இமானின் இசையமைப்பில் இடம்பெற்றிருக்கிற இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், திருமழிசை குண்டுமேடு சுசீலா, நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் அமுதா, செல்வம் மாதவரம், வாவூசி தெரு பத்மாசினி ஜெயபால், சிங்காதிவாக்கம் கேசவன் மருதம் ஜெயபால் ருக்கு, குணரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நிமிலி அரசன் ஆண்டாள், புளியம்மங்கலம் சித்திரை பெருமாள். இதோ இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா?

0: நம்முடைய நேயர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், சொல்ல ஓடி வருவேன்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: இன்றைய கலக்கல் அரங்கத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய கலக்கல் அரங்கம் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்க போகுது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் துவங்குகிற

0: பாடல்களை நீங்கள் சொல்லணும். அதிகபட்சம் 10 பாடல்கள் சொல்லலாம். திருப்பியும் சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள் அதிகபட்சமாக 10 பாடல்கள் நீங்கள் சொல்லலாம். சொல்லலான்னு கிடையாதுங்க, அந்த பாட்டினுடைய முதல், இப்போது ஏதாவது ஒரு வார்த்தை தரோன்னா அந்த வார்த்தையை வைத்து துவங்குகிற அந்த பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடலை டியூனோடு நீங்கள் ஒரு 3-4 வார்த்தைகள் பாடணும். அப்படி 10 பாடல்கள் நீங்கள் சொல்லணும். ரொம்ப சுலபம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஆனாலும் இன்னைக்கு கலந்து போகணும், நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு இருக்குது. அதாவது யார் வேணால் எந்த எண்ணில் வேணால் கலந்துக்க முடியாது. ஆண்கள் 2952-0853 இந்த எண்ணில் பங்கு பெறலாம். பெண்கள் 2838-9871 இந்த எண்கள் இந்த எண்ணில் பங்கு பெறலாம். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலிமாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்காராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன், மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், பாவூசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக் தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாசம், ஜேசுபாதம். இவர்களது விருப்பத்தில் மேயாதமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காக்கா பாலா பாடியிருக்கிறார், ரத்னகுமார் இயற்றியிருக்கிறார், இசை சந்தோஷ் நாராயண்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல் நீ தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: இன்றைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடல் பெரிய வளையம். ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன், திருநெல்வேலி மாவட்டம், வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயின், எட்டிடா, உடன்குரி, நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா, இவர்களுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கேட்ட பாடலோடு உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாரம், மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 9:02.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: நேயர்கள் எல்லாருமே இப்பொழுது காத்துட்ருப்பீங்க. அதாவது 9 மணி அப்படின்னாலே கலக்கல் அரங்கம். இந்த கலக்கல் அரங்கத்தில் நம்முடைய நேயர்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாகத்தான் வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த மாதிரியான விளையாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய நேயர்களுக்கு சொல்கிறோம், அதாவது இன்று 2 இணைப்புகள் இருக்குது இல்லையா, அதில் முதல் இணைப்பு வந்து ஆண்கள் பங்கேற்கலாம், 2வது இணைப்பில் பெண் நேயர்கள் பங்கேற்கலாம். முதல் இணைப்பு 2952508053, 2வது அது வந்து ஆண்களுக்கான இணைப்பு, 2வது இணைப்பு 2838987171, இந்த இணைப்பு பெண் நேயர்களுக்கான இணைப்பு. நீங்கள் வாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சுலபந்தான். அதாவது நீங்கள் வந்தோடனே நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் துவங்குகிற ஒரு குறைந்தபட்சம் 5 பாடல், அதிகபட்சம் 10 பாடல் நீங்கள் சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆகினால எல்லாருமே தயக்கம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். சரியா, இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் முதல் நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? புதிதாக பங்கேற்கிற நேயர்களுக்கு சரியா, அதாவது முதல் எண் 2952508

0: 8 5 3 இந்த எண் வந்து ஆண் நேயர்கள் இன்னைக்கு பங்கேற்கலாம். 2 8 3 8 9 8 7 1 இது பெண் நேயர்கள் பங்கேற்கலாம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கான வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையில் துவங்குகிற, திருப்பியும் சொல்கிறேன், முதல் வரியில் வர்றதுன்னெலாம் கூடாது, அந்த வார்த்தையில் துவங்குகிற பாடல்களை நீங்கள் சொல்லக்கூடாது, பாடணும். ஒரு ஒரு ஒரு வரி பாடினா போதும், ஆனால் நீங்க எத்தனை பாடல் அப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பாத்திரலாம். சரியா? உங்களுக்கு ஈஸி இல்லாம ஏதாவது இருக்குமா? நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கான வார்த்தை ரோஜா.
1: ரோஜா மலரே ராஜகுமார்.
0: அது ரோசா ஆயிடுச்சே.
1: ரோஜா வைத்தால்
0: மூணு பாடல் சொல்லி இருக்கீங்க இல்லையா? உங்க பேர் சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
1: மகள், அந்த பாட்டு
0: ரோஜா மகள். சரி, அப்புறம் வரல, எங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜாமா. நீங்க எத்தனை பாட்டு சொல்லியிருக்கீங்கன்னு தெரியுமா? நாலு பாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரவங்க எத்தனை பாட்டு சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். நன்றி, இவ்வளவு தாங்க, ரொம்ப சுலபம். இப்ப அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: காலை வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: என்னங்க?
2: ஸ்ரீராம் அம்பத்தூர்ல இருந்து.
0: அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீராம் ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கு நான் வார்த்தை வந்து அதே வார்த்தை தான், ரோஜா என்கிற வார்த்தை. அதில் துவங்குகிற பாடல்கள் 10 சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொரு வரி பாடணும். ரோஜா என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள். அப்படி கிடையாது, இதை பாருங்க. இப்போ ரோஜா சொன்னோடனே முதல் நேயர் வந்து 4 பாட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிங்க, அவ்வளவுதான். சரியா? நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், கேக்குறவங்களும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இதை வருத்தப்படவே செய்யாதீங்க. நன்றி பங்கேற்றது. நன்றி நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? ரோஜா என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல் ஆகையினால நீங்க என்ன செய்யறீங்க, ரோஜாங்கிற வார்த்தையில கடகட கடகடன்னு ஒரு 10 பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: அப்புறம்
0: சரி, நன்றி. ஒரு 5 பாடலாவது சொல்லணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம். எம்டிஎஸ் வந்து எஸ் நகர் அம்பத்தூர் மேடம்.
0: அம்பத்தூர்ல இருங்க இருங்க இருங்க. அம்பத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் சார்.
3: எம்டி ரவிச்சந்திரன்.
0: சரி சொல்லுங்க சார், நீங்க ஒரு 5 பாடல் சொல்லக்கூடாது, 5 to 10 பாடல் பாடுங்க, ரோஜா என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல்.
3: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம், ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: பாடணும் பாடணும்.
3: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா, அது ஒண்ணு. ரோஜா மலர் ராஜகுமாரி. ரோஜால தொடங்கணுமா மேடம்? இருந்தா பரவாயில்லையா? ரோஜான்னு பாட்டு இருந்தா போதுமா?
0: ரோஜான்னு துவங்கணும், ரோஜான்னு துவங்கணும். ரோஜாங்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது அவ்வளவு.
3: என்னங்க?
0: இப்ப வரமாட்டேங்குது. இல்ல பரவாயில்லைங்க.
3: ரோஜா நாட்டு சுடிதார் போட்டு மதுரை வீதியில் வந்தால் மயங்குது தன்னால், அந்த பாட்டு மேடம்.
0: நீங்க வந்து கொஞ்சம் பாடி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: நன்றி
0: ரோஜா.

என்கிற வார்த்தையில வந்து துவங்குகிற பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அம்பத்தூர் ரவிச்சந்திரன் தான் அதிகபட்சமாக ஒரு 4-5 சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெரும்பாக்கம் மனஜா வந்து அவங்க வந்து 4 பாடல்கள் சொல்லியிருந்தாங்க. நேயர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நாம வந்து பிரித்து கொடுத்துருந்தோம்ல தொலைபேசி எண்களை, முதல் எண் ஆண் நேயர்களுக்கு, இரண்டாவது எண் பெண் நேயர்களுக்கு அப்படின்னு. ரொம்ப அழகாக அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்க. இதை விட சூப்பராக யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொரு முறை சொல்கிறோம், 2952-0853 இது ஆண் நேயர்களுக்கு, 2838-9871 இது பெண் நேயர்களுக்கு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 9:17. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அழகாக கலக்கல் அரங்கம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் விளையாட போகும் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: திருநெல்வேலூர் கணபதி, நீங்க என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? பூ அப்படின்ற வார்த்தையில ஆரம்பிக்கிற பாடல்கள்.
1: பூக்காரா பூக்காரா எல்லாம் பூவை ஒரு முடி விடு, பூக்கத்தான் பறிக்காதீங்க பூக்கத்தான் பறிக்காதீங்க ஒரு பூவே.
0: ஒருன்னு ஆரம்பிக்க கூடாது, பூன்னு ஆரம்பிக்கணும். ஒரு பூவை எடுத்து ஒரு பூவை எடுத்து ஒரு அடுத்தது. ஓகே, அப்புறம் பூ என்கிற அந்த வார்த்தையில் அல்லனா அந்த எழுத்து கிடையாது, பூங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற பாடல்கள். இருந்தாலும் பரவாயில்ல, 5 பாடல்கள் சொல்லியிருக்கீங்க, சரியா? நன்றி பங்கேற்றதற்கு. அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்லேருந்து மாலினி.
0: மாலினி அம்மா, உங்களுக்கும் இதே வார்த்தை தான். நீங்க எத்தனை பாடல் பாடுறீங்க அப்படின்னு பாப்போமே. பூ என்கிற வார்த்தை, அதாவது பூ என்கிற எழுத்து, அது அது வார்த்தையாகவும் இருக்கலாம், ஆனா அப்படி ஆரம்பிக்கணும், பூன்னு ஆரம்பிக்கணும்.
2: சரி. சூப்பர். புது வாழ்வு

0: அப்புறம் பூ போட்ட தாவணி, அப்புறம் பூங்காற்று திரும்புமா, பூபாலம்
1: இல்ல இல்ல பூபாலம் இல்லமா இல்லமா இல்லமா, பூ அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்லிட்டு பூபாலம்ங்கிறது காலை நேரம் ராகம் அதெல்லாம் தான். நம்ம வந்து
0: பூவா பூத்திருத்து பட்டு பூச்சி அக்கா
1: சூப்பர்.
0: அப்புறம் பூ பூ

0: அந்த பாட்டு வருமே காத்தி இருக்குன்னு வரும், அந்த ஒரு விடுகிற மாதிரி பாட்டு வரும்.
1: ஆக்சுவலா இதுல நிறைய இருக்கு பாட்டு, நீங்க சொல்லலாம்.
0: ஆமா ஆமா, பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்து புலவ பெருமாளே,
1: பூவிலே பிறந்து பூவிலே. ஹலோ, எங்க கொஞ்சம் விட்டா என்ன என்னெல்லாம் நீங்க மறக்கடிச்சிருவீங்க போல.

0: என்னெல்லாம் நீங்க மறக்கடிச்சிடுவீங்க போலயே பாட்டையே. இல்ல நான் சொல்லிட்டீங்க பரவாயில்ல. நிறைய பாட்டு இருக்குங்க. சரி அதிகபட்சமாக 8 சொல்லிட்டீங்க. பூ மாலை வாங்கி வந்தால் அதுக்கப்புறம் பூ பூக்கும் மாசம் தை மாசம், அதுக்கப்புறம் பூ பூக்கும் ஓசை மின்சார கனவு, நிறைய பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்க 8 பாடல் சொன்னதுனால நீங்களே வந்து இன்னைக்கு இந்த பூங்கிற வார்த்தையை நிறைவு செய்ததா இருக்கட்டும். சரியா, அடுத்த நேரம் கேட்போமா? நல்லா சொன்னீங்க, நன்றி. இப்படி தாங்க, அதாவது 2 எண்கள் இருக்கு, ஒரு எண்ணில் ஆண் நேயர்களும் இன்னொரு எண்ணில் பெண் நேயர்களும் வராங்க. முதல் எண் 2952053 இல் ஆண் நேயர்கள், 2838981 பெண் நேயர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப அழகாக அதை அப்படியே பின்பற்றாங்க நம்முடைய நேயர்கள். இப்போ அடுத்தது நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம், நான் திருச்செந்தூர்லிருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, இப்ப உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: ஆ சொல்லுங்க.
0: அம்மா.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. அம்மம்மா தம்பி
0: என்று இல்ல இல்ல இல்ல, அம்மா
1: அம்மா தான் வரணுமா? அம்மா அம்மா நீ பெற்ற பிள்ளை,
0: நீ சுமந்த பிள்ளை. அப்புறம் அடுத்தது
1: அடுத்தது அம்மா,
0: அவ்வளவுதான். பரவாயில்ல. ஆனாலும் என்ன தெரியுமா, நமக்கு நிறைய பாட்டு தெரியும். நம்ம கேட்கும் போது நம்ம யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது, நன்றி பங்கேற்றதற்கு. அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. என்னாச்சு, லைன்ல வந்துட்டு பேச மாட்டேங்கிறீங்களா? நம்முடைய நேயர்கள் லைன்ல வந்தாங்கன்னா பேசணும், சரியா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ மேடம், நான் திருவான் மீரா.
0: மீராமா,
2: எங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களே, உங்க முயற்சிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா. சரி, நிகழ்ச்சிக்கு போவோமா? நம்ம உங்களுக்கான வார்த்தை அம்மா.
2: அம்மா அம்மா என்று
0: ஓகே.
2: டீச்சர் அம்மால ஒரு பாட்டு.
0: இல்ல இல்ல, நீங்க பாட்டு மட்டும் பாடினா போதும். அம்மா கரெக்ட் தான். அடுத்த பாட்டு
2: அம்மா வெண்டைக்கா ஓகே. உயிர் இல்லை. அப்புறம் வந்து இருந்து முடியல அம்மான்னு வாணிச்சு ஒரு பாட்டு பாடு.
0: அப்புறம் இருந்தாலும் நீங்க முயற்சி எடுத்து பங்கேற்றுக்கிட்டீங்க பாத்தீங்களா, அதற்கே நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
0: உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சுக்கணும்.
3: அம்மா
0: என்றால் அன்பு, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. எத்தனை பாட்டு இருக்குங்க, எத்தனை பாட்டு இருக்கு. நன்றி நன்றி. சரி, நம்முடைய நேயர்களுக்கு வந்து இங்க வரும்பொழுது நிறைய பாடல்கள் வரதில்லையோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் வந்து அம்மா அப்படின்னு நாம கேட்டிருந்தோம். அந்த வார்த்தையில இன்னும் ஒரு நேயத்தை வேணா கேட்டுட்டு இந்த வார்த்தையை நாம நிறைவு செய்துக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வாங்க, யாரு பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து புஷ்பலதா.
0: புஷ்பலதா அம்மா உங்களுக்கு அதே

0: வார்த்தை தான் அம்மா, சரியா? அதுல நீங்க அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிற எத்தனை பாடல்களை பாடுறீங்கன்னு கேப்போமே. அம்மா அம்மா
1: அம்மா, நீ
0: சரி
1: பிள்ளை அந்த பாட்டு, அம்மா கண்ணு சும்மா ஆசை இல்லையோ அந்த பாட்டு, அம்மா சின்ன பொண்ணு சொல்லுறத கேளு
0: அப்படின்னு.
1: இதுல வேற நிறைய பாடல்கள் தெரியல. அம்மா கண்ணு, அம்மா கண்ணு, அம்மா பாடி
0: பாடிட்டீங்களே,
1: அவ்வளவுதான் மேடம் தெரியும்.
0: அவ்வளவுதானா? அடடா, சரி,
1: நினைவில் வர மாட்டேன்.
0: பரவாயில்லம்மா, பரவாயில்ல, இது ஒரு ஜாலிக்கு தானே. நன்றி.
1: ஆமா மேடம்.

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
2: நாம் இப்போ கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில ஒரு அழகான ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இது வந்து சும்மா ஜாலியா இருக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது நாம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள் உங்களுக்கு எத்தனை பாடல்கள் தெரிகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். நேர்கள் எல்லாருமே இதுவரையும் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, 2952-0853 இந்த எண் ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கான எண். 2838-9871 இந்த எண் பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கான எண். நம்முடைய நேயர்கள் இதை ரொம்ப அழகாக கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து புஷ்பலதா அவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல, ஆகையினால இப்போது நம்மோட ஒரு ஆண் நேயர் பங்கேற்க வேண்டும். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேம்.
2: சின்ன.
3: ஓகே. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதமா, சின்ன சின்ன ஆசை சிரிக்கடிக்கும் ஆசை, அந்த பாட்டு. சின்ன மணி கோயிலே சொல்ல வரோ மயிலே, அந்த பாட்டு. அப்புறமா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அமைச்சு
2: பாட்டு பாட்டு பாட்டு.
3: அடுத்து
2: பாட்டு பாடணும்.
3: சின்ன நாலு பாட்டுதான் எனக்கு ஞாபகம்.
2: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: மேடம் பக்கத்து வந்து மணிமாலா மேடம்.
2: மணிமாலா அம்மா, உங்களுக்கான வார்த்தை சின்ன.
4: சின்ன
2: அப்புறம் சரி.
4: சின்ன வார்த்தை
2: சின்ன சின்ன

0: ஆனா நீங்க ரொம்ப யோசிச்சீங்க, இருந்தாலும் நல்ல முயற்சி, நன்றி பங்கேற்றதற்கு. உண்மையில இந்த சின்னன்ற வார்த்தை வந்து நிறைய பாடல்கள் இருக்குங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இதை சொன்ன உடனே நம்மளுடைய நேயர்கள் வந்து கடகட கடகடன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருவோமா, அவங்க கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு பாத்துருவோமே. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: டிநகர்ல இருந்து
0: ரங்கராஜன் சார். ஓகே, நீங்க, உங்களுக்கு இதே வார்த்தை தான் சார், சின்ன. இந்த வார்த்தையில உங்களுக்கு எத்தனை பாடல் தெரியும்?
1: சின்ன பூவே மெல்ல பேசு,
0: சூப்பர்.
1: சின்ன பயலே,
0: சூப்பர்.
1: தேதி கேளடா, அப்புறம் சின்ன சின்ன முந்திரியான ஒரு பாட்டு இருக்கு. சின்ன தம்பி பெரிய தம்பி, தங்க கம்பி, சின்ன சின்ன ரோஜாவே, சின்ன. அப்புறம் வந்து சின்ன சின்ன தாதா சாவளதான்.
0: நன்றி. ஒரு நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா, என்னாச்சு, நம்முடைய நேயர் வந்தார், ஆனால் அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ நம்முடைய அடுத்த நேயர் யார், அவங்களுக்கு சின்ன அப்படின்ற வார்த்தையில எத்தனை பாடல்கள் தெரிகிறது? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம், என் பேர் மனோகரி, சீதர்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: மனோகரி அம்மா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல நீங்க?
2: இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் தடவை மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க வாங்க.
2: காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ரிங்கு போதே விழ மாட்டேங்குது, இப்பதான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு இப்படி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான எண் வைக்கும் பொழுது பெண்கள் அதிகமாக பங்கேற்க முடியுமோ அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலேயே பங்கேற்க முடிகிறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம் நீங்க பங்கேற்றதுல. உங்களுக்கான வார்த்தை, அதே வார்த்தையை நான் கொடுக்கறேன், நீங்க எத்தனை பாடல் சொல்றீங்கன்னு பாப்போமே. சின்ன என்கிற வார்த்தை
2: மேடம், எனக்கு லைன் கிடைச்ச சந்தோஷத்துல பாட்டு வரவே மாட்டேது மேடம். நான் 45 வயசு ஆகுது, இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை நான் வந்து வானொலியில பேசுறேன், அதுவே ரொம்ப சந்தோஷம்.
0: இருந்தாலும் ரொம்ப நன்றி அம்மா நீங்க பங்கேற்றதற்கு. அடுத்த முறையும் நீங்க கண்டிப்பா பங்கேற்கணும், நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும், கலந்து அதுல வந்து வெற்றி பெறணும், சரியா?
2: இல்ல, எனக்கு பாட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல.
0: பரவாயில்லம்மா, அதுல என்ன இருக்கு,
2: லைன் கிடைச்சது ரொம்ப
0: ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட், இத்தனை நாள் கிடைக்காம நமக்கு கிடைச்சிருச்சேங்கிற சந்தோஷம். நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ,
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன் சார். சார், உங்களுக்கு அதே வார்த்தையை தரலாமா, வேற வார்த்தையை தரலாமா? வேற வார்த்தை கொடுத்துருவோமா? சரி, தென்றல்.
3: தென்றல்
0: நீங்களே புதுசு புதுசா ராகம் உருவாக்கி பாடுறீங்க. பரவாயில்லங்க, பரவாயில்ல, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம், நான் கோவூர் லவ்லி மேடம். மேடம், நான் கோவூர் லவ்லி மேடம்.
0: கோவூர்ல இருந்து?
4: கோவூர்ல இருந்து லவ்லி.
0: லவ்லி
4: குமார்.
0: லவ்லி குமார்.
4: ஆமா மேடம். முதல்ல மேடம்,
0: இல்ல நீங்க இது பெண் நேயர்கள் பங்கு பெறுவதற்கான லைன்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
4: சரி மேடம், வேற நம்பர் இல்ல மேடம்.
0: சரி, பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு வார்த்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு முதன் முறையா பங்கேற்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க பங்கேற்றதுல. உங்களுக்கான வார்த்தை நான் சொல்லட்டுமா? தென்றல். இந்த வார்த்தையில் துவங்குகிற எத்தனை பாடல் உங்களுக்கு தெரியும்? பாடணும் பாடணும் பாடணும்.
4: தென்றல் உருங்கிய போதும், திங்கள் உருங்கிய போதும், கண்கள் உருங்கிடும்.
0: சரி,
4: தென்றலே என்ன தொடு,
0: தென்றலே என்னை தொடு அப்படின்னு பாட்டு பாடுங்க. சரிங்க, நன்றி. இருந்தாலும் இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க முயற்சி செய்யுங்க, சரியா? நன்றி. நம்முடைய நேயர்களுக்கு இது ஒருவேளை தவறாக இருந்திருக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கிறோம் நாம, 2952-0853 இந்த எண்ணில் வந்து ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த எண்கள், இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கணும்னு கேட்டுக்கொள்ளுகிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
5: ஜெயந்தி, மாடம்பாக்கத்துல இருந்துங்க மேடம்.
0: ஜெயந்தி அம்மா மாடம்பாக்கத்துல இருந்து, சொல்லுங்க. தென்றல் அப்படிங்கிற வார்த்தையில

0: என்னங்க
1: வேற வார்த்தை தர முடியுமா?
0: அப்படியா தெண்டல் பாட முடியாதா?
1: மூணு பாட்டு தான் தெரியும்.
0: என்ன பாட்டு தெரியும் சொல்லுங்க?
1: தென்றல் வந்து தீண்டும் போது, அப்புறம் தென்றலே என்னை வந்து, அந்த தென்றல் வந்து அந்த படம், அப்புறம் தெரியல ஞாபகம்.
0: அம்மா இதுக்கு முன்னாடி பங்கேற்று இருக்கீங்கல்ல? பங்கேற்றிருக்கீங்க. அது பரவாயில்ல, நீங்க நம்ம நேயர் வந்திருக்கீங்க, கலந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு மூணு பாட்டு தான் தெரியுங்கிறீங்க, வேற யாராவது இதுல நிறைய பாட்டு சொல்றாங்களான்னு பாப்போம். சரியா, நன்றி பங்கேற்றதற்கு.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கூட.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற கேட்கலையா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
5: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
6: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: நம்முடைய நேயர்கள்லாம் கலக்கல் அரங்கத்தில் ஃபோன் மூலமாக பங்கேற்றுட்ருக்காங்க. சில நேயர்கள் அவங்களுடைய பதிவுகளையும் போட்டுட்ருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சிவகங்கை சீமம், அவங்க தெண்டல் பாட்டுக்கு, அவங்க தெண்டலில் ஆரம்பிக்கிற பாட்டு சொல்கிறாங்க. பி புஷ்பா, வணக்கம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, கன்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், அவங்க வந்து ஒவ்வொரு திரைப்பட பாடலும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருமினவோ மது, இனிய காலை வணக்கம், மனஜா பெரும்பாக்கம், அவங்க வந்து அம்மானா சும்மா இல்லடா, இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க. ஆ, மீரா வெங்கட்ராமன் சிறப்பு, மேலப்பேடு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்கள், பர்வதவர்த்தினி அவங்க பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், புது யுக்தி படைத்து இன்று புத்துணர்ச்சி பிறக்கும் நன்று, பண்பலை இன்று கலக்கல் அரங்கம், பல்சுவை பாடல்கள் நிறை சுரங்கம், பலவித ராகங்கள் அதனுடைய அங்கம், பரவசம் நாதங்கள் தரும் காற்றாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, மீரா வெங்கட்ராமன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வனஜா பெரும்பாக்கம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணையன் நடராஜன், அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ், கலக்கல் அரங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நேயர்கள் பங்கேற்க தனித்தனி தொலைபேசி எண்கள் தந்தது சிறப்பு. சபரி மனோஜ் வாழ்த்துக்கள். ஞானாம்பிகா ரஞ்சன் வாழ்த்துக்கள். கோஸ்ட் ரைடர், அதாவது மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள். ஷேக் அல்லாவுதீன், அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல்லிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நமக்கு ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முனிராஜ், வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.
7: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது RJ ராமலட்சுமி.
0: நம்முடைய நிகழ்ச்சி கலக்கல் அரங்கத்தில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம்
8: மேடம், நான் வேப்பம்பட்டில இருந்து டேனியல் பேசுறேன்.
0: வேப்பம்பட்டில இருந்து
8: டேனியல் டேனியல் மேடம்
0: டேனியல். சரி, உங்களுக்கு அதே வார்த்தை தான் தென்றல்.
8: ஓகே மேடம். தென்றல் வந்து எண்ணெய் தோடும் அந்த பாங்க, அதுக்கப்புறம் வந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் அந்த பாட்டு, அப்புறம் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்ல அந்த பாட்டு, அதுக்கப்புறம் தென்றலிலே மிதந்து வந்த தெய்வ மங்கை வாழ்க, அதுக்கப்புறம் வந்து தென்றல் தான் பாடும் மீண்டும் அந்த பாங்க, அதுக்கப்புறம் ஓ தென்றலை பாடினால ஓ
0: தென்றல் ஆரம்பிக்கணும்,
8: தென்றல் தான். அப்புறம் வந்து தென்றல் எண்ணெய் தோடும்
0: பாடிட்டீங்க.
8: பரவாயில்ல,
0: ஐந்து பாடல் சொல்லி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க இதுக்கு முன்னாடி பங்கேற்று இருக்கீங்களா? நல்லா சொன்னீங்க, நன்றி, நல்ல முயற்சி. இன்னும் ஒரு நேயருக்கு தென்றல்.

0: என்கிற வார்த்தையில் எத்தனை பாடல்கள் அதிகமாக தெரிகிறது அப்படின்னு கேட்டறலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க
0: அம்மா. தெண்டல் அப்படின்ற வார்த்தையில உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்மா? ஆரம்பிக்கிற அந்த தெண்டல் வார்த்தையில உங்களுக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கணுமே, தெண்டல் உறங்கிய போதும். பழைய பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அது மாதிரி இன்னும் நிறைய பாட்டு இருக்கே.
1: கண்கள் உறங்கிடும்,
0: வேற பாட்டு, வேற பாட்டு தெண்டல்ங்கிற வார்த்தையில.
1: அப்புறம்
0: பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா, நீங்க பங்கேற்றதற்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யாரு பேசுறீங்க?
2: தாம்பரம் சரவணன் மேம்.
0: தாம்பரம்
2: சரவணன்.
0: ஓகே, உங்களுக்கு அதே வார்த்தையில எத்தனை பாட்டு தெரியும் சார்? ஒரு பத்து பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
2: செந்தல் உறங்கிய, செந்தல் உறங்கிய போதும், செந்தல் வந்து போடும், செந்தல் காற்றே கொஞ்சம் இல்லை,
0: தென்றல்னு தான் ஆரம்பிக்கணும்.
2: செந்தல் மட்டுமா?
0: பரவாயில்ல, பரவாயில்ல, நன்றி. தென்றலன் அப்படின்ற வார்த்தையில எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டை, இது நிறைய பாட்டு இருக்குங்க, தென்றல் இல்லாடும் பூமுகம் கண்டேனே, அதெல்லாம் ஹிட்டு பாட்டு. அதனால நான் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். தென்றலே நீ பேசு, அதே மாதிரி இந்த பாட்டெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஆகையினால இந்த நிறைய நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன் நான். அதுக்கப்புறம் தெரியல, ஆனால் ஐந்து பாடல்கள் அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நாம கேட்க போற பாட்டு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு.

0: நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக ஆர்வமாக பங்கேற்றுட்ருக்காங்க. திருப்பியும் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், ஒரு நன்றி சொல்லணும், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா நாம் வந்து இரண்டு எண்களில் பிரித்து முதல் எண் ஆண் நேயர்களுக்கும் இரண்டாவது எண் பெண் நேயர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூட யார் இணைந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். செங்கல்பட்டுலேருந்து சம்பத் பேசுகிறேன் மேடம்.
0: சம்பத் ஐயா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
0: சொல், இதுதான் உங்களுக்கான வார்த்தை.
1: சொல்லுங்களா?
0: சொல். ஆ,
1: சொல்.
0: ரொம்ப சுலபம், எக்கச்சக்க பாட்டு இருக்கு இதுல. சொல் அப்படின்னு துவங்குகிற பாடல்கள்.
1: ஒவ்வொருத்தோட மைண்ட் வந்து மைண்டுக்கு நல்ல
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், மனோகரி தான் மேடம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்ல முடியலன்னு இப்ப திரும்ப.
0: அடடா, அப்படி எல்லாம் வரலாமா? சரிம்மா, பரவாயில்ல. ஆனா இனிமே இன்னொரு இப்படி நம்ம செய்யறது கொஞ்சம் மாத்திக்கலாம், சரியா? சொல் என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள் பாடுங்க.
2: கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு.
0: சொல், பரவாயில்லம்மா. சொல் என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள் சொல்லுங்க.
2: சொல்லாமலே சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: நன்றி. சொல் அப்படிங்கிற வார்த்தையில எக்கச்சக்க பாட்டு இருக்குங்க, எக்கச்சக்க பாட்டு இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஐயப்பன் தாங்கள், கார்த்தி.
0: கார்த்தி ஐயா, ஐயப்பன் தாங்கள்ல இருந்து. சொல் அப்படின்ற வார்த்தையில நீங்க, உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும் பாடுங்க. சொல்லுங்க, நிறைய பாட்டு இருக்கு.
1: நிறைய பாடாமா?
0: இருந்தாலும் நல்ல பாட்டை சூஸ் பண்ணி நீங்க, நன்றி பங்கேற்றதற்கு. இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களா ஐயா? பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கீங்களா?
1: இல்ல, இத ஃபர்ஸ்ட் டைம்.
0: வாங்க வாங்க வாங்க, சூப்பர். இதே மாதிரி எங்க நிகழ்ச்சிகள்ல நீங்க எப்பவும் பங்கேற்கணும், சரியா ஐயா?
1: கிடைக்க மாட்டேங்குது,
0: இனிமே கிடைக்கும், சரியா? நன்றி, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? உங்க வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க.
3: கம்மி பண்றேன்.
0: கம்மி பண்ணிக்கங்க சட்னி. இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களாம்மா?
3: ஆ, பண்ணிட்டேன் மேம்.
0: சரி, இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பேசிருக்கீங்களா?
3: நிறைய தடவை பேசிருக்கேன் மேம், எனக்கு கிடைக்க மாட்டேன்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல. இப்போ
3: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேம்.
0: சரிம்மா, சொல் என்கிற வார்த்தையில் துவங்குகிற பாடல்கள் எத்தனை தெரியும் உங்களுக்கு?
3: சொல்ல சொல்ல இனிக்கு
0: பாடணும், பாடணும். போதும் போதும், ஒரு லைன் போதும், அடுத்தது. கொஞ்சம் உங்க இதை நேர வச்சுட்டு பேசுங்கம்மா, போனை நேர வச்சுட்டு பேசுங்க.
3: கேக்குதுங்களா?
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
3: சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: அப்புறம்
3: அப்புறம் அப்புறம் சொன்னது நீ தானே வரக்கூடாது.
0: சொல்லுதான் வரணும்.
3: சொல்லுதான் வரணுமா? பழைய பாட்டுதான் எனக்கு தெரியும்.
0: பரவாயில்ல, பாடுங்க, பழைய பாட்டு பாடுங்க.
3: அதான் பழைய பாட்டுதான், அது ரெண்டு தான் ஞாபகம் வருது.
0: நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? ஆ சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா சொல் என்கிற வார்த்தையில் எத்தனை பாடல் தெரியும் உங்களுக்கு? அப்புறம் நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு
1: பேசுறீங்க? பேசுறேன்
0: பல்லாவரத்துல இருந்து.
1: தேவிகா.
0: அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க அதுக்கு முன்னாடி பங்கேற்று இருக்கீங்களா? நன்றி நன்றி. இதுல வந்து நிறைய பாட்டு இருக்குங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சொல்லாதே சொல்ல சொல்லாதே அந்த பாட்டு இருக்கு, சொல்லாமலே யார், நிறைய பாட்டு இருக்கு. இந்த பாட்டெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சோ, இருந்தாலும் நம்ம இந்த பாட்டோட இன்றைய கலக்கல் அரங்கத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம். நம்முடைய நேயர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். அதாவது இரண்டு எண்கள், ஆண்கள் பெண்கள் என்று நாம் பிரித்திருந்தோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி.

0: அழகான பாடல் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒளிபரப்பலாம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய கலக்கல் அரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது. நிச்சயமா நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: நேரம் 9:59, 35 நொடி. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

0: தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த ஒரு மணி நேரமும் நேயர்கள் கேட்கலாம் கதையும் கானமும். சிறு கதைகள் கூட நம்மளுடைய செவிக்கு விருந்தாக அமையும், அதோட பாடல்களும் அப்படித்தான். இன்றைய கதையும் கானமும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செயலியை பற்றி ஒரு சிறு கதைகள், அதன் பிறகு முதல் உதவி பெட்டி, நாம் செய்யும் உதவியும் பிறகு பிற்பகுதியில் நமக்கு உதவியாக அமையும் அது தொடர்பான ஒரு கதைகள், நீதி கதைகள், அப்புறம் விளையாட்டு தொடர்பான ஒரு கதைகளோடு தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம இனிய திரை இசை பாடல்களோடு, அதிலும் கிராமிய மனம் கமிழும் பாடல்களோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாடல்கள்லாம் கேட்டுட்டு கதையும் காணும் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்க போகிறோம். வாங்க ஒரு பாடலோடு நம்ம கேட்கலாம். இந்த பாடலை கேட்கும்போது யார் உங்களுடைய நினைவுக்கு வருன்றதை உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூலில் தொடர்ந்து அனுப்புங்கள்.

கதையும் கானமும் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். வைரமுத்து இயற்றிய பாடல் அது. இளையராஜா இசையில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:08:40. கதையும் கானமும் நிகழ்ச்சியில் நம்ம முன்னதாக சொன்ன மாதிரி ஒரு செயலி தொடர்பான ஒரு சிறு கதை தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கிட்ட மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, சார் செயலினா என்ன சார், ஆப்னா என்னன்னு கேட்குறாங்க. தமிழில் செயலின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் வந்து ஆப்புன்னு சொல்கிறோம். ஆப்புன்றத வந்து அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் தான் சுருக்கமாக நம்ம வந்து ஆப்புன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கோம். பல மணி நேரம் பல வேலைகளை வந்து எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து செயலின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க சார், அதை பற்றி கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியராக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு மாணவர்கள்லாம் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. ஒன்றில் வழக்கமாக நம்ம வந்து ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த சர்க்குலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் போய் சேர மாட்டேங்குது, சிலர் வரமாட்டேங்க, சிலருக்கு வந்து தாமதமாக போய் சேருது. இதே வந்து ஒரு செயலியில் எல்லாருமே இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, அந்த செயலி வந்து உங்களுக்கு உண்டான தகவல்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து உங்களுடைய கைபேசியில் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது. தகவல்கள் எல்லாமே பள்ளி வந்து வார நாட்களாக அல்லது விடுமுறை நாட்களாக தேர்வு பற்றி தொடர்பானது அல்லது பள்ளியோடைய ஸ்கூல் ஃபீஸ்

தொடர்பானது, புக் ஃபீஸ் தொடர்பான எல்லா தகவல்களும் வந்து நமக்கு உடனுக்குடன் நமக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வசதி தான் வந்து இந்த செயலி வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூல் ஃபீஸே வந்து நம்ம செயலி மூலியமாகவும் நம்ம கட்டக்கூடிய ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செயலியுடைய மிக முக்கியமான பணி. வந்து பல மணி நேரம் பல செலவுகள் செஞ்சு அதற்காக நேரங்களை செலவு செஞ்சு காத்துட்ருந்து அதுக்கு முடிக்கிறதுக்கு பதிலாக அந்த செயலி மூலயமா நம்ம வந்து எவ்வளோ வேலையும் வந்து எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு இதுதான் அது. இந்த செயலியுடைய இதை பற்றி ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. இதான் செயலியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சிறு கதைகள் மூலயமா. அடுத்து ஒரு பாடல் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3, நேரம் 10:10:45.

சகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

நேரம் 10:18. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். இந்த ஒரு மணி நேரமும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் தொடர்ந்து அனுப்பலாம். இரண்டு பாடல்கள் தான் நம்ம ஒழிச்சிருக்கோம், ஒரு கதை தான் சொல்லியிருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட கதைகள் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து கதையும் தொடர்பாகவும் கானமும் தொடர்பாகவும் நிறைய பதிவுகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் 1950, 60, 70 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

பொதுவாகவே வந்து பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, படி படி படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகன் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு படிப்பில் கெட்டிக்காரனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதக்கங்கள் மேலே பதக்கங்கள்லாம் வாங்கி அவருடைய அறையில் அவ்வளோ பதக்கங்கள்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து தந்தைக்கே தெரியாது. அவர் பொதுவாக வந்து பணிக்கு போயிட்டு வந்து படிப்பான்னு சொல்லுவார். அவருடைய மற்ற வேலைகள் அன்றாட பணிகள் அவர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பையன் படிக்கிறானான்றதுக்காக என்ன பண்ணுறன்றதுக்கு அவர் ரூமில் போய் பார்க்குறாரு. அவருடைய அறை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோப்பைகளாக இருக்குது. படிப்பில் அவர் எந்த அளவுக்கு வந்து பதக்கங்கள்லாம் பெற்றிருக்காரோ விளையாட்டுலேயும் பார்த்திங்கன்னா அதை விட அளவுக்கு அதிகமான பதக்கங்கள்லாம் பிடிச்சி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கோப்பைகளாகவே இருந்துகிட்ருக்கு. அவர் தந்தை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு, தம் மகன்கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, மாணவர்கள்கிட்ட அதாவது பிள்ளைகள்கிட்ட நம்ம வந்து என்ன ஆர்வம் இருக்குதுன்னு வந்து பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான வழிகளை நம்ம செஞ்சோன்னே வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகுன்றதை இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து அட்மிஷன் போகிறதா இருக்கட்டும் சரி, 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் கல்லூரியில் சேரக்கூடிய ஒரு அட்மிஷனாக இருக்கட்டும், மெரிட் வந்து 2வது பட்சம் தான். முதல் பட்சம் வந்து அவர் விளையாட்டு வீரருக்கு தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் கொடுப்பாங்க. தேசிய அளவில் மாநில அளவில் எந்த அளவுக்கு ஒரு வந்து விளையாட்டில் வந்து பதக்கங்கள் பெற்றிருக்காரு பங்கேற்றிருக்காருன்றதை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த கதையும் கவனமும் நிகழ்ச்சியின் மூலயமா விளையாட்டு வீரருக்கும் நமக்கு வந்து விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க அடுத்து ஒரு இனிமையான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டு ரசிப்போம். இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

நிழல்கள் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன் குழுவினர். கங்கை அமரன் இயற்றிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 10:25, இதமான காலை பொழுது. இனிமையான பாடல்களின் தொகுப்பு கதையோடு கானமும் சேர்ந்து வர நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கதையும் கானமும் நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு என்ன ஒரு இனிமையான கதைன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை மகன் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தந்தை மகன் தாய் அவங்களுடைய ஒரு சிறு கதை தான் அது. மகன் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் கெட்டிக்காரன், அதை விட வந்து படிப்பில் இன்னும் படு சுட்டி. படிப்புலேயும் எப்படி இருப்பானோ அதே போல் விளையாட்டுலேயும் வந்து அவ்வளவு ஆர்வமும் இருக்குது, வேகமும் இருக்குது.

தேவேந்திரன் இசையில் வேதம் புதிது திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:32. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள் மேலப்பேடு தயாளம் கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் என் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் பாடல்களின் அணிவரிசை அபாரமாகவே இருக்கின்றது. பூங்கதவே தாழ்த்தரவா சங்கீத ஜாதிமுல்லை இந்த பாடலை கேட்டுத்தான் என்னையே மறந்தேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், அத்தனையும் புது ராகம். ஆம், ஓல்ட் இஸ் கோல்டு. தங்களுக்கு மீண்டும் எனது நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். கதையும் அருமை, கானமும் அருமை, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அருமையான பாடல், வேதம் புதிது படத்தில் ஒலித்த பாடல், கண்ணுக்குள் 100 நிலவம் ஒரு கனவா பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர். வழங்கிய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. கதை சிறந்ததா கானம் சிறந்ததா என்று பட்டிமன்றம் வைத்தால் தீர்ப்பு இரண்டுமே 100/100 தான், மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சூளை மனோகரன் கதை கேட்டதில் விளையாட்டு வீரராவது சிறப்பு தான், இதன் மூலம் வாழ்க்கையின் உயரலாம் என்பதை கதை தெளிவாக விளக்கியது. விவத் பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூளையிலிருந்து மனோகரன் கொடுத்துருக்காங்க. அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. பூங்கதவே தாழ்த்திரவா என்ற அற்புதமான பாடல்களின் வரிகள் ஒவ்வொன்று வரிகளும் மேனியை சிலிர்க்க வைத்தது. வாழ்த்துக்கள் வழங்கிய விவத் பாரதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயக்குனருடைய படத்திலிருந்து தான் நம்ம பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கதையும் கானமும்.

0: முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருந்தார். வைரமுத்து இயற்றிய பாடல் தான் நம்ம கேட்டோம். நேரம் 10:38:45. நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. கதையும் அருமையாக இருக்குது, கானமும் அருமையாக இருக்குது. அதிலும் பாடல்களின் அணிவகுப்பு வந்து சொல்லவே வேணாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. கேட்க கேட்க இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய பாடல்களும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். அடுத்து வந்து இந்த ஆர்டிஸ்டோடைய பாடல் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சில நேரங்களில் கேள்வி கேட்போம் இல்லையா. சரி, நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம் நிகழ்ச்சியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், பொன்னான காலை வணக்கம். மீண்டும் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஆரம்ப பாடலே 1000 தாமரை மொட்டுக்கள், மறைந்த இமயம் பாரதிராஜா அவர்களின் சிகரம் தொட்ட பாடல் வரிகள், தங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல்கள், நிழல்கள் படத்திலிருந்து ஒளித்த பூங்கதவே தாழ்த்திரவா பாடல்களை கேட்டோம், ரசித்தோம், மெய் மறந்து போனோம். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், கதையும் சூப்பர் பாடல்களும் சூப்பர் சார், என்ன சார் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஃபேஸ்புக் வந்துட்டாரு, காலை வணக்கம், கதையை பகிர்ந்தது, அதில் கருத்துக்களை கலந்து கேட்ட கானங்களையும் இணைத்து கவரும் வண்ணம் இன்புற தொகுத்து கலப்புற வைக்கும் பண்பலைக்கு கலகலப்பாக வரும் வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவும் ஒரு அருமையான பதிவு கொடுத்துருக்காங்க. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 10:40:10.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
2: உங்கள் விவித் பாரதி 102.3 இல் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை.

கங்கையமரன் இயற்றிய பாடல் கேட்டும். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. நேரம் 10:45:46. இது 102.3

பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று காலை 11:02 க்கு

அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னை கொண்டு வரும் இனிய திரு இசை பாடல்களின் தொகுப்பு இன்று காலை 11:02 நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்கலாம். கதையும் காணமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சி ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 நிமிடம் வந்து கடந்துட்டோம். இன்னும் சில நிமிடங்களில் அடுத்தடுத்து என்னென்ன கதைகள் என்னென்ன கானங்கள் கேட்கலான்றதை தொடர்ந்து கேட்போம். அடுத்து ஒரு நீதி கதை. அரசன் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்து அரசு முறை பயணமாக நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வந்து என்னுடைய அரசு பதவியை வந்து நீ தான் பார்த்துட்ருக்கணும், உனக்கு வந்து போதிய அனுபவம் இல்லைனாலும் கூட வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து மந்திரியார்கள்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, நீ அது வரைக்கும் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசவையை பார்த்துக்கும், நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரசு முறை பயணமாக வெளியூருக்கு போகிறார். போயிட்டு சில மாதங்கள் கழித்து தான் திரும்ப வர்றார். இவருக்கு போதிய அனுபவம் இல்லாதனால இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய நிர்வாகத்தோடைய என்ன பண்ணுறாங்க, கலந்து ஆலோசிக்காமல் இவரே முடிவெடுத்து இவரே எல்லா பணிகளும் இவர் செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா எல்லா பணிகளும் வந்து தோய்வடைஞ்சு நிற்குது, அப்படியே வந்து தடைப்பட்டு நிற்குது. சில தினங்கள் சில மாதங்கள் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்க, அரசர் வந்து திரும்ப வர்றார், ஊருக்கு வந்து திரும்புகிறார். திரும்பி வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து முறையிடுறாங்க, இந்தமாரி வந்து இந்த குறைகள்லாம் இருக்குது அரசு, இதெல்லாம் வந்து உடனடியாக எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாரு. அரசு முறை பயணமாக நான் வந்து சில மாதங்கள் வெளியூர் போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீ வந்து மந்திரியார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அனுபவம் மிக்க மந்திரியார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே நான் போயிட்டு வந்தேன், ஏன் நிர்வாகத்தில் என்ன குழப்பம் என்ன குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பணி கொடுத்தா கூட என்ன பண்ணணும்னு நம்ம வந்து சரிவர செய்யணுன்றதை இந்த ஒரு சிறு கதை மூலயமா நம்ம வந்து அரசர் வந்து ஒரு சிறு கதைகள் நீதி கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

இளையராஜா இசையமைத்த எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும். நேரம் 10:53:15. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் சூளையிலிருந்து மனோகரன், நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலை இசை கச்சேரிக்கு அழைத்துச் சென்று விட்டீர்கள். எங்களை கைத்தட்டி தாளம் போட வைத்த பாடல்களின் பாடல் தொகுப்பு ராகதீகம் தீபமே என்ற பாடல் எங்களை மிகவும் வருந்த செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சூளையிலிருந்து மனோகரன் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கதையும் கானமும் நிகழ்ச்சியும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் ஆரம்ப பாடலே 1000 தாமரை மொட்டுக்களே அருமை சார், நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ஒழித்த பாடல் 1000 தாமரை மொட்டுக்கள் பாடல் அருமை. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் திரைப்படங்களிலிருந்து வரும் பாடல்கள் மிக மிக அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பர்வத வர்தினி, ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, கதையும் கானமும் பாரதி ராஜா நினைவலைகள் பாடல்கள், சகோதரர்களுக்கு இனிய காலை வணக்கம், அவருடைய நினைவாக பாடல்களை ஒளிபரப்பிய விவத் பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாடல்களின் தொகுப்பு அருமையோ அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், இனிய காலை வணக்கம், கதையும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம், ஆரம்ப பாடலான 1000 தாமரை மொட்டுக்களை நிகழ்ச்சியின் அருமை சார் மெருகேற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், இனிய காலை வணக்கம், ஒவ்வொரு பாடல்களும் முத்தாக இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, அருமையான பாடல், காதல் ஓவியம் படத்தில் ஒழித்த சங்கீத ஜாதி முல்லை பாடல் மிக மிக மிக அருமை, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து வந்து கேட்போம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ், அருமையான பாடல்களின் தொகுப்பு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், நீதி கதை அனுபவம் இல்லாததால் குறைகளை சந்திக்க நேரிடும் என்பதை சிறுகதையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. கடலோர கவிதைகள் திரைப்பட பாடலான இது இத்தாலி நாட்டு பாடல் மனதை தாளாட்ட செய்தது, மனதை ரெக்க கட்டி பறக்க வைத்தது, வழங்கிய நினையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன், இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக மிக மிக அருமை, அந்த நாள் நினைவுகளை

பாடலாக வைத்தது. குறிப்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தது மிக மிக அருமை. நிறைய தகவல்கள் வந்து சொல்லலாம் நேரமின்மை காரணமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு கதையோடு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக தந்தை வந்து காலையில் பணிக்கு கிளம்பும்பொழுது தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் முதலுதவி பெட்டியை வந்து எடுத்து வைக்கிறாங்க. மகன் வந்து கேட்குறார், அவர் தந்தையோட கூடவே உட்காந்துட்டு பள்ளிக்கு அருகில் இறங்கிடுவார். தந்தை வந்து அவருடைய பணிக்கு தொடர்ந்து கிளம்பிடுவாங்க மகன் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு. அப்போ கேட்குறான், தினமும் எதுக்கு அப்பா வந்து இதை வந்து கொண்டுட்டு போகிறீங்க, இந்த முதலுதவி பெட்டியை வந்து எதுக்கு கொண்டுட்டு போகிறீங்க, இந்த முதலுதவி பெட்டி வந்து மிக மிக ரொம்ப அவசியம், வந்து நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு நாள் வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதேமாரி முதல் உதவி பெட்டியும் நமக்கு வந்து மிக மிக அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறோன்னா, எந்த நேரத்தில் வந்து சாலையில் வந்து என்ன மாதிரியான யார் நம்மளை வந்து இடிப்பாங்கன்னு தெரியாது, எங்கே பள்ளம் மேடு இருக்குதுன்றது நம்மளால் கணிக்க முடியாது. சாலையில் நம்ம மட்டுமே பயணிக்கலை, நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பயணிக்கிறாங்க. சிலர் வந்து முறையாக வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க, சிலர் வந்து தானாகவே வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க, சிலர் வந்து அவங்க கற்றுக்காமையே அப்போ தான் வந்து வண்டியை புதுசாக ஓட்டி கற்றுக்கிறவங்களாம் இருப்பாங்க. வளைவு நெளிவுகள் இருக்கும், வாகனங்கள் வந்து சரியான கண்டிஷனில் இருக்கணும், பழுதாகி இருக்கக்கூடாது, இது போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்காக வந்து எந்த நேரங்களில் எது வேணாலும் ஆகலாம். நம்ம கையில் எப்பயுமே வந்து முதலுதவி பெட்டி இருக்கிறது நமக்காக மட்டும் இல்லாமல் சாலையில் வேறு யாருக்காவது வந்து எதிர்பாராத விதமாக எதிர்பாராத நேரங்களில் சிறு சிறு அடிகள் படும்பொழுது கூட நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து அவங்கள அழைச்சிட்டு போகலாம். இதுதான் வந்து இந்த கதையின் மூலமா வந்து தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்றாங்க, முதல் உதவி பெட்டியோடைய அவசியம் பற்றி சொல்றாங்க. தொடர்ந்து கேட்போம் நேயர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

0: எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க கேட்டும் புது நெல்லு புதுநாற்று திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில்

0: கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: என்றும் இனியவை

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: இந்த ஒரு மணி நேரமும் நம்ம வந்து அந்த நாள் நினைவுகளை நாம் கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சி தொடர்பான பதிவுகள் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எல்லாரும் எல்லாருமே தயார் பண்ணியிருப்பீங்க. வாங்க நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு போவோம். நண்பர் ஒருவர் தனது பசுமையான நினைவுகளை நினைத்து பார்க்கும்பொழுது, உன் நினைவுகள் கூட இருக்கும்பொழுது நட்பின் இலக்கணமாக வரும் பாடல்னே அப்படி சொல்கிறாங்க. வாங்க அந்த என்ன பாடல்னு கேட்போம்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் குரல்களில் ஒலிக்க கேட்டும். நேரம் 11:09, 10 இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யதார்த்தமாக நண்பர்கள் இருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நண்பர் ஒருவர் கேட்குறாரு, இன்னும் என்றைக்கு தான் நீங்கள் வந்து திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் வரன் பார்த்தாலே போதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:13, 25 இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இனிவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், தன்னை கொடுத்து தன் நிழலை நிஜமாக்க பாவை செய்யும் செயல் இது. நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: பருவம், பார்வை, கருணை இவை அனைத்தும் கலைகளின் வடிவாக ஒலிக்க கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 11:21:55. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து அனுப்பலாம்.
1: நடந்துச்சாது.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
0: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேரம் 11:24:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். வரிசையில் அடுத்ததாக நிலவை மையப்படுத்தி இதழ்கள் பாடாமல் மாறாக விழிகள் பாட கேட்போமா?

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குழுவினர் பாடியது. புலமை பித்தன் இயற்றிய பாடல் கேட்டும். இசை கே வி மகாதேவன். பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேரம் 11:30:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் கேட்பதை நீ தருவாயா என எண்ணி கேட்க, உன் கேள்விக்கு பதிலாக என் பார்வை ஒன்றே போதுமே. வேதா இசையில் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:35. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். பிச்சைமணி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனியவையில் பாடல்கள் கேட்கும் பொழுது இனிமையாக இருக்கின்றது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். முரளிதரன், விழுப்புரம். 1000 நிலவேவா, பியூட்டிஃபுல் சாங் சார், தேங்க்யூ ஃபார் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கும் விவித் பாரதி, என்றும் இனியவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன், குழுமங்கொண்டான். என்றும் இனியவை நிகழ்ச்சி காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். கமலா வரதன், பாடல்களின் அணிவகுப்பு சூப்பர், வாழ்த்துக்கள் சார். கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை, பெண் ஒன்று கண்டேன், பொன் ஒன்று கண்டேன், பெண் அங்கு இல்லை. ஒலிக்க சிவாஜி பாலாஜி அவர்களின் நடிப்பு தான் மனம் திகைக்க வைத்தது. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களின் தொகுப்பு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரத்திரு மகன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடல்

0: அச்சமும் நாணமும் நினைத்தால் மனதில் அன்பு மலருமா? நாம் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் வீரத்தின் மகன் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் இப்பொழுது 11:40:30.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

மனதில் சுமைகள் ஒரு புறம் இருக்க, விழிகள் நிறை கண்ணீரோடு தலைவன் தலைவியின் பாடல் கேட்டும் துலாபாரம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி ஜி தேவராஜன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:45. நேயர்களின் முகநூல் பதிவுகளில் பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்தாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அன்றும் இன்றும் என்றும் இனியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். மகாதேவன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம் வந்ததே பாடல். பெண் ஒன்று கண்டேன் பாடல், சொன்னது நீதானா பருவம் எனது பாடல், ஆயிரம் நிலவேவா பாடல்கள். அப்பப்பா மிக அருமை சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லி நகரம்லேருந்து எஸ் மகாதேவன் கொடுத்துருக்காங்க. சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒலித்தது சொன்னது நீதானா சொல் சொல் என்ற பாடல் மற்றும் பருவம் எனது காதல் பாடல் மிக மிக அருமை சார். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், தொகுப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். பருவம் எனது பாடலை கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். வழங்கிய விவத் பாரதிக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வீரராகவன், என்றும் இனியவை. தமிழ் அலை,

நின்றுமே உலாவரும் மகிழ்வலை, சென்றுமே மனதினில் பாட்டலை, நன்றாக சிறந்திடும் பண்பலை, நேயர்களின் மனம் விரும்பும் காற்றலை. நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். வேல்முருகன் என்றும் இனியவை பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் முத்தாக இருந்தது. அருமை சிவராம் நாகராஜன், இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் ஒலித்த ஒவ்வொரு பாடல்களும் முத்தாக இருந்தது. ஞானாம்பிகா ரக்ஷன், அந்த நாள் ஞாபகங்களை மீட்டு பார்க்கும் இனிமையான நேரம் இது. என்றும் இனியவை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் பிரேம், வணக்கம். நிகழ்ச்சியின் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு வருகின்றோம். கமலாவர்தன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், பாராட்டுக்கள். அருமை முரளிதரன், விழுப்புரம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை. சரவணன் ராமலிங்கம், இனிய காலை வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டமிலிருந்து சரவணன் ராமலிங்கம். என்றும் இனியவையில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். கந்தன் வள்ளி, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இனிய மதிய வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். நிறைய நேயர்களுடைய பதிவுகள் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

கூமா பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல் கேட்டோம். சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக டி ஜி லிங்கப்பா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். நேரம் 11:51. நேயர்களின் முகநூல் பதிவுகள் அடுத்து. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பாடல்கள் அருமை. சூளை மனோகரன், என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்தாக இருந்தது.

வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மணிபாலா, பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்தவழி விநாயகம், இனிய காலை வணக்கம், பாடல்கள் இனிமை. இளங்கோ, காஞ்சிபுரம், இனிய காலை வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, இனிமையான நேரத்தில் இனிமையான பாடல்களின் தொகுப்பு, கேட்பதற்கு அருமையாக இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பர்வதவர்தினி, அருமையான பாடல், நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் ஒலித்த பாடல், சொன்னது நீதான சொல் என்ற பாடலை கேட்டும் ரசித்தும், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் ஒலித்த பாடலும், பருவம் எனது பாடல் மிக மிக அருமையாக இருந்தது. சோமசுந்தர பிரபு, மதுரை, இனிய மதிய வணக்கம் சார். சூளை மனோகரன், என் நண்பன் அவரின் நினைவு வந்துவிட்டது. இந்த திரைப்பட பாடலை கேட்கும்பொழுது அந்த நாள் ஞாபகம் வந்தது. நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக ஒலித்தது உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். பர்வதவர்தினி, அருமையான பாடல், அடிமை பெண் படத்தில் ஒலித்த ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா பாடல், ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்தது. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், முதல் பாடலான அந்த நாள் ஞாபகம் மெய் சிலிர்க்க வைத்தது. என்னுடைய 48 ஆண்டு நண்பரான சூளை மனோகரன் அவர்களின் நினைவு கூற வைத்தது. எங்கள் நட்பை தான் கவிஞர் அந்த பாடலாக வடிவமைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கமலா வரதன், இனிய காலை வணக்கம். முரளிதரன், விழுப்புரம், பருவம் எனது பாடல் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், சொன்னது நீதானா, மனைவியின் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் பாடல் இது, மனதை வருடியது. அடுத்து வந்த பருவம் எனது பாடல் மனதை சிறகடிக்க பறக்க செய்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். என்றும் இனியவை விபத் பாரதியில், என்றுமே இனியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூளையிலிருந்து மனோகரன் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நேரம் இப்பொழுது 11:53:26. இந்த பாடலோடு இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது, நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் இயற்றி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: என்றும் இனியவை.

ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் இன்றைக்கி பாடல்கள் எப்படி வழங்கப் போகிறது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம், அதில் ஒன்றும் கிடையாது. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இந்த ஜோடி குரலில் இன்றைக்கி சில பாடல்களை அவங்க, இந்த ஜோடி குரல் வந்து கடந்த

என்ன சொல்ல, ஒரு 50 வருடங்களில் எத்தனையோ பாடல்களை இணைந்து பாடியிருக்கலாம். இருந்தாலும் இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை உங்களுக்காக வழங்கப் போகிறோம். அது வந்து என்ன சொல்ல, இந்த இன்னைக்கு பாடல் வந்து அமைதியான பாடலும் இருக்க போகிறது, ஆர்ப்பரிக்கக்கூட பாடல், அதாவது நம்மளை உட்கார விடாமல் ஆட வைக்கக்கூடிய பாடல்களும் இருக்கிறது. நம்முடைய முதல் பாடல் நம்மளை ஆட வைக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். பாயும்புலி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலான இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே ஆரம்பமாகிறது.

ஒரு நிகழ்ச்சியை துவக்கணும்னா இந்த மாதிரியான பாடல்கள்லாம் அப்படியே ஒரு பெப்பியாக இருக்குங்க. உண்மையிலே சொல்லணும், அதுவும் இந்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாடல் முழுக்க தன்னுடைய குரலை இப்படி வித்தியாசப்படுத்தி பாட முடியுமா அப்படின்னு நினைக்க தோணும். மிக மிக வேகமான ஒரு இசையுடன் கூடிய பாடல், அந்த பாட்டு வரிகளெல்லாம் கூட வேக வேகமாக பாடப்பட்டிருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியும். இன்று ரெட்ரோ நேரம் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்களது குரலில் இணைந்து பாடப்பட்ட சில திரை இசை பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்து

இந்த பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது இசையோடு இழைந்திருக்கா இவங்க குரல் இல்லைன்னா அந்த குரலுக்காகவே இசை வருகிறதா அப்படின்னு நினைக்க தோணும். அதுவும் ரெண்டு பேரும் கொஞ்சி பாடியிருப்பாங்க. இவ்வளோ ஒரு மென்மையான ஒரு உணர்வோட பாடலை குரலில் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களால தான் முடியுமோ அப்படின்னு தோணும். அதுவும் குறிப்பாக 1980களில். சரியா, இது இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. இன்றைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல்களில் சில பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்து உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் டி ராஜேந்திரன் இசையமைப்பில் கேட்டுருவோமா?

சான்ஸே இல்லைங்க. இப்போது இளையராஜாவின் இசையமைப்பில் அவங்க குரல் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன சொல்ல, இவருடைய இசையில் டி ராஜேந்திரனுடைய இசையில் அவங்க குரல் வந்து வேறு மாதிரி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இரண்டு பேருமே ஒரே ஆட்கள் தான், இருந்தாலும் அந்த இசை அவங்களுடைய குரலினுடைய ஒரு கோணத்தையே மாற்றியிருக்கோ அப்படின்னு கூட நினைக்க தோணும். இந்த நேரத்தில் நம்ம நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகளையும் சிலதை படிச்சுட்டு வந்திருத்தோன்னா நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய நேயர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நாம் ஒரு மணி நேரம், அதாவது 9 மணியிலேருந்து 10 மணி வரை கலக்கலரங்கம் நடத்தினோம்ல, அதில் நம்முடைய நேயர்கள் சிலர் வந்து அவங்களால ஃபோனில் பங்கேற்க முடியாட்டா கூட அவங்களுடைய பதிவுகளை போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்ன பாடல்கள் அப்படின்ட்டு, அது யாரெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு மட்டும் சொல்லிடலாம். நம்ம பி புஷ்பா, மீரா வெங்கட்ராமன், வித்யா ரவிசங்கர், வனஜா பெரும்பாக்கம், ஜெயந்தி ஸ்ரீதர், மீண்டும் பி புஷ்பா, அவங்க நிறைய அதுக்கு பதில் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி ஒவ்வொரு பாடலும் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா அவங்க வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் பாட்டுக்கள் நிறைய போட்டிருக்காங்க. ஹேமலதாவும் போட்டிருக்காங்க. இப்போது பர்வதவர்த்தினி அவங்க வந்து நிறைவாக அந்த நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் வரும்போது இது மாதிரி ஃபோன் நம்பர் தனித்தனியாக கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பர்வதவர்த்தினி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை நம்பர் வந்து ஆண் நேயர்களுக்கும் பெண் நேயர்களுக்கும் பிரித்து கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி தான் 2952-0853 இது ஆண் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், 2838-9871 இது பெண் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண். இப்படி பிரித்து கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு சம வாய்ப்பாக அமைகிறதோ அப்படின்னு நினைக்க தோணுகிறது. இன்றைக்கி நாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பாடல் உங்கள் சாய்ஸில் ஆண் நேயர்களுக்கும் பெண் நேயர்களுக்கும் தனித்தனி தொலைபேசி எண். இப்பொழுது நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம், வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைய கொண்டாட்டத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் சில பாடல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.

இந்த பாட்டு உங்களுக்கு எந்த படம்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெள்ளை ரோஜா இந்த திரைப்படத்திலிருந்து நான் காமராசன் எட்டு இளையராஜாவின் இசையமைப்பில் இடம்பெற்றது. இந்த பாட்டு வந்து அந்த தாளத்தோடு சேர்ந்து பாடுவது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு பாட்டை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. அவ்வளவு கஷ்டமான பாடலை கூட அவ்வளவு சுலபமாக அப்படியே நம்ம காதில் வந்து தேன் வந்து பாயிற மாதிரியான ஒரு பாடல் இது இல்லையா? இப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்றைய ரெட்ரோ நேரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

இவ்வளவு அமைதியான பாடல் பாருங்களேன், அப்படியே நெஞ்சு அப்படியே தொட்டுட்டு செல்ற ஒரு பாடல். அதுவும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாடியிருப்பாங்க அந்த, நீங்கள் கடைசியிலலாம் கேட்டிருந்தீங்க உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா எஸ்பிபியோட ஒரு சிரிப்பு வரும், அந்த சிரிப்பு வந்து அந்த பாட்டோடு இணைந்து இருக்கும். அப்படி இணைந்து இருக்கும் பொழுது அவ்வளவு அமைதியான நேரத்தில் அமைதியான மனசு எப்படி பாடுமோ அந்த மாதிரி ஒரு குரலில் ஒரு குழைவை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். நம் நேயர்கள் சிலருடைய பதிவுகள், சூளை ரீஜா மனோகரன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் ரெட்ரோ நேரத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பர்வதவர்த்தனியும் சொல்லியிருக்காங்க, முரளிதரன் விழுப்புரம் ஆடி மாச பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, வேல்முருகன் அதாவது ஜடேரி வேல்முருகன் முதல் பாட்டே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, திருமழிசை அஸ்

யூனி நாகராஜ், நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகரன். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடலா இன்று? சிவிக்கு செம விருந்துதான். ஆரம்ப பாடலே சூப்பர். என்ன சகோதரி, வெளியே வந்து பாருங்கள் வெயிலின் கொடுமையை. ஆனால் பாடல் எங்களை மகிழ்ச்சியில் ஆட வைத்தது. முரளிதரன் விழுப்புரம், எப்பவும் மாதிரி நமக்கு ஒரு அழகான போஸ்டர் அடித்து அனுப்பியிருக்காங்க. டி நகர் ரங்கராஜன், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சிமங்கலம் கிராமத்திலேருந்து நமக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பேடு தயாளன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து அந்த பாட்டை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு இளமை காலங்கள் படத்தில் ஒலித்த இசை மேடையில் அந்த பாடல் ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், அவங்க பகலில் வந்த பரவசம் பண்பனையில் நவரசம் பாடல்கள் யாவும் அதிரசம் பகிர்ந்த லேரா அமிர்தம் நேயர்கள் விரும்பும் ரெட்ரோ நெஞ்சில் நிலைத்த பற்றா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மெலடியான பாடல் இசை மேடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து ரெட்ரோ நேரம் முதல் பாடல் அதுவே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், டிஎம்எஸ் பி சுசீலா இவர்களின் ஜோடி குரல் எவ்வாறு பிரபலமோ அதே போல் எஸ்பிபி எஸ் ஜானகி இவர்களது ஜோடி குரல் பாடல்களையும் சொல்லலாம். தொகுப்புக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரிங்க நீங்கள் சொன்னது. சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து இசை மேடை சுபவேளை மிகவும் அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பன், அவங்க வந்து ரெட்ரோ பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், பாயும்புலி பட பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஷண்முகம், ரெட்ரோ நேரம் அதாவது ஆரணியிலிருந்து ஆட்டம் போட வைக்கும் துள்ளலான பாடல்கள் ஆரம்ப பாடல் கேட்டு வைகாசி மாசத்துல ஆடி மாச காத்தடிக்க என்ற பாடலுடன் எங்களின் வாய் முணுமுணுக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன், அவங்க வந்து ரெட்ரோ நேரத்தின் முதல் பாடலே அருமையான துள்ளல் பாடல், பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்டுருவோமா?

ஒரு பாட்டு கேட்க நல்லா இருக்கு அப்படின்றது வேறங்க, ஆனால் ஆரம்ப மியூசிக்கே வந்து அப்படியே நம்ம உள்ளே இழுத்துட்டு போகுது அப்படின்னா சில பாடல்கள் தான் இப்போ கேட்ட பாடலை மாதிரி. அதுவும் பார்த்திங்கன்னா இடையில் மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நாதஸ்வரம் தவில் வந்திருக்கும், இடையில சின்ன கைத்தட்டு சத்தல் இருக்கும். அதாவது வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் கிடையாது, இது மாதிரியான பாரம்பரியம் மிக்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த பாட்டில் இணைச்சிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் பொழுதே சே இப்படியெல்லாம் கூட வேரியேஷன்ஸ் பாட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்க தோணும். அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியினுடையது. பாடல் வரிகள் வைரமுத்து இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது இந்த பாடல். நேரம் 12:39:40. இன்னும் சில நொடிகளில் 12:40-க்கான தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவே வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக

0: தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது.

0: கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மீன் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில் விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும் நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய ரெட்ரோ நேரம் நமக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்களது குரலில் பாடல்களை வழங்கிட்டு இருக்கு. 80களின் பாடல்கள் அப்படின்னு இல்லைங்க, இது வந்து 1983 வெளிவந்த திரையிசை பாடல்கள் இவங்க குரலில். அப்போ நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஜோடி குரலில் எத்தனை பாடல்கள் இருக்கும், எவ்வளவு நேரம் நம்மளால் கேட்டுட்டு இருக்க முடியும், கேட்கத்தான் முடியுமா, அவ்வளவு பாடல்கள் இருக்கும் அப்படின்னு தோணுது. சரி, இருந்தாலும் மீண்டும் சொல்கிறோம், இன்றைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக 1983 எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய சில பாடல்களின் தொகுப்பை தான் வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து

சாதாரணமாக இருக்கிற பாட்டு மாதிரி இருந்தாலும் மனசு அசாதாரணமாக தொட்டுட்டு போகும். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து புலமைப்பித்தன் எட்டு இளையராஜாவின் இசையமைப்பில் நம்முடைய நேயர்கள் சிலரது பதிவுகள் மைதிலி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து. இந்த மாதிரி எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல்கள் போட மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்களா, இன்றைக்கி நாம் போட்டு அசத்திட்டோமா? சரி, நமக்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இசை மேடையில் கடைசியில் அந்த சிரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, முரளிதரன், விழுப்புரம், வீரராகவன், முத்துகிருஷ்ணன் இவங்கள்லாம் பாடல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், எஸ்பிபி எஸ் ஜானகி அவர்களின் கொஞ்சல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி போட்டி போட்டு கொண்டு பாடிய பாடல்கள். 80களின் காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், வணக்கம். பர்வதவர்த்தினி வந்து ஒவ்வொரு பாட்டையும் அனுபவிச்சு ரசிச்சு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பாட்டையும். ஓம் பிரகாஷ், வாழ்த்துக்கள். ரவி பி, வணக்கம். அம்பத்தூர்லேருந்து பாலச்சந்தர் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பி எஸ் மணி பாலு, நன்றி அப்படின்னு, தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டிருக்காங்க நமக்கு. முரளிதரன், விழுப்புரம், பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், வணக்கம் வாழ்த்துக்கள். அவங்களும் பாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன், வெங்கலங்குறிச்சி, முதுகுளத்தூர், ரெட்ரோ பாட்டுக்கள் செம அருமை லேரா மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி, ஒவ்வொரு பாட்டையும் தான் நான் சொல்லிட்டேன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெரம்பூர், கமலா சண்முகம், ஜீவானந்தம், அவங்க பண்ணி 12 PM சாங்ஸ் ஆர் குட் அப்படின்னு ஒரு சின்ன போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அன்புராணி, கொஞ்சம் வேகம் கொஞ்சம் இளமை, மௌனமாக மனதை தொட்ட எஸ்பிபி ஜானகி, ஸ்வீட் வாய்ஸஸ் இஸ் சூப்பர்ப். சூப்பருங்க, உங்களோட அந்த கமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பெரியசாமி தங்கப்பழம் ஒரு பொக்கே கொடுத்துருக்காங்க. கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அருமையான பாடல்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், மௌனமான நேரம் பாடல் மனதை இதமாக வருடி சென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி மீண்டும் ஒவ்வொரு பாடலையும் பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் அவங்களும் பாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பாடல் தொகுப்பை நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். 1983 எஸ்பிபி எஸ் ஜானகி ஜோடி குரலில் வந்த சில பாடல்களின் தொகுப்பு தான் இன்றைக்கி ரெட்ரோ நேரமாக இருந்தது. இந்த தொகுப்பை நிறைவு செய்ய வருகிற பாடல்

கேட்ட பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்துக்கலாம். கேட்ட பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இன்றைய நம்முடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது இரண்டு எண்களில் ஒரு எண் நம்முடைய ஆண் நேயர்களுக்கும் அடுத்த எண் நம்முடைய பெண் நேயர்களுக்குமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லணும். முதல் எண் 2952-0858, இதில் நம்முடைய ஆண் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். 2838-9871, இது வந்து நம்முடைய மகளிர் நேயர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: குளப்பாக்கம் வெங்கடேசன் மேடம்.
1: குளப்பாக்கம் வெங்கடேசன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: படம் வந்து உழவு சுற்றவாளி மேடம். படம் உழவு சுற்றவாளி அது வந்து பத்து கிளி முத்த பாட்டு மேடம்.
1: சரி, கேட்டுருவோமா அந்த பாட்டு?
0: போட்டு ரொம்ப நன்றி மேடம்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து எஜமான்ல இருந்து ராக்கு முத்து ராக்கு அந்த பாட்டு வேணும்.
0: வழங்கிடலாம்.

0: உங்களுக்காக அந்த பாடலை.
1: தேங்க் யூ.
0: அந்த பாடலை கேட்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, நீங்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சுங்களேன், உடனே தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய ஆண் நேயர்கள் எல்லாம் ஒரு எண்ணிலும் பெண் நேயர்கள் எல்லாம் மற்றொரு எண்ணிலும் தொடர்பு கொள்ள வேண்டும். இரண்டு எண்களையும் இருவருக்குமாக நாம் வந்து பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடணுமா? சரி, 2952-0853 இந்த முதல் எண்ணில் ஆண் நேயர்கள் தொடர்பு கொள்ளவும், 2838-9871 இந்த இரண்டாவது எண்ணில் பெண் நேயர்கள் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் சொல்கிறோம், 2952-0853 இந்த எண் வந்து ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண், 2838-9871 இந்த எண் வந்து பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண். எதற்காக இப்படின்னா, ஒரு ஈக்குவலாக ரெண்டு பேருமே இருபாலருமே பங்கேற்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான். இது வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் ஆச்சுன்னா இதையே கூட நம்ம தொடரலாம்ல. முடிந்தால் அடுத்த பாடல் இதோ.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து உத்தமபுத்திரன், பாடல் வந்து காத்திருப்பான் கமலக்கண்ணன்.
0: சரிங்க.
1: அப்புறம் மேடம், இந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்க பிரிச்சு கொடுத்துருக்கீங்க, நம்பர் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ஸ் ஒரு பாதி பேர் இதுல ஈக்குவலா வருவாங்க ரெண்டு பேர்.
0: கரெக்ட், ரொம்ப கரெக்ட்.
1: வந்து நாங்களும் ரெண்டு நம்பர் போட்டு ட்ரை பண்ணிருக்கோம், ஒரு நம்பர் ட்ரை பண்ணா போதும்.
0: ரொம்ப கரெக்ட் இல்ல, நீங்க ரெண்டையும் ட்ரை பண்ண வேண்டாம். ஆண்கள் எல்லாம் ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம்,
1: நம்பர் மட்டும் நாங்க ட்ரை பண்ணோம், நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்.
0: கரெக்டா சொன்னீங்க, புரிந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: நான் சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: நூம்பல், நூம்பல், சென்னை நூம்பல்.
0: நூம்பல். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களாம்மா?
1: நிறைய தடவை பேசிருக்கேன் மேடம். நான் நிறைய தடவை ரெகுலர் காலர் தான்.
0: சரி,
1: சொல் விளையாட்டு, பாடுற பாட்டு, இடைவெளி கண்டுபிடிக்கிறது,
0: சரி,
1: எல்லாமே வந்திருக்கேன்.
0: சரிம்மா, என்ன பாட்டுமா வேணும் உங்களுக்கு?
1: பணத்தோட்டம் படத்துல பேசுவது கிளியா மேடம்.
0: வழங்கிடலாமா? மீண்டும் நாம சொல்றோம், இன்னைக்கு வந்து இரண்டு எண்கள் வச்சிருக்கோம். முதல் எண் வந்து ஆண் நேயர்களுக்காகவும், இரண்டாவது எண் வந்து பெண் நேயர்களுக்காகவும். 2952-08-53 இதில் ஆண் நேயர்கள் மட்டுமே பங்கேற்குமாறு கேட்டுக்கிறோம். 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் மட்டுமே பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம். ஜெய் கனகராஜ் கூடுவாஞ்சல்ல இருந்து.
0: வாங்க, என்ன பாட்டு வேணும்?
1: குடியிருந்த கோயில் அந்த திரைப்படத்திலிருந்து. என்ன தெரியுமா, நான் திருத்தி பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்ன தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடு கவிஞன். என்ன தெரியுமா, பாடலை கேட்கலாம். நன்றி.
0: டி எம் சவுந்தரராஜன் குரல்ல கேட்டுருவோம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: அயப்பகம் அப்புறம் நாங்கள்லேருந்து கமலா பேசுகிறோம் மேடம். நல்லா இருக்குமா மேடம்?
1: நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
0: படம் வந்து உரிமை பிறந்து மேடம்.
1: ஆஹா,
0: பாடல் வந்து வீயே கதையே இது அந்த பாடல் மேடம்.
1: கேட்கலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், சரியாம்மா?
0: சரிங்க மேடம், சரிங்க மேடம்.
1: நம்முடைய நேயர் விரும்பி கேட்ட பாடலை நாம் வழங்கலாம். அதுக்கு முன்னாடி சில பதிவுகளை படிச்சுட்டு வந்துடலாம். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க வந்து கடந்த நிகழ்ச்சியில் ராத்திரியில் பூத்திருக்கும் அந்த பாடலை பற்றி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க ஒவ்வொரு பாட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் காவிரியே கவிக்கவில்லை அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து கடந்த நிகழ்ச்சி, அதாவது 12 முதல் 1 மணி வரை ரெட்ரோ நேர நிகழ்ச்சி பற்றிய பதிவுகள். பர்வதவர்த்தினி, ஆல் சாங்ஸ் ஆர் சூப்பர், எக்ஸலன்ட் சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், வெரி வெரி நைஸ் சாங்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன், எஸ்பிபி, எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடல்கள் எவ்வளவோ இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒலிபரப்பிய பாடல்கள் சூப்பரோ சூப்பர். நீங்கள் பாடலுக்கு அளித்த விளக்கங்கள் எங்களை வெகுவாக கவர்ந்தது என்றால் இதில் சிறிது அளவும் மிக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. வீரராகவன், பாடல்கள் உங்கள் சாய்ஸ், நேயர்கள் மனதின் வாய்ஸ், நெருங்கி வரும் சாய்ஸ், புது நேயர்களுக்கு தரும் சான்ஸ், அடிக்கடி வருபவர் வேஸ்ட் அப்படின்னு மாதவரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாரி வல்லாக் அவங்க வந்து நமக்கு ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. நேரம் 1:29:30.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது
4: பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட இன்னைக்கு நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2 தொலைபேசி எண்கள் இருக்கு. ஒரு தொலைபேசி எண் ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கும், இரண்டாவது தொலைபேசி எண் பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கும் நாம் பிரிச்சிருக்கோம். முதல் எண் 2952-08-53, இது ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண். அடுத்த எண் 2838-9871, இது பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண். இதுவரையிலும் நம்முடைய நேயர்கள் அழகாக அதே வரிசையில் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இதே மாதிரி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பங்கெடுப்பு வந்து ஒரு சரிசமமாக இருக்கும். எப்பொழுதுமே ஆண் நேயர்களே வந்துட்டு இருந்தாங்க, பெண் நேயர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்காது. ஆண் நேயர்கள்லாம் ஒரு எண்ணை கால் பண்ணால் போதும், பெண் நேயர்கள்லாம் ஒரு எண்ணை கால் பண்ணால் போதும். சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டுருவோமா?

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேற்கு மாம்பம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து பாரதி ராஜா நினைவு படுத்துற மாதிரி அவர் பக்கம் அந்த பாட்டு மேடம்.
0: என்ன பாட்டு?
1: மரியாதை படத்துல இருந்து பூங்காற்று திரும்புமா.
0: சரி, இன்னைக்கு நிச்சயமா அவங்க இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பாட்டை நீங்க கேக்குறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே பிடித்தமான ஒரு பாடல். இயக்குனர் பாரதி ராஜாவும் கூட இல்லையா? வழங்கிடலாம்.
1: ஆமா மேடம், தேங்க்யூ மேடம்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites

0: applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: வணக்கம் வித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க? எங்க இருந்துன்னு சொல்லணுமே.
2: தாம்பரம் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், நீங்க ரெண்டு நம்பர் பிரிச்சு குடுத்தீங்க இல்லையா, லேடிஸ்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நேர் வந்து பெரிய விஷயமா இருக்கும் மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். 2-1 சாங் செலக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம். அத்தனை படமும் நான் பாத்துருக்கேன் மேடம், சின்ன வயசுல ஸ்கூல் நாட்கள்ல ஒரு படமும் மிஸ் பண்ணது கிடையாது மேடம், எல்லா படமும்
1: பாத்திருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம். எனக்கு வந்து படம் கௌரி கல்யாணம் மேடம், அது வந்து ஒரு முருகர் தங்கி கிருத்திகை மேடம், அதனால இந்த சாங் செலக்ட் பண்ண நானே.
1: சரி,
2: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். இரு புகழை பாட பாட வாய் மனக்கும்

0: இருக்கும் இந்த பாடலுங்க மேடம்.
1: பி சுசீலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்ல கேட்டுருவோமா?
0: ஆமா மேடம், ஜெயலலிதா அம்மாவும் அப்புறம் சீலா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க மேடம்.
1: ஆமாங்க, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மின்ஸ்ல இருந்து ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: கருத்துமல்ல இருந்து போராளே பொன்னித்தாயின்ற பாசமிக்கு பாதிரக்காக ஒரு அஞ்சலிக்கு செலுத்துற அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா வழங்கலாங்க. கேட்டுருவோமா?

0: அம்மா வணக்கம்மா.
1: ஆ சொல்லுங்கம்மா.
0: யாரும்மா பேசுறீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: நாங்கள் பெருங்கலத்தூர்லேருந்து மைதிலின்னு உங்க பேசுறேன்.
0: இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களாம்மா?
1: இதுதான்மா ஃபர்ஸ்ட், நான் இதுதான் வெரி வெரி ஃபர்ஸ்ட்.
0: சூப்பர்மா சூப்பர்.
1: ட்ரை பண்ணி பண்ணி கிடைக்கவே இல்லை எனக்கு மனசு ரொம்ப இது. இப்போ ஒரு குழந்தைமா எனக்கு 72 வயசு வந்துச்சு. நான் கூட 39 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பொடிகளும் வந்தா எடுங்கன்னு சொல்லலாம் கூட. அப்படிலாம் ஒரு ஞாபகம் வச்சு கூட ட்ரை பண்ணி கிடைச்சி ரொம்ப
0: ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னைக்கு முதன் முறையா பங்கேற்றிருக்கீங்க. என்ன பாடல் வேணும்னு சொல்றீங்களாம்மா?
1: குலமா குணமா சொன்ன அது
0: இல்லையா? அது இல்ல, வேற பாட்டு சொல்றீங்களாம்மா?
1: சரஸ்வதி சபத்துல வந்து கோமாராயன் குலமா
0: கேட்டுருவோமா?
1: ரொம்ப ரொம்ப நன்றிமா.
0: ஓகேமா.

நேயர்களே, அழகான ஒரு பாடல் மற்றொரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒலிபரப்புகிறோம். இன்றைய நம்முடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் சரிசமமாக 5 ஆண்களும் 5 பெண்களும் பங்கு பெற்றாங்க. நீங்களும் இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஆர்ஜே லே ராமலட்சுமி. நேரம் 1:59:45. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இரண்டு மணி 16 நிமிடம் 13 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒளிச்சித்திரம் பகுதியில் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து நமக்காக அந்த திரைப்பட ஒளிச்சித்திரம் காத்திருக்கிறது. அதன் பிறகு மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். இதுதான் அடுத்த ஒரு 2:45 நேரத்திற்கான பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்றைக்கி காலையில் அற்புதமான ஒரு வரிகள் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. அதாவது, தரையில் அமரும் பறவை பறக்கும் உயரம் யார் அறிவார். அதே தான் நாமளும் இன்றைக்கி நம்ம கால் வச்சு தரையில் தான் நின்றுட்டுருப்போம். ஆனால் நாளைக்கு நாமளும் எவ்வளோ உயரத்தை நோக்கி பறக்க போகிறோம், நமக்கு நினச்ச உயரத்தை தாண்டி பறக்க போகக்கூடிய சூழல்கள்லாம் அமையும். அதனால் நாம் வந்து தரையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வருத்தப்படக்கூடாது. அதை நினச்சி வருந்ததோ இல்லை தாழ்மையான எண்ணங்களோ நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நாம் நிச்சயமாக அந்த பறவை எப்படி அதை விட பறக்கக்கூடிய உயரம் அது எவ்வளோ நினைக்குதோ அதை விட பறக்குதோ, அதே போல் நாமளும் அதை விட உயரத்துக்கு பறப்போம். அப்போதைக்கு நம்ம கால் தரையில் இருக்காது, வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்போம். அந்த நிலைமையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு உயரத்தை நாமளும் அடையணும். இப்போ எப்படி இப்போ கால் பற்றி பேசணுமோ அதே போல் காலை பற்றி இங்கே ஒரு அருமையான பாட்டு இருக்குது. என்ன பாட்டு அது, கேட்டுருவோம்.

0: மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் கஸ்தூரி ராஜாவினுடைய வரியில், இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில், கரிச காட்டு பூவே படத்துல இருந்து அந்த ஒரு டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.

0: कान ये हुई ना बात।
1: क्यों छोटे साहब, वैक्यूम एवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे
2: गुण। உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்
2: இரண்டு மணி 24 நிமிடம் 6 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி கணிக்க முடியுமா அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு பாட்டு தான் வந்திருக்கு, அதை வச்சு என்ன கணிக்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த பாட்டு கொடுக்குறேன், அது எந்த பக்கம் போகுது அப்படின்னு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டை வச்சு எந்த பாதையில் போகுதுன்னு கடைசி ஒரு 10 நிமிஷம் ஒரு 2:50 அந்த மாதிரி நமக்கு வந்து நீங்கள் வந்து முகநூலில் பதிவு போட்டிங்கன்னா என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே, நம்ம போகிற பாதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷப்பட்டுமே, நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த பாட்டு, இப்போ நமக்கு வந்து வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டிருக்கிறது, இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை நல்லா வந்துட்டுருக்கு, இன்னொரு சில இடங்களில் இன்னும் சில இடங்களில் வரலாமா வேணாமான்னு அப்படி எட்டி பார்த்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கு. சில இடங்களில் கொஞ்சமாக வந்துட்டு குளுமைப்படுத்திட்டு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சென்னையிலையும் கொஞ்சமாக அப்படி வேஞ்சு நம்மளாம் கொஞ்சம் குளுகுன்னு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பல இடங்களில் இன்னும் அந்த வெயிலினுடைய தாக்கம் வெம்மை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க மழை வந்து வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், குளுகுளுன்னு தானே இருக்கும், சூடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க பாட்டுக்குள்ளே. சூடான மழையா யோசிக்கும்போது வித்தியாசமாக இருக்குல்ல, சூடான மழையில் கொஞ்சம் நினைஞ்சிக்கலாமா, அதுவும் கொடையை பிடிச்சி நினைஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நினைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள்.

0: டிஎல் மகாராஜன், சுஜாதா குரல்களில் பழனி பாரதியினுடைய வரியில், ஏ ஆர் ரஹ்மானினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் புதிய மன்னர்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: 102.3 FM. எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார்.
4: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல்.
0: 2:31 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் எந்த பக்கம் போகுது, எந்த பாதையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னா, யோசிங்க யோசிச்சுட்டே இருங்க. ஓகே, இப்போ கடந்த பாடலில் சொன்னோம்ல, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, சூடாக இருக்குது, அந்த மழை வந்து சூடாக வருது. அப்படி சூடான மழையில் உள்ளே போய் கொடைக்குள்ளேருந்து நினைஞ்சிக்கலாமா அப்படின்னா, கொடை எவ்வளோ ஓட்டையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சு பார்த்துக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும். இப்போது நாம் சில நேரங்களில் ஒரு கனவு கோட்டை மாதிரி கட்டி வச்சு நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு அதை நம்ம வந்து, இப்போ ஒரு கோலம் போடுறதாவே இருக்கட்டுமே, காலையில் 5 எழுந்திரிச்சு அதை அழகாக புள்ளி புள்ளி வச்சு, எத்தனை புள்ளி வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அழகாக போட்டு முடிச்சுருவோம். இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் அதை யாரும் கலைச்சிடாமல் பார்த்துக்கிறதுல ஒரு இதற்கு பாருங்கள், அதை நாள் ஃபுல்லாக அழகாக நம்ம கண்மூடி தெரியணும் அப்படின்னு நாம் கனவு கண்டிருப்போம். ஆனால் எப்படியோ அதை அழிஞ்சு போயிடும். இல்லை, அன்றைக்கி தான் பார்த்து நல்லா சொட சொட சொட சொட மழை நல்லா ஹெவியாக வந்து கோலம் கரைஞ்சி காணாமல் போயிடும். அதே போல் அந்த மழை பெஞ்சால் கோலம் கண அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிருதில்ல, அழிஞ்சு போயிருது இல்லையா. ஆனால் இங்கே சொல்கிறாங்க பாட்டுக்குள்ளே, இந்த உலகமே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியவே அழியாது, என் மனசுக்குள்ளே அப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. குரல்களில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் பொன்னுமணி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 FM.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
0: 2:41, 2 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல், எந்த ஸ்டைலில் பாட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே டக்குன்னு ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 பாட்டு தான் வாய்ப்பு இருக்கு, அதனால போட்டிங்கன்னா சீக்கிரமா நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வீடுகளில் அந்த சமையல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாகிறதுக்கு பல உபகரணங்கள் வந்துருச்சு. அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன், இப்படி பல விஷயங்கள் வந்துருச்சு. சூரிய அடுப்புகள் கூட வந்துருச்சு. அதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கேஸ் பிரச்சனை இப்போ நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சமாளித்து எப்படியோ நம்ம இயல்பாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லேயும் கேஸ் இருந்துச்சான்னா கிடையாது. அப்போ நம்ம எப்படி சமையல் செஞ்சோம் அப்படின்னா பெரும்பாலும் விறகடுப்பு தான். அந்த விறகை நம்ம போய் சேகரிக்கணும் அப்படின்னா நகரங்களில் கடைகளில் போய் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் கிராமங்களில் பார்க்கும்போது காடுகளில் போய் பொறுக்கிட்டு வருவாங்க, சொல்லி பொறுக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பொறுக்கிட்டு வருவாங்க. மரங்களில் இயற்கையாக விழக்கூடிய அந்த அவங்கவுங்க காடுகள்லையோ இல்லை பொது இடங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தேவையில்லாமல் கீழே கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து அடுப்பெரிப்பாங்க. இப்படி தான் அந்த இயல்பான வாழ்க்கை. அந்த அடுப்பு வைக்கும் போது கும்பலா போனோம்னா ஓகே. இப்போ நம்ம மட்டும் தனியாக போகிறோம், ஒரு பெரிய கட்டை தூக்கி தலையில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சேகரிக்க முடியும். அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா யாராவது வருவாங்களா, தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருப்போம்ல. ஒரு வடிவேல் நகைச்சுவை நினைக்கிறேன், அதாவது ஏன் சார் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படிம்பாரு. நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது கஷ்டப்பட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெல்ப்பு வந்து கேட்காமலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பாரு. ஆனால் அவர் நீ தான் கேட்கவே இல்லையே அப்படின்றார். அந்த மாதிரி யாராவது வந்து நமக்கு தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும்ல. அதே விஷயம் அந்த பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க. நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, கொஞ்சம் தலையில் தூக்கி விட்டால் தான் என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க கேட்டுருவோம்.

ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல தேவாவினுடைய அருமையான இசையில அந்த அட்டகாசமான பாடல் பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இந்த வேளை 2:48:54 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இணைவெளியில எங்கள் செயல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கீங்க, அதுவும் என்னன்னு சொல்லி எட்டி பாத்திரலாம்.

கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்திருக்கிறீங்க. அவங்களில் முதல்ல வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எசக்கி தங்கம் அப்படி இருக்கு, சாரியை பற்றி பாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க, ஓரளவு கணிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பர்வதவதினி வணக்கம் சொல்லி, அவங்க வந்து அந்த பொன்னுமணி இப்போ அந்த பாட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து சேலை பற்றிய பாடல்கள் அல்லது உடல் போகங்களை வைத்து பாடும் பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டாவது ஒன்று சொல்லி பாருங்க, சொன்னீங்க பாருங்கள், அதுதான் அட்டகாசம். அதாவது பாடல்களில் மனித உடல் பாகங்கள் அதுதான், எங்கெங்கே என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கோ அப்படி அடியில் பாதத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ நெஞ்சுக்கு வந்துட்டு, நெஞ்சுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலைக்கு வந்தாச்சு. ஸோ தலை சம்மந்தப்பட்ட இப்போ அடுத்து வந்து உதடு வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் அடுத்து என்ன பாட்டு வரும்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு அந்தோனி காட்டு பக்கம் ரெண்டு ஆப்ஷன் வச்சு ரெண்டாவது ஆப்ஷன் சரியாக சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் முகமது மியான் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வீரராகவன், கொதிக்கும் பகல் வேலை குளிர்வைக்கும் இசைச்சோலை பண்பலை அதன் ஸ்டைல் பாடல்கள் அமைவது தொகுப்பின் வளமை அப்படின்னு சொல்லி போட்டு, நாடல்கள் நேயர்களின் வளமை அப்படின்னு போட்டு மாதவர்தன் வீரராகவன் போட்டிருக்காரு அவருடைய பாணியில். அதன் பிறகு வனிதா தீநகர்லேருந்து வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழுக்கணர் தேவா நானும் வந்து அவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு, பாடல்களில் உடல் பாகங்களை வச்சு வரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சூப்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏழுக்கணர் தேவா கலக்கிட்டீங்க, அட்டகாசம். அதுக்கப்புறம் கந்தன் வள்ளி, அவங்க வந்து ஒரு ரோஜா இருக்கிறது அது அப்படியே திடீர்னு இதயமாக மாறுகிறது, மறுபடியும் ரோஜாவாக மாறுது, பாருங்கள் சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் திருமணிசை அஸ்வினி நாகராஜ், அவங்க வந்து வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அவங்களும் வந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாளையம் அங்கேருந்து கந்தன் வள்ளி வந்திருக்கிறாங்க, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபாகரன், அவங்க வந்து பாட்டெலாம் நல்லா இருக்குது, நாங்களாம் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அநேகமாக உடலின் பகுதிகளே அப்படின்னு சொல்லி நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. கெண்ட கால், மீசை, நெஞ்சுக்குள்ளே இதெல்லாம் கேட்கும்போது இதுதாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ தான் வந்து நம்ம யோசித்த மாதிரியே நீங்களும் ஓரளவு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது சிலுக்குது. சரி, ஓகே. அடுத்து நிறைவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி, கீழே காலிலருந்து, அதாவது காலிலருந்து உச்சம் தலையிருக்கிற முடி வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு வருது. எந்த பாட்டு கேட்டுருவோம் கேளுங்கள்.

0: சங்கீதா ராஜேஸ்வரன், சுஜித் சுரேஷன் இவங்களுடைய குரல்களில், கபிலனுடைய வரியில், விஜய் ஆண்டனி அவங்களுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் வேட்டைக்காரன். விஜய் நடித்து வெளிவந்த வேட்டைக்காரன் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம். இந்த படம் 2009 வெளிவந்துச்சு. சரிங்களா, நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
0: இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா.
3: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின, உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கிறது திருக்குறள். ஆனால் மனித மனம் இதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. இந்த கால மக்களின் உணவு பழக்க வழக்கம் பெரிதும் மாறிவிட்டது. இரவில் உணவு உண்பது, தூக்கமின்மை, உடலுக்கு உபாதை தரும் பழக்கங்களை பின்பற்றுவது போன்ற செயல்கள் காலப்போக்கில் நோயை உண்டாக்குகிறது. அதில் பெரும் நோய் என்றால் செலவு சொல்லவே வேண்டாம். மருந்துகள் வாங்க பணம் எங்கே இருந்து வரும் சிந்திக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டமாகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015 செப்டம்பர் மாதம் ஜன் ஔஷதி திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா என மறுசீரமைக்கப்பட்டது. 2016 நவம்பர் மாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்க அது மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என மறுபெயரிடப்பட்டது. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக மருந்துகள் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். விலை உயர்ந்த தர அடையாள மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறனில் சமமான பொதுவான மருந்துகளை வழங்க இந்த திட்டத்தின் கீழ் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவான மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மருத்துவ பயிற்சியாளர்கள் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை உருவாக்குவது, இந்த திட்டத்தின் கீழ் தொடர்புடைய அனைத்து சுகாதார பராமரிப்பு பொருட்களையும் வழங்குவது, மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சுகாதார பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. செலவு குறைந்த மருந்துகள் மற்றும் அவற்றின் மருந்து சீட்டு பற்றிய விழிப்புணர்வை அதிகளவில் ஊக்குவிப்பது, பொது தனியார் கூட்டாண்மை மூலம் மலிவு விலையில் தர அடையாளம் செய்யப்படாத தரமான ஜெனரிக் மருந்துகளை கிடைக்கச் செய்வது, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பொதுவான மருந்துகளை பரிந்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏழை நோயாளிகள் மற்றும் நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார பராமரிப்பில் கணிசமான சேமிப்பை செயல்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உயர்தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள் WHO நல்ல உற்பத்தி நடைமுறை, GMP தற்போதைய நல்ல உற்பத்தி நடைமுறை மற்றும் CPSU உற்பத்தியாளர்களிடமிருந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையங்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படுகின்றன. கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு மருந்து தொகுதியும் BPPI-இன் எம்பேனல் செய்யப்பட்ட தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் சீரான முறையில் சோதிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மற்றும் தேவையான தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்கிறது. இந்த ஆய்வகங்களால் சான்றளிக்கப்பட்ட பின்னரே மருந்துகள் CNF முகவர்கள் விநியோகஸ்தர்கள்

0: நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. தரமான பொதுவான மருந்துகளின் காப்பீடை விரிவுபடுத்துவதன் மூலம் மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து அதன் மூலம் ஒரு நபருக்கு சிகிச்சைக்கான செலவை மறுவரையறை செய்வது. உயர் விலையுடன் மட்டுமே தரம் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி மற்றும் விளம்பரம் மூலம் பொதுவான மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பொது திட்டம். அனைத்து சிகிச்சை வகைகளிலும் தேவைப்படும் இடங்களில் குறைந்த சிகிச்சை செலவு மற்றும் எளிதாக கிடைப்பதன் மூலம் சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் விற்கப்படும் மருந்துகள் தரமானவை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்கின்றன. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பயனளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான janaushadhi.gov.in அல்லது தேசிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-8080 தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:44 இந்த மணித்தொழியில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி ஒளி சித்திரம் பகுதியில் இன்னைக்கு வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படம் நமக்காக ஒளிக்க காத்திருக்கிறது. வாங்க கேட்டு மகிழலாம்.
2: முருகன் சினியாக்ஸ் காதலுக்கு மரியாதை திரைப்பட ஒளி சித்திரம். இதில் நடித்தவர்கள் விஜய், ஷாலினி, மணிவண்ணன், சிவகுமார், ஸ்ரீவித்யா, ராதாரவி, சார்லி, தாமு, தலைவாசல் விஜய் மற்றும் பலர். இசை இளையராஜா, வசனம் கோகுல கிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் ஃபாசில், அமைப்பின் உதவி வே புனிதா, வானொலி வடிவம் வி குமார். காதலுக்கு மரியாதை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: ஜீவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஏண்டா வழியில ஏதாவது சாப்பிட்டியா?
4: தெரியாது.
3: தெரியாதா?
4: எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்.
5: ஆமா, இவர் பெரிய மகாத்மா காந்தி விலோபாபாவே, உண்ணாவிரதம் இருந்து பயமுத்துறாரு. போடா, போய் சாப்பிட.
4: எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் எம்பிஏ படிக்க போறேன். என்ன அனுப்ப முடியுமா? முடியாதா?
5: அது நடக்காது. உடனே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணியாச்சு. இதுல 12 பொண்ணு போட்டோ இருக்கு, ஏதாவது உன செலக்ட் பண்ணு.
4: இதானே?
5: ஆமா,
4: அவ்வளவுதானே?
5: ஆமா.
4: அடுட்டா, எல்லாம் அப்படியே பெரிய உலக அழகிங்க.
5: இந்த நக்கல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட, அப்ப நடக்கிறதே வேற.
4: பெத்த தகப்பனாச்சின்னு பாக்குறேன். இல்ல,
5: என்னடா பண்ணுவேன், எனக்கு வர ஆத்திரத்துக்கு.
3: என்னங்க,
5: என்ன என்ன இப்போ?
3: ஏன் அவகிட்ட போய் மல்லிக்கு நிக்கிறீங்க? அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான், படிக்கட்டுமே.
5: என்ன சொல்ற?
3: ஆமா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நான் சொன்னேன்னு.
5: இப்ப நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ
3: சொல்லுங்க.
5: சொன்ன மாதிரி அடிச்சேன், ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
4: என்ன கோவமா?
3: எனக்கு எனக்கும்.
4: அப்ப நான் படிக்க போலாமா?
3: ஓ, தாராளமா.
4: அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா? அதுக்குள்ள நான் போய் எம்பிஏ முடிச்சுட்டு வந்துருவேனா? இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு
5: இருக்கீங்களா? இது எப்படி உனக்கு
3: இது கூட புரியாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டேன்.

0: என்னடா அது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், பைத்தியக்காரனா பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா அது? என்னடா அதெல்லாம் சொல்றா?
1: அது ஒரு பெண்ணுடைய நினைப்பு.
2: பொண்ணா? ரொம்ப ஆபத்தாச்ச. யாரா அது?
1: பிரம்மன் எனக்காகவே படைத்த படைப்பு. யாரோ எனக்காக வெகு நாட்களாக பிரார்த்தனை செய்ததின் பலன் அந்த பெண். லவ் அண்ட் லவ் அண்ட் காதல். இது நாள் வரை நான் அறிந்திராத காதல் என்னும் பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவள். அவள்தான் நான் கட்டிக்கொள்ள போகிற பெண் என்ற விஷயத்தை இந்த உலகிற்கு எப்போது எப்படி தெரிவிப்பது என ஆலோசனை செய்து
2: கொண்டிருக்கிறேன். நல்லா முத்திருச்சு. ஆமா, அவ பேர் என்னடா?
1: தெரியாது.
0: தெரியாதா? அவ பேர் கூட தெரியல. எப்படா? சரியா, வீடு எங்க இருக்கு?
1: தெரியாது.
2: டே, அவ எந்த ஊர்னாலும் தெரியுமா?
1: அதுவும் தெரியாது.
2: சுத்தம் டேக்கனா, ஊர்ல உலகத்துல எந்த ஒரு வாலிபனும் போகாத ஒரு ரூட்ல நீ போய்கிட்டு இருக்க. அப்படியே பிடிச்சி போய்கிட்டேன்னா பாதையை மட்டும் மாத்திராத, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. இந்த வீட்டுடைய ராசி இங்க யாரு வந்தாலும் மர கலண்டரும் போல இருக்கு. ஏற்கனவே நாங்க ஒரு பைத்தியத்தை கட்டிட்டு மாரடிச்சுட்டு இருக்கோம். இதுல நீ வேறையா?
3: எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா?
2: உட்காரலாமே.
3: ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க.
4: ஹலோ.
3: ஹலோ.
4: ஹலோ.
3: ஹலோ. என் பேர் மினி, இவன் என் ஃப்ரெண்ட் லதா.
4: ஹலோ.
5: ஹலோ.
4: ஹலோ.
5: ஹலோ.
3: நாங்க ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேருந்து காலேஜ் கட்டி அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்போ கார்ல வந்தானுங்களே அந்த பசங்க, அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கையை போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம்.
2: இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்கு வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே.
4: தெரியாத
6: கூட
7: ரெண்டு பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு?
2: சிஸ்டர்.
7: என்னது
2: சிஸ்டர்? சிஸ்டர்.
7: ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன?
2: முத்துப்பேச்சு.
7: உங்க பேரு?
2: முத்துக்கருப்பேன்.
7: அந்த பொண்ணு யாரு?
2: அவன் பிரதர். சிஸ்டர்.
7: சார் சொன்னது கரெக்டா?
4: யா.
7: தங்கச்சி பேர் என்ன?
4: தங்கம்மா.
7: உங்க பேரு?
4: தங்கப்பன்.
7: ஓஹோ, சார் என்ன சைலண்டா இருக்கீங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்?
1: நான் கட்டிக்க போற பொண்ணு.
7: இது சொல்றது உண்மையா?
8: வயசு பொண்ண கைத்த புடிச்சு தள்ளுறியே, அறிவு இருக்காடா உனக்கு?
7: அது அவகிட்டே கேள்மா. காலேஜுக்கு போகாம சினிமா பிச்சனு ஊர் சுத்திட்டு இருக்கா?
8: நான் பாத்துக்கறேன் சொல்லி.
7: நான் மட்டும் சரியா நேத்துல போறானே, இவள பைக்ல கொண்டு போய்ப்பாங்க தெரியுமா?
8: சும்மா இரு.
7: அவனுக்கு இவ பிராடி சுத்திட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுவான்? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற நீ? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? ஒண்ணும் தெரியல பாப்பான்னு சொன்னாலவா? கோவம் வந்தா உனக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது. நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட போய் சொல்லுவாளா? எம் முன்னாடி அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டா. நம்பிக்கை இல்லனா உன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றேன்.
8: வா வா. சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம் பண்ணுமா. கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம்.
7: அண்ணே கூட்டு போங்க.
8: வாமா
7: அண்ணே.

0: அந்த பசங்க எங்க தங்கியிருக்காங்க?
1: அதான் அந்த மூணு பேர் முட்டியை பேத்துட்டல்ல, அப்புறம் என்ன?
0: நீ கொடுத்தது போலீஸ் அடி, டிஞ்சர் போட்டா சரியாயிடும். ஆனா நான் கொடுக்குற அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பால கக்க வைப்பேன்.
1: டேய், ஆளுகில காலி பண்ணிடாதரா, சும்மா நாலு தட்டு தட்டு போதும்.
0: அட்ரஸ் என்ன?
1: கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட்.
0: எவன்டா என் தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன்?
2: இந்தா இன்னொரு அண்ணன்.
3: சொல்லுங்கடா, எவன்டா அப்படி சொன்னவன்? நாங்க தான் சொன்னோம், என்னடா பண்ணுவ?
4: உங்க தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன் தான். சொன்னது தப்புதான், அதுக்காக யார்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதை விட்டுட்டு அடிதடியில இறங்கின.
0: என்னடா செய்வ?
4: உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன்.
5: சக்சஸ், சக்சஸ், ஜீசஸ், சக்சஸ். என்னாச்சு, ஆக்சிடென்டா இல்ல அடிதடியா?
6: என்ன அந்த எருமாடு பேர் என்னடா?
7: ஸ்டீஃபன்.
6: அவன் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க கலட்டி எடுத்துட்டான் டாக்டர். அப்புறம் அவளுக்கு இன்னொரு அண்ணன், அந்த தடிய பேர் என்னடா?
4: தாமஸ். தாமஸ்,
7: தாமஸ், தாமஸ்.
5: பிரதர்ஸ்,
7: எஸ்
5: நீங்க சொன்னீங்க ஸ்டீஃபன் தாமஸ் ரெண்டு எருமைங்க. அந்த எருமைங்களோட மூத்த எருமை தான். எங்க குடும்பத்தோட கொலை வழக்குடாவ. அவளை இனிமேல் பாத்தீங்க
6: பழிவாங்கிறதுக்காக
8: வீட்டுக்கே போய் விருந்து வச்சிருக்காரு.
9: அவனுக்கு மருந்து போட போன இடமும் உங்க அண்ணனோட டிஸ்பென்சரி.
10: நீ எப்படியாவது
5: அவசியம் இல்ல. ஆளை கொண்டுடு, இப்படிப்பட்டவங்க உயிரோட இருக்க கூடாதுரா. போ.
11: அதுக்கு நீ என்ன டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்காந்தாங்க, நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட உன்னை கட்டிக்கு போறேன்னு சொன்னே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டான். ஆமா, யாருடி அவன்? ஜீவானந்தம். ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு, இப்ப எம்பிஏ பண்றாரு.
12: பிடிச்சிருக்கா?
11: உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
12: ஏய், அங்க பாருடி,
11: பாடி போலாம்.
12: ஏண்டி
11: என்ன பாக்கதான் வராரு? எனக்கு பயமா இருக்கு, பாடி போலாம்.
12: நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
11: நீ வர போறியா இல்லையா?
12: முடியாது, நான் போறேன். ஏய்,
4: நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கதான் வந்தேன்.

0: ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன் கண்ணப்பா, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான், இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிட்டு
1: நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து தப்பு தான், வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாமே தான்
0: நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன்ல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்தில் எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே.
2: My little children, come along. Minnie darling, this is for you.
1: Thank you.
2: Ma.
3: என்னடா அதிசயம் இது? என்ன நம்ம வாங்கிட்டு வந்திருக்க, என்ன விசேஷம்?
2: அதே கேக்குற தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சு. சஸ்பென்ஷன் கிடைக்க வேண்டியது, ப்ரமோஷன்ல போய் முடியும் போல இருக்கு. செத்து போனவன்ல அவன் அப்படியே உயிரோட வந்து ஏசு முன்னாடி ஆஜராயிட்டான். அது மட்டுமா, என் சுண்டு விரல் கூட மேல பண்ணலன்னு எழுதி கொடுத்துட்டான்.

0: உங்கள் ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வந்ததுக்காக உங்களை நேராக பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் பல இடத்துல தேடினேன். இப்போ தான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ். போட்டுமா?
1: கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா?
0: எதுக்கு?
1: சும்மாதான்.
0: வேணாம், நானே போயிடுவேன்.
1: இல்ல, நானும் வருவேன். நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா, எதை செய்யலாம் எதை செய்ய வேணாம்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன்ட்ட வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு.
0: எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல.
1: அப்போ நீ என்ன விரும்புறேன்னு முடிவு பண்ணிக்கலாமா?
0: ஐயோ, வேண்டாம் வேண்டாம்.
1: சரி, விரும்பலன்னு முடிவு பண்ணிக்கட்டுமா?
0: ஏய், இப்படி இல்ல.
1: அப்போ நீ என்ன விரும்புறல்ல?
0: நான் அப்படி சொல்லலையே.
1: சரி, நீ விரும்பல.
0: என்ன இது? நான் போறேன்.
1: நில்லு, ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ.
0: நாளைக்கு சொன்ன போதுமா?
2: மனசை கெடுத்தது யாருமா? ரெண்டு மூணு நாளாவே

0: நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க.
1: ஒண்ணு இல்ல அண்ணே.
0: ஏதோ இருக்கு. காலையில நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டி பிடிச்சு கலகலன்னு பேசுவ, சிரிப்ப. ஆனா ரெண்டு மூணு நாளா நீ என்ன பார்க்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதா தப்பண்ணா சொல்லு.
1: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணே.
2: வினி, நான் ஏதா தப்பண்ணிட்டேனா?
1: இல்ல அண்ணே, யார் மேலயும் தப்பு இல்ல.
0: அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது.
1: கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன்.
3: ஏய், நான் அப்பவே சொன்னேன் அவளை நம்பாதரான்னு. கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சு? கடைசியில டீல்ல விட்டு போயிட்டா. மினி சொன்னா மினி சொன்னா அவ பின்னாடியே சுத்தனேன். உன்னதாண்டா உலக்கமாரி நிக்கிறான் பர்றா.
4: அந்த இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருந்தாலாவது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப நம்ம அடி வாங்கினது ஒண்ணுதான்டா மிச்சம்.
5: அவ என்ன விரும்புறா? அவ இல்லாம நான் இல்ல.
3: நீ திருந்தவே மாட்டடா. நீ வேணா பாரு, மினி மினின்னு பைத்தியகாரமா சட்டை பிச்சு தெருத்துருவா அலை போறப்பாரு.
4: இங்க பாரு, இப்ப சொல்றேன்டா, சத்தியமா அவ உனக்கு கிடைக்க போறது இல்ல.
5: எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா இருக்கு. நேர்ல வேண்டாம், பதில் கடிதத்துல தந்தா போதும். ஐ லவ் யூ ஜீவா, கேர் ஆஃப் கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட்.
2: நீதான் அவனை வர சொன்னியா?
1: அண்ணே,
2: நீ சொல்லித்தான் இங்க வந்தானா?
4: உங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்கா தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருந்தா சும்மா இருப்பீங்களா? இவன் என் வீடு தேடி வந்து என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன திமிர் இருக்கடா இவனுக்கு? இவன் தொல்ல தாங்க முடியாம என் தங்கச்சியை கிட்ட வந்து ஓடு கதறி எழுவுறாடா. பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னடா இதெல்லாம்?
5: அவன் சொன்னது போயிடா, மினி அப்படி சொல்லிருக்க மாட்டான்.
4: வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பல போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா?
5: கேசவா,
4: இப்ப நீ சத்தியம் பண்ணலன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது.
5: சரி, என்னோட மினியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம்.
6: ஹலோ, நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா.
7: எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான்.
7: என்ன திடீர்னு?
6: ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
7: அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: என்னப்பா, என்ன நடந்துச்சு?
5: ஒரு சின்ன தகராறு.
7: எவன்டா உன் மேல கை வச்சது சொல்லு.
5: வேண்டாம்ப்பா, தப்பு என் மேலதான். அதுக்குதான் இந்த தண்டனை. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன்.
3: உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணா முன்ன அடிச்சு போட்டு நீ கூல காலேஜுக்கு போயிட்டு இருக்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சிட்டு நீ தானே வந்து அவன் பக்கத்துல உட்காந்த. எங்க அண்ணனை காப்பாத்துக்க நான் அவங்க நீதான் வந்து கெஞ்சனே.
7: எவன்டா மக மேல கை வச்சுவேன் சொல்லுங்களா?
8: எங்களுக்கு தெரியாது.
7: உங்களுக்கு தெரியாம இருக்காது, உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்?
8: எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார்.
7: உங்களுக்கு தெரியும், ஆனா எங்கிட்ட மறைக்கிறீங்க.
3: அவனை அடிச்சது யாரு மட்டும் சொல்லியிருந்தோம், உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன், அந்த முட்டாள் இன்னும் உண்மையா தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அட
9: வேண்டாம்.
5: திரும்பி போ.

0: போ.
1: எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கதான் வேணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணன் கிட்ட இதை பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிட்டேன்.

0: என்னால அதை மீற முடியலடா. போயிட்டா.
1: சொன்னது உண்மைதானா?
2: என்னது?
1: எங்க ஜீவாமணி விரும்புறேன்னு சொன்னது
2: உண்மைதானா? ஆமா உண்மைதான்.
3: இந்த நான் வாழு குடிச்சுக்கோ.

0: ஒண்ணுல்ல, இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல.
1: ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா?
0: இனிமே எப்ப பாக்கலாம்?
1: எப்ப வேணாலும்.
0: நாளைக்கு எங்க பாக்கலாம்?
1: நீங்களே சொல்லுங்க.
0: ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பாக்கலாமா?
1: எதுக்கு வர சொன்னீங்க?
2: பாக்குறதுக்கு.
1: பார்த்தாச்சுல, போட்டுமா?
2: அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்றேன், போலாம்.
0: உங்க அண்ணன்ல நினைச்சா உனக்கு பயமா இருக்குல்ல?
1: ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி.
2: எனக்கும் தான்.
1: அதோ பட்டாம்பூச்சி.
2: நான் பிடிச்சு தரேன்.
3: இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல.
4: ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு.
2: டேய் நில்லுங்கடா, நீ என்ன சொல்றீங்களோ
4: நான் செய்றேன். நீ ஒன்னு சொல்ல
3: வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா,
4: நீ உன் வேலைய பாரு.
1: அவங்க ஏன் இப்படி பண்றாங்க?
2: இல்ல, அது வந்து இப்போ நான் உன தொட்டுட்டேன் வை, அவனுங்க அலறிட்டு ஓடி வருவானுங்க.
1: ஏன் அப்படி?
2: அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லன்றது அவனுங்களோட தியரி.
1: அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: ஒண்ணு இல்ல, இப்ப நான் தொட போறேன்.
1: வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்?
2: அவனுங்களுக்காக தானே?
1: நான் போறேன், போ.
2: இல்ல, இப்ப நான் தொட்டுட்டேன் வை, அவனுங்க ஓடிடுவானுங்க, அப்புறம் அவனுக்கு பிரச்சனை இல்ல.
3: வேண்டாம் ஜீவா,
2: தொடாம விட மாட்டேன்.

0: என்ன விரும்புறாரு. நான் இவர் மேல உயிரியே வச்சிருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன வெறுக்கிறதண்ணா?
1: உன்ன வெறுக்கிறதா? என்னதான் கொண்டுட்டியே? மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்ல, நான் மட்டும் இல்ல, அம்மா அண்ணங்க அண்ணிங்க குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலை முழிக்கிட்டோம். இனிமே நீ யாரோ நாங்க யாரோ.
0: இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. என்ன செய்வேன்? நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? முடியாது, இனிமே எங்க வீட்டுக்கு போக முடியாது.
1: இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சு.
2: என்ன சொன்னாங்க?

0: பையனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவ அவளுக்கு சொந்தம்னு சொல்றான். அவன் மேல உயிரிய வச்சிருக்கான்.
1: என்ன
2: செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவன் ஒரு ராத்தை கூட அவங்க கூட தங்க கூடாது. எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். போங்கடா போங்க நிலங்கடா. அவ ஒரு ராத்திரி அவங்க கூட தங்கிட்டா இனிமே எப்பவும் இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க.
0: உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. மினியுடைய அண்ணனுங்க வரானுங்க. அவனுங்க கையில நீ மாட்டினீன்னா நார நாரா கிழிச்சிருவானுங்க.
1: நான் அதுக்கிட்ட போனோம். அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
0: வேண்டாண்டா
3: சொல்றாங்கல்ல பாஜிவா. மினி வாங்கல்ல.
1: மினி மினி சொல்றது கேளு. மினி ஓடாத. டேய் எங்கடா அவங்க?
4: எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். அவன் காணும் சார்.
5: ஆம்பளை புள்ளைய பத்து போட்டுட்டு ஊர்மையை விட்டுருக்கிற அப்பனையும் ஆத்தாளையும் பார்க்கலான்னு வந்திருக்க. ஓ மவனுக்கு உடம்புல திமிர் அதிகம்னா எங்கேயாவது இருந்து அஞ்சாறு எருமையை கொண்டு வந்து விடு, திமிர் அடங்கட்டும்.
1: இது வரைக்கும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லல.
0: தரையில பாதம் புண்ணாயிடும் எழுந்த தோல்ல போட்டு வளர்த்தையா
5: அவளை இழுத்துட்டு போயிட்டான். நீ ஊர்மையை பெத்து விட்டுருக்கிய அந்த நாய் நாய் வேணாயா? வேணா. அவன் எங்களுக்கு வேணா. அவ செத்து போயிட்டான் நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா உம்மாவன் இந்த உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் சரி அவன் தலையை சீவாம விட மாட்டாங்க.
3: என்னங்க இதெல்லாம்? நான் உடனே ஜீவாவை பார்க்கணும், வாங்க போலாம்.
1: எதுக்கு சொல்லிட்டு போறது கேட்டில? ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்களா? ஓடுகாலி நாய்களை எங்கிட்டு போய் தேடுவேன்? சுத்தி அலைஞ்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம்.
3: என்ன பேசுறீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவங்க நம்ம எப்படி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா
1: அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு இவன் சொன்ன மாதிரி உன் பிள்ளை செஞ்சிருந்தானா அவனை கொண்டு போடட்டும். அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீ அழற அழ வேண்டியா தப்பு பண்ணிட்டு அவனை பிள்ளையா நினைக்கல ஃப்ரெண்டா நினைச்சு வளர்த்து அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு.
3: என்னால
0: எப்ப ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாலும் நாமெல்லாம் உயிர் வாழவே கூடாது. விஷ விஷம் குடிச்சு செத்து
3: போயிடலாம். அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடனா ஒழிஞ்சு போகட்டும், அவளை தலை முழுகிடுவோம்.
0: இந்த வீட்டோட விளக்கு அணைச்சு போச்சு.
5: ஆனா அவளை இழுத்துட்டு ஓடனானே அவனை கண்டம் துண்டமா வெட்டி இதே மாதிரி எரிக்கணும்டா, எரிக்கணும்.
1: பைக் இங்க ஏறிட்டோம், கார்ல வந்து ஏறு.
6: வா மினி.
1: ரெண்டு பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும்.
6: அப்பா மினி
1: தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான் சொன்னேன்.
6: முடியாதுப்பா, இவெல்லாம
1: இவெல்லாம
6: வரமாட்டேன்.
1: உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைனுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா இல்ல? அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேன். இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா, இவ்வளவு மாதிரி இல்ல.
6: அப்பா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவெல்லாம் என்னால வர முடியாது.
1: நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய் இவளை தூக்கி கொண்டு போய் அவங்க அண்ணனோட வீசி வச்சிருவாங்கடா.
6: டேய் எவனாவது இவன் மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா.
1: என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எனக்்கு

0: வந்த ராஜா. வகப்பா ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க?
1: என்னடா யோசிக்கிறேன், நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கடா? உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசைதான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான்.

0: பேரு ஜீவா, இது மினி, இவனும் என் ஃப்ரெண்ட் தான். ராகவன், glad to meet you daddy. அப்பா, ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க.
1: பண்ணிக்கலையா?
0: இல்ல.
1: ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல?
0: அப்பா, பிரச்சனையே இதுதான். அவங்க ரெண்டு பேரும் நீமல் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க.
1: இனிமே தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்னடா பிரச்சனை?
0: அதாவதுப்பா, அப்பா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க. இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வரேன்.
1: இதா பிரச்சனையா? போடா பைத்தியக்காரா, நான் ஏதோ பிரின்சிபால் கைய வெட்டிட்டேன், நாளை எழுந்து ஸ்ட்ரைக் பண்ணா ஆள் கூட காப்பீடுல.
0: எப்பா, இவங்களை பார்த்த உடனே கண்ணை துணமா வெட்டுறதுக்கு இவரோட அண்ணனுங்க அருவாளோட அலையறானுங்கப்பா. அண்ணனுங்க மட்டுமல்ல, கூடவே அடியாட்களும் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா. அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கியிருந்தானா, நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்திருப்பானுங்கப்பா. அப்பா, அவனுங்க உறுதி அங்க வருவானுங்க.
1: எங்களை மீறி இந்த ஆண்டா கூப்பத்துல இருந்து ஒருபடி மண்ணை கூட அசலா வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் காய்ச்சல் தலைவலி மாதிரி காதலுங்கிறது வாலிபத்துல வர வியாதி ஆயிடுச்சு. ஆனா அது வலிதான், நெஞ்சு வலி மாதிரி உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இருக்கணும். சாகிற வரைக்கும் இவனை பிரிய மாட்டான நீயும், உன்னை பிரிய மாட்டான இவனும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்க உசுருக்கும் உசுருக்கு மேலான காதலுக்கும் நான் உத்தரவாதம் தர்றேன்.
2: நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா இருப்போம்.
3: எப்பவும் நாங்க பிரிய மாட்டோம். சாவு வேணாங்க பிரிக்கலாம்.
1: நல்லா கேட்டுங்கடா
4: தலைவரே. கார்ல ஜீப்ல ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க.
1: நம்ம குப்பத்தை சுத்தி பாக்குறதுக்கு விருந்தாளி வரானுங்களா? குழந்தைகள் உள்ள விட்டுப்பாங்கடா, தூக்கிட்டு கீட்டு போயிட போறானுங்க. ஏய், நீ என்னடா வேடிக்கை பாட்டுருக்கீங்க? வேலை பாருங்கடா. ஏய்,
4: கேசனுடைய வீடு எதுரா?
1: அங்க என்னடா வேடிக்கை பாட்டுரு? வேலை பாரு.
4: ஏய், கேக்குறல்ல, பாதுல என்னடா வச்சிருக்கீங்க?
1: கூட்டு
4: பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வீண் வம்ப விலைக்கு வாங்காத. உனக்கு எனக்கு எந்த வம்பு தும்பும் கிடையாது. எவன் என் தங்கச்ச கடத்திட்டு வந்தானோ அவனையும் அவளையும் கொண்டு போறதான் வந்து
1: அப்புறம் நம்ம வெட்டுவே குத்து
4: வந்தேன்.
1: அருவாள் கொண்டு வந்தேன்னு கேட்டேன்.
4: ஊராம் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு பேசுறேன்.
1: பேசி உள்ள ஆம்பளை கூட்டு போயா?
5: மரியாதையா அவங்களை வெளியே விடு, இல்லன்னா உன் கழுத்தறுத்து இங்க ரத்தம் அறுவோடும்.
1: இந்த மாதிரி தமாஷ் சொல்லிட்டு இருக்கேன். என்னடே லார்ஜிகளே பேசாம இருக்கு, நீ ஸ்மால் நேர சவுண்ட் விட்டு இருக்க.
5: என்னடா சொன்ன?
4: நம்ம தலைவரை பார்த்து கைய ஓங்கிட்டான், அவன் கைய வெட்டுங்கடா.
1: இந்த ஆண்டா குப்பத்துக்குள்ள அடிதடி பண்ற எண்ணத்தோட இது வரைக்கும் எவனு காலடி எடுத்து வச்சதில்ல. அப்படி காலடி எடுத்து வச்சவன் எவனு உசுரோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. என்னடே அந்த குழந்தை அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறதுன்னு பெரிய பாவமா? அவங்களை மட்டும் இல்ல, கெண்டக்கால் ரோமத்தை கூட உன்னால புடுங்க முடியாது. கூப்பிடுற அந்த குழந்தைகளை.

0: தொடங்குடா, இங்கதான் இருக்காங்க. ஏன்டா போன மாதிரி நிக்கிறீங்க? உண்மையிலேயே உப்பு போட்டு திங்குற உசுருல ஜென்மங்களா இருந்தா தொடங்குடா பாக்கலாம். ஏன்டா பேச மாதிரி, அட ஏன் பேச மாதிரி? இது பாருங்கடா, உமா உங்களை ஒருத்தனுக்கு தான் முந்தாணி விரிச்சு பெத்தா அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா தொட்டு பாருடா, அவளை தொடுங்கடா.
1: இந்த ஜென்மத்தில இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அவ மேல எங்க கைப்படாது. பத்து மாசம் சுமந்து பெத்த விளக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு எங்களை பார்த்தவொடனே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து ஓனிய மாறுல சாஞ்சுக்கிட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவேன் நினைச்சேன். மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
2: எதுக்காக நேசமா பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பாப்போலாம்.
3: கேசவனோட அப்பா உன் முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன் அண்ணனுங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த நம்பிக்கை இப்பவும் இருக்கா?
4: போயிடுச்சு.
3: எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் அம்மா, நம்ம எங்க அம்மா பார்த்துட்டு வரட்டுமா?
5: அவளை விட்டு வந்துட்டியா? உன்னதான்டா கேக்குறேன், அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா?
3: இல்ல.
5: அப்புறம் எதுக்காக வந்தேன்?
3: நான் எங்க அம்மா பாக்கணும்.
5: உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம்.
3: நான் பாப்பேன். என்ன பார்க்க வேணா பேச வேணா அவங்க சொல்லட்டும், நான் போயிடுறேன்.
5: அவளை நீ பார்க்க முடியாது.
3: விடுங்க, முடியாது. விடுங்க, என்ன
5: முடியாது?
3: நான் அம்மா பார்க்க
5: மாட்டேன். விட மாட்டேன்டா. முடியாதுடா, அவளை பார்க்க முடியாதுடா.
6: விடுங்க. என்னடா இதெல்லாம்? அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தாதான் நீ என்ன பார்க்க முடியும். உங்க அப்பா கிட்ட சொன்னது நான் தான். உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் எடுத்த முடிவு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. தெரிஞ்சே உன்னை இப்படி ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு எங்களால முடியலப்பா. அதனால நான் இப்படி, நீ செஞ்சது தப்புப்பா. இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் திருத்திக்க முடியாது. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ வீட்டுல கொண்டு போய் அவளை விடுறதுக்கு உங்க கூட நானும் வரேன் இப்பவே.
3: உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படி? நான் போறேன் அப்பா, நான் போறேன்ப்பா.
5: ஜீவா
3: இல்லப்பா, நான் போறேன்.
5: உன்னை விட மாட்டேன்டா. என் உடம்புல சுத்த இருக்க வரைக்கும் உன்னை இந்த பாசப்படி தாழ விட மாட்டேன்டா. நீ என் புள்ள முட்டிடா, என் உயிரே
3: நீடா.
6: விடுமாட்டேன்டா. போ சொல்லலையே, அவன் அதான போறேன்னு சொல்றான். போட்ட விடுங்க, நீ போப்பா. என்ன பாக்குறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவன் வருவாங்க. அந்த பொண்ணு அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு என் ஜீவா நிச்சயம் வருவான். நீங்க விட பாருங்க.
0: ஜீவாவை காணும்பா, அவன் உயிரோட இருக்கானா இல்ல கொண்டுட்டானுங்களா ஒண்ணுமே புரியல.
5: பாருங்க ஜீவா, உடனே நீங்க இருந்து புறப்படுங்க. இனி இங்க தனியா இருக்கா? இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். பாவா.
4: என்னாச்சு? வழியில தகராறா? அப்பவே சொன்ன தனியா போக வேண்டான்னு.
3: பரவாயில்ல.
4: அம்மா பாத்தீங்களா என்ன சொன்னாங்க?
3: அவங்களும் கைவிட்டுட்டாங்க.
7: ஜாக்கிரதா இல்லைன்னா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். வயசு பொண்ண கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு உங்க எல்லாரையும் நாளைக்கே உள்ள தள்ளிடுவாங்க. அவங்க போலீஸ் வாரண்டோட இங்க வந்து இந்த பொண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?
8: அட, அதுக்கு தானே உங்களுக்கு கூட்டு வந்திருக்கா? ஏதாவது உருப்படி ஐடியா சொல்லுங்க.
7: எந்த போலீஸாலையும் எந்த கோர்ட்டாலையும் இவங்களை பிரிக்க முடியாதபடி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும்.
4: என்ன இது?
9: முகூர்த்த புடவை. எங்களால முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்களோட வாழ்த்துக்கள்.
8: நேரம் ஆயிடுச்சு, நீங்க ரெடியா இருங்க, நாங்க போய் ரிஜிஸ்டரை கூட்டு வந்துடுறோம். வாடா.
4: நான் போய் ரெடி ஆகட்டுமா?
3: கொஞ்சம் எப்படிப்பா?
4: சொல்லுங்க.
3: உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா?
4: சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன்.
3: ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து

0: உன்னனுக்கு தரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன்.
1: அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா?
0: அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க, அதான் இப்படி.
1: நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க?
0: தெரிஞ்சு என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க.
1: சரிதான், அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? சும்மாதான் நம்ம பிரிஞ்சிடலாமா?
0: பிரிஞ்சிடலாம், உண்மையா தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது.
1: நீங்க மேல ரொம்ப மாசம் வச்சிருக்கீங்கல்ல?
0: நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க.
1: ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா?
0: போறேன்.
2: என்னது, இவங்க ரெடி ஆகலையா?
0: எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல.
1: நாங்க ரெண்டு பேரும் பெரியறோம்.
2: என்ன, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா?
1: இல்ல.
2: யோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கட்டி அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண? என்ன வேலை வெட்டியா பையன் நினைச்சிட்டு இருக்கியா?
3: ஒரு நிமிஷம் நீங்க
2: சுமாரியா வயவடியா?
4: நான் உங்களை கட்டாயப்படுத்தா? ரெண்டு பேரும் உத்தரவாதம் கொடுத்தீங்களே, பெருசா சத்தியமானீங்களா? நீங்க சத்தியமானதுக்கு அப்புறம் தானே நான் இந்த காரியத்துல இறங்கினேன். இந்த மாத்தானுடைய மான மரியாதை எல்லாம் சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களா? புரியல, இவ்வளவு பெரிய கடலை அங்கல அங்கலமா புரிஞ்சு வச்சிருக்கனால சின்ன சிறுசு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா.
1: இருக்காங்க அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பா நானும் அவரை எதிர்த்து நிப்பியா? பெத்த தகப்ப மார்த்திய மீறி உன்னால நடக்க முடியுமா சொல்ல? ஜீவாவை நான் விட்டு கொடுக்கறேன் இவர் பெத்தவங்களுக்காக. ஜீவா என்ன தாரவாக்குறாரு எங்க குடும்பத்துக்காக, அதை நினைச்சு நீங்க எல்லாம் பெருமைப்படணும்.
4: நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க.

போகல. எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கணும்.

0: ஏன் தங்கச்சி ஆச்சே, நீ கெட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம்?
1: அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க.
0: நான் உன்னை எதுக்கு இடம் மன்னிக்கணும்? இப்பவும் நீ இந்த வீட்டு ராஜகுமாரிடா, இந்த குடும்பத்தோட விளக்கு. அழக்குள்ள
2: மன்னிச்சிருக்கமா?
1: தெரியும்டா, நீ வந்துருவேன்னு தெரியும். என் பிள்ளையாச்சு, என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. பாத்தீங்களா, நான் சொல்லல அவளை விட்டுட்டு வந்துருவான். நம்ம ஜீவா வந்துட்டா.
3: ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு.

0: எங்கேயாவது போய் ஒரு மாப்பிளையை தேடி பிடிச்சு என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடத்தணும். அவ பேருக்கு தாண்டா ஆடுறா பாடுறா, உள்ளுக்குள்ள அவ மனசு தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீய அணைக்காம இந்த அம்மாவுக்கு தூக்கு வராது.
1: அவ கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும்.
2: அந்த ஜீவா இருக்கானே அவன் தான் அவளோட உயிர். அந்த உயிரை விட்டுட்டு நம்ம கிட்ட திருப்பி வந்திருக்கானா அது நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தாலதான். இப்ப நம்ம கடங்காரங்க, அவளுக்கு எந்த பையனை பார்த்து கொடுத்து அந்த கடனை தீக்க போறோம்னு தெரியல.
3: இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ
1: அது. வேண்டாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது நீங்க கேளுங்க, நீங்களா பார்த்து எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நீங்க எந்த பொண்ணு முடிவு பண்றீங்களோ எனக்கு சம்மதம் தான்.
3: வாங்க வாங்க வாங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம்.
4: இதுல என்ன எடுக்க வேண்டாம், மேடை தீர்மானிச்சீங்கன்னா போதும்.
3: என்னங்க நீங்க, நீங்க தானே அந்த பொண்ணை பாத்துருக்கீங்க. நான் பார்த்து இல்ல. இதுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, செலக்ட் பண்ணிடுவோம்.
4: இந்த பாரு, இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற வந்தமினி, இவன் உசுரியா அந்த பொண்ணுதான். அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு திரும்பி வந்திருக்கான்னா என் மேல உள்ள அன்புனால இல்ல, உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால. அந்த பாசத்தை நீ திருப்பி காட்டணும்னா மினி மாதிரி பொண்ணு பார்த்தா போதாது. அவளோட பல மடங்கு அற்புதமான பொண்ணை பார்க்கணும். அது உன் கடமை.
1: உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம்.
5: என்ன?
1: மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு.
4: மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா?
3: கொஞ்சம் அப்படி வாங்க, இத பாருங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் ஆசை.
4: ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற?
3: இந்த செயினை நம்மளே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க.
4: என்னமா சொல்ற?
3: அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும்.
4: ஏன்?
3: நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான் நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசு அலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் என் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்கதான் போறேன். வாங்க போலாம்.
4: அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா?
3: அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம்.
4: உள்ள வரலாமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததை இப்பதான் சொன்னா. அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போறான்னு வந்தோம்.
1: அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம்.
2: அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாப்பிடாம பேசிட்டேன். அதான் நேரம் வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து வாங்க வாங்க
1: வாங்க
2: வாங்க தம்பி,
1: உள்ள வாங்க.
6: அவங்க ஜீவாவோட அம்மாவும் அப்பாவும்
7: என்ன வந்தவங்க அப்படியே நின்றுட்டீங்க. வாங்க வாங்க. ஸ்டெல்லா, அனிதா.

0: நீங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மினி, நீ போய் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா.
1: கல்யாண தேதி எப்ப வச்சிருக்கீங்க?
2: மாப்பிள்ள ஏதோ அவசரமா அமெரிக்கா போனோம், அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம்.
3: உங்க பொண்ணோட செயின் ஜீவா கிட்ட இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க.
0: இப்ப எதுக்கு அதெல்லாம்? மனசுக்கு சங்கடம் தானே? எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுதான் என்னோட பிரார்த்தனையே. நான் உங்க மகனை பார்த்ததில்ல.
3: ஜீவா, இவங்க உன்ன பாக்கணும். நாங்க
4: மினி எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் நான் தான். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவேன்.
0: என்னப்பா இதெல்லாம்? என் மகளை பத்திரமாத்த தங்கமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே. கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குதான். கல்யாண பத்திரிக்கை முதல்ல உங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கான்.
1: பொண்ணுகிட்ட
0: ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குப்பரை அழுகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவளுக்கு கல்யாணம் இல்லையா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா?

சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? இவ எங்க வீட்டு பொண்ணுங்க, என் மருமக, காலமெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நான் பாத்துக்குவேன். என்கிட்ட கொடுத்துருங்க, எடுத்துக்கங்க, கூட்டிட்டு போங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அவளோட ஜீவாவை அவகிட்டே கொடுத்துருங்க.

0: அம்மா நீங்க சொன்னது.
1: ஆமாண்டா, பெத்தவளுக்கு தாண்டா எல்லாம் புரியும். இவ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிச்ச தவிப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல. அவ ஆசைப்பட்டவதுக்கு அவளை கொடுத்துடுங்கடா.

0: உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி. இவ்வளவு விட நல்ல பொண்ணா என்னால முடியாதுங்க.
1: நீங்க இழுத்துட்டு போக விட மாட்டோம், மனசார நாங்களே அணைச்சு வைக்கிறோம். இந்தாங்க கூப்பிட்டுட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரிய.
2: இது சந்தோஷம் வரும்
3: என்னடா பாத்துட்டு நிக்கிறேன். இனிமே நீங்க ரெண்டு பேரும் சுதந்திர பறவைங்க, பறந்து போங்க எங்க வேணா பறந்து போங்க, கேக்குறதுக்கு ஆளே இல்ல. இந்த உலகமே உங்க கையில, என்ஜாய்.
1: நாங்க கேது என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் எங்க கூப்பிட்டு போங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
5: ஆனந்தத்துயிரும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
4: முருகன் சினியாஸ், காதலுக்கு மரியாதை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே.
4: இதில் நடித்தவர்கள் விஜய், ஷாலினி, மணிவண்ணன், சிவகுமார், ஸ்ரீவித்யா, ராதா ரவி, சார்லி, தாமு, தலைவாசல் விஜய் மற்றும் பலர். இசை இளையராஜா. வசனம் கோகுல கிருஷ்ணன்.

0: கிருஷ்ணன். கதை திரைக்கதை இயக்கம் ஃபாசில். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: 102.3 FM. இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி மூன்று நிமிடம் மூன்று நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்தாச்சு. இன்றைக்கி நாம் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆடவிருக்கிறோம். இந்த ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, தெரியலன்னா ஒரு சின்ன ஒரு சுருக்கம் கொடுத்துறோம். ஆறு தலைப்புகளில், அட்டகாசமான தலைப்புகளில் உங்களுக்கு கேள்விகள் அப்படி அள்ளி எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அந்த தலைப்பு நீங்கள் வந்து கொடுத்து கேட்கலாம். எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லி நீங்கள் வினாக்களை கேட்டு பதில் சொல்லலாம். இதில் முதல் தலைப்பு சரியான உடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது, ரெண்டாவது தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது, மூன்றாவது தலைப்பு வார்த்தைகளில் வேற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது, நான்காவது தலைப்பு குறிப்பறிதல் அப்படிங்கிறது, அஞ்சு குறிப்புகளை கொடுப்பேன் ஏதாவது விஷயத்தை பற்றி அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அஞ்சாவது தலைப்பு சரியா தவறா, அப்புறம் ஆறாவது தலைப்பு கணித ஆட்டம். இதுதான் உங்களுக்கான தலைப்புகள். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அழைத்து நமக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், இரண்டு எண்கள் இருக்கிறது. முதல் எண் 29528533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 28389871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். இந்த ரெண்டு நம்பர்களில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஒருவேளை வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டேன்னா குறிக்க மாட்டேறாங்க, இல்லை வேறு யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நண்பர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம் மேம். கலா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அரக்கோணத்துல இருந்து. கலா சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: சரியா தவறா?
0: சரியா தவறா? எளிமையா கடினமா?
1: இல்லங்க, தாங்க.
0: எளிமையாக? சரி, ஓகே. உங்களுக்காகவே நான் வந்து நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா, மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் துணியில பட்டிருக்கா உங்களுக்கு? துணியில என்னைக்கு கரை மாதிரி பட்டிருக்கா? பட்டிருக்கு. இப்ப அந்த துணியை வந்து இப்ப நம்ம துவைக்கிறோம், சோப்பு போட்டு துவைக்கிறோம்ல. இப்ப நான் சொல்றேன், நான் விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அந்த மஞ்சள் தூள் நம்ம துணியில பட்டுருச்சு, அது கரையாயிடுச்சு. இப்ப அந்த கரையை நம்ம சோப்பு போட்டு கழுவணும். அப்படின்னா அந்த மஞ்சள் கரை உடனடியாக மறைஞ்சு துணி வந்து வெள்ளையா மாறிடும். அதான் அந்த கரையே இல்லாம மாறிடும் அப்படின்னு நான் சொல்றேன். சோப்பு போட்டா அது உண்மையா போய், அதை சரியா தவறா?
1: தவறு.
0: எப்படி, என்ன காரணம் எனக்கு சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா?
1: உடனே
0: போகாது அப்படின்றீங்க. சோப் போட்டா எப்படி ஆகும்? மஞ்சளா இருந்தது சிகப்பா மாறிடும் அப்படி சொல்றீங்க. சூப்பர். தவறு என்று சொன்னது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன காரணமும் சரி. நன்றி, நன்றி. கலகிட்டீங்க. வாழ்த்துக்கள். வாங்க, அவ்வளோதான். அதாவது இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். அதாவது நம்ம துணியில் ஏதாவது சாம்பாரோ இல்லை மஞ்சள் தூளோ பட்டுரும் சில நேரத்தில். அதை நம்ம ஏதாவது கரையாயிடுச்சேன்னு சொல்லி துவச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த கரை நிறம்தான் மாறும், கரை போகாது. சோப்பு போட்டு நம்ம அந்த அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கோம். சரி, அதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து ஒரு இயற்கை அமில கார நிறங்காட்டி, அதாவது பிஹெச் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சோப்புகள் வந்து காரத்தன்மை கொண்டது. நம்ம என்ன தான் காரத்தன்மை கொண்ட பொருளை வந்து மஞ்சள் படிஞ்ச அந்த துணியில் நம்ம தேய்க்கும் போது ஒரு வேதி வினை மாதிரி நடந்து மஞ்சள் கரை உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி அடர் சிவப்பு இல்லாட்டி ப்ரௌன் கலராக மாறுமே தவிர வெள்ளையாக மாறாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமிலத்தன்மை கொண்ட எலுமிச்சை சாறு இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு அதை நம்ம போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சளாக மாறி அப்புறம் காணாமல் போயிடும். இதுதான் பின்னர் இருக்கக்கூடிய விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்க பேசலாம். வாங்க.
2: சென்னை
0: நூம்பல இருந்து ஹேமா. வாங்க மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: கணிதம். கணிதம்.
0: கணிதம். எளிமையா கடினமா?
2: எப்படி
0: வேணாலும் ஓகே. அப்ப உங்களுக்காக ஒரு டிசைன் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா சாப்பிட்ற ஐட்டமா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு கிடங்கு வச்சிருக்கீங்க, அதாவது ஆப்பிள். நீங்க ஒரு ஆப்பிள் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்க ஒரு பெரிய கிடங்கு வச்சிருக்கீங்க, அதுல உங்க கிடங்குல இப்போதைக்கு 1200 ஆப்பிள் இருக்கு. ஒரு பங்கு வந்து வீணாயிருது. ஆமா, ஏதோ சில காரணங்களால.
2: போயிடுது.
0: நம்ம சொல்ல சொல்ல கேட்டுக்கோங்க. இரண்டாம் நாள், அதான் நாளை மறுநாள் மீதி எவ்வளவு இருக்கோ அதுல நான்கில் ஒரு பங்கு போயிருது. இப்ப நல்ல ஆப்பிள் உங்கள்ட்ட எம்புட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த நல்ல ஆப்பிள்களை நீங்க ஒரு ஆப்பிள் 10 ரூபாய்க்கு வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்புட்டு வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? கணக்கு புரிஞ்சுதா இல்ல சொல்லணுமா? இருங்க, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. முதல் நாள்ல மூணில் ஒரு பங்கு போயிருச்சு, 1200 மூணுல ஒரு பங்கு போயிடுச்சு. இப்ப கணக்கு சொல்லுங்க.
2: 900 இருக்கும் மிச்சம்.
0: 900 மூணில் ஒரு பங்கு.
2: ஆமா சார், 1200 மூணுல ஒரு பங்குன்னா
0: ஒரு பங்கு போயிருச்சு. இப்ப எவ்வளவு இருக்கும்? மீதி எவ்வளவு இருக்கு? இப்ப நல்ல ஆப்பிள் எவ்வளவு இருக்கு? 600 மாட்டோம்.
3: ராபாவணன் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லிட்டு. அதில் MSC சாரும் நடித்தார். அதுதான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னுடைய காம்பினேஷன், நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ். அதில் ஏ மோகன், என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற, நீ எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு.

0: சிரிச்சுட்டே சொல்லுவார்.
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
3: நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: அந்தோனி தாசன் குரலில் விவேக்கினுடைய வரியில் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த பாடல் அரண்மனை 2 படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி தமிழ் பண்பலையில
3: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 16 நிமிடம் 12 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் அடுத்த நண்பர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. திருச்சியிலிருந்து சரஸ்வதி, வாங்க மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: குறிப்பறிதல்,
1: எளிமையா கடினமா எப்படி வேணும்? முதல் குறிப்பு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு ஜெர்மன் வேதியியலாளர் நிலக்கரி தாரிலிருந்து, அதாவது கோல் தார் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு புதிய மருந்தை உருவாக்க முயன்ற போது அவரது கைகளில் ஒட்டிய ஒரு திரவம் எதிர்பாராத விதமாக மிக அதிக இனிப்பு சுவையை கொண்டிருந்தது அப்படிங்கறத அவர் கவனிச்சார். இதுதான் முதல் குறிப்பு. அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நிலக்கரி தார ஆராய்ச்சி பண்றாரு, அப்படி பண்ணும்போது அவர் கைகளில் ஒரு திரவம் ஒட்டிக்குது, அது ரொம்ப அதிக இனிப்பு சுவையா இருந்துச்சு, அதை அவர் கவனிக்கிறார். இதான் முதல் குறிப்பு. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப
2: கரும்பு வந்தது இனிப்பா இருந்ததா?
1: கரும்பு இல்ல, அது ஒரு நிலக்கரி தார். அதுல இருந்து அவர் பண்ணும்போது ஒரு இனிப்பு சுவையை வந்து அதுல இருந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு திரவம் ஒரு கையில திடீர்னு ஒட்டிக்கிச்சு, அது என்னன்னு தெரியல, அதை நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஏதாவது கணிக்க முடியுதா? தார் என்னைக்குமே இனிக்காது. சரி ஓகே, அப்ப தார் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாத்துறீங்களா?
2: இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான்.
1: ஓகே ஓகே, அடுத்து ரெண்டாவது குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சர்க்கரையை விட சுமார் 300 முதல் 400 மடங்கு அதிக இனிப்புத்தன்மை கொண்டவன், ஆனால் மனித உடலால் ஜீரணிக்கப்பட்டு கலோரிகளாக மாறாத விசித்திரமான குணம் கொண்டவன். அதாவது சர்க்கரையை விட அதிகமான இனிப்பு இருக்கும், ஆனா சர்க்கரையை போல அந்த கலோரிகளா உடம்புல மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறாத ஒரு வித்தியாசமான குணம். என்னது? சூப்பர், அட்டகாசம். எப்படி இந்த பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சீங்களா இல்ல எப்படி? முன்னாடியே தோணுச்சா? கேள்விப்பட்டிருக்கீங்க, சூப்பர், அட்டகாசம். ரெண்டாவது குறிப்புல கண்டுபிடிச்சீங்க,
2: நன்றி.
1: ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டோம் குறிப்பு.
2: அப்படிலாம் இல்ல, இல்ல நீங்க சர்க்கரையை விட அதிக சுவை இனிப்பு உள்ளதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த குறிப்ப வச்சு
1: சர்க்கரையை விட கரும்பு இனிப்பா இருக்காது? நீரிழிவு நோயாளிகளுக்கான உணவு தயாரிப்புகளிலும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களின் பானங்களிலும் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறேன். அப்புறம் நான்காவது குறிப்பு, நான் ஆய்வகத்தில் வேதிப்பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் செயற்கை இனிப்பு ஊட்டி, அதாவது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் அப்படிங்கறதான் என்னோட இது. அதுக்கப்புறம் அஞ்சாவது குறிப்பு, நான் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பயன்படுத்தும் செயற்கை இனிப்பு மாத்திரை அல்லது தூள் அப்படின்னு சொல்லலாம், சாக்கரின் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 1879 கான்ஸ்டான்டின் ஃபால்பர்க் அப்படிங்கிற ஒரு தற்செயலாக கண்டறியப்பட்ட அந்த சாக்கரின், அதுதான் பார்த்தீங்கன்னா உணவுத்துறையில

0: சர்க்கரைக்கு மாற்றாக அந்த சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும்?
1: எனக்கு வந்து ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது.
0: ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, ஓகே. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ஓகே, எளிமையாவே உங்களுக்கு ஏத்த மாதிரியே கொடுக்குறேன். முதல் குறிப்பு உங்களுக்கான முதல் வார்த்தை மண்புழு உரம். இரண்டாவது வார்த்தை பஞ்சகவ்யம். மூன்றாவது வார்த்தை பசுந்தாள் உரம். நான்காவது வார்த்தை உயிர் உரங்கள். இதுக்கெல்லாம் ஏதோ இதுக்கு இடையில ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாமே இதெல்லாம் என்ன?
1: இதெல்லாம் வந்து இது இது
0: இயற்கை சார்ந்த பொருட்கள், அவ்வளவுதான். எல்லாமே உரங்கள் தான், உரம் சம்பந்தப்பட்டதுதான், ஆனா இயற்கை சம்பந்தப்பட்டது, செயற்கையான உரங்கள் கிடையாது, இல்லீங்களா? சூப்பர், நீங்க ஓரளவுக்கு சரியா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க, அவ்வளவுதான், எல்லாமே உயிர் சார்ந்த உரங்கள், அவ்வளவுதான். இயற்கையான முறையில மண்ணின் வளத்தை மேம்படுத்தக்கூடிய இடுபொருட்கள் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். ரசாயனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மண்ணை அதிகமா பாதிப்படைய செஞ்சிரும், அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கலாம் நிறைய நீங்களே படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க, சரிங்களா? அதனால இது போல இயற்கையை சார்ந்த பொருட்கள் தான் அது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: Point 102.3 FM.

0: டி இமான் ஆரியன் தினேஷ் கனகரத்னம் அவங்களுடைய குரல்களில் யுகபாரதியினுடைய வரியில டி இமானினுடைய அட்டகாசமான இசையில ரஜினி முருகன் படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க சிரிக்க இசைக்க படிக்க பிடிக்க எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: அட்டம் பட்டம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பெரியும்பம்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
0: நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் மேம், யாருங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க. நகரில் இருந்து புஷ்பலதா. வாங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க மேம். ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், சரியான விடை, சரி குறிப்பு கொடுத்து கேக்குறது. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா உங்களுக்கு, எப்படி வேணும்?
5: எப்படி வேணாலும் கொடுங்க எனக்கு,
0: எப்படி வேணாலும் கொடுங்க,
5: எப்படி வேணாலும் கொடுத்தாலும் ட்ரை பண்ணி தெரிஞ்சதை சொல்ல போறோம்.
0: சரி ஓகே, நான் உங்களுக்கு சமையல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். முதல் குறிப்பு, 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர் தனது சமையலறையில் பயன்படுத்தும் பாத்திரங்களில் உணவுகள் ஒட்டாமல் இருப்பதற்கான ஒரு வழியை தேடிய போது நான் உருவானேன். இப்ப ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களா?
5: உணவுகள் ஒட்டாம இருக்கிறதுனா ஏதோ ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒண்ணு போட்டு
0: அந்த மாதிரி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உணவுகள் ஒட்டாம இருக்குன்ற மாதிரி?
5: அது நான் அப்படி கேள்விப்படல சார். நாங்க எப்படின்னா அந்த நெய் இந்த மாதிரி போட்டா உணவு ஒட்டாது அப்படின்னு மாதிரி.
0: அப்படி ஓகே, நீங்க அது எந்த பாத்திரத்துல வேணாலும் ஒட்டாம இருக்கிறதுக்கு அதை அப்ளை பண்ணிக்குவீங்க. நெய் போடாமையே, நெய் போடாமையே அதை பண்ண முடியுமான்னு யோசிச்சதுதான் அந்த விஷயம். சரி, இப்ப நான் ரெண்டாவது குறிப்பு கொடுக்குறேன். நான் உலகிலேயே மிக குறைந்த உராய்வு தன்மை கொண்ட, அதாவது ஆங்கிலத்துல ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுகிறேன். என் மீது தண்ணீர், எண்ணெய் அல்லது உணவுப் பொருட்கள் எதுவும் எளிதில் ஒட்டாது. பாத்துங்க, இதெல்லாம் இல்லாமயே அது வந்து ஒட்டாது அப்படிங்கறதா இப்ப விஷயம். என்ன பொருள் அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சரி, மூன்றாவது, ஒன்னும் பிரச்சனை, நான் குறிப்பு கொடுக்கறேன், நீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்க. மூன்றாவது குறிப்பு, நான் விண்வெளி ஓடங்கள், அதாவது ஸ்பேஸ் ஷட்டில்ஸ், அதாவது விண்வெளிக்கு மேல போறாங்க இல்லையா, விண்வெளிக்கெல்லாம், அந்த ஓடங்களின் வெப்ப கவசங்கள் முதல் நாம் தினசரி சமையல் செய்யும் நவீன தோசை கற்கள் வரை எங்கும் பூச்சாக பயன்படுத்தப்படுகிறேன். பூச்சுன்னா பூசுறது, பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி. இப்ப தோசை கல்ல சொன்ன இல்லையா, இப்ப நீங்க வந்து நெய் எண்ணெய் அதை ஊத்தி அதை வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கு பண்ணுவீங்க. இது ஒரு பூச்சு, பூச்சுனா ஒரு கோட்டிங் மாதிரி.
5: ஆமா சார், அதான் இந்த கரியமில வாயு மாதிரி ஒரு பூச்சு போல,
0: அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெயிண்டிங்.

0: மாதிரி பண்ணா இது வந்து ஒட்டாது அப்படிங்கறத இப்ப குறிப்பு.
1: இது ஒரு ஒரு இது கொடுத்திருக்கீங்க.
0: ஓகே, உணவுகள் ஒட்டாமல் சமைக்கவும் நான் ஸ்டிக் பாத்திரங்களின் மேல் இருக்கும் பூச்சு. நான் ஸ்டிக் பாத்திரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா?
1: இயற்கை உரங்கள் எல்லாமே உயிர் சம்பந்தப்பட்டது.
0: மேம், எல்லாமே இயற்கையான உரங்கள், செயற்கை உரங்கள் எல்லாமே இயற்கை முறையில தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் எல்லாமே. நன்றி, தொடர்ந்து இந்த மாதிரி விளையாடுங்க சரிங்களா? ஓகே வாங்க. பரவாயில்ல, அவங்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அந்த டெஃப்லான் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா தெரிஞ்சவங்களுக்கே இது திடீர்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். இதை கண்டுபிடிச்சவர் 20ஆம் நூற்றாண்டில் 1938 அமெரிக்க வேதியியலாளர் ராய் பிளங்கெட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கேஸஸ் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ வந்து சிலிண்டரில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு வாயு தற்செயலாக ஒரு வேதி உனைக்கு உள்ளாகி மெழுகு போன்ற ஒரு வெள்ளை நிற தூளாக மாறுச்சு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் டெஃப்லான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நான்ஸ்டிக் தவா இந்த மாதிரி இந்த பொருட்கள் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், திருத்தனி தமிழ் ஏந்தி.
0: திருத்தனி தமிழ் ஏந்தி, வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு கணிதம் எப்போ போலவே.
0: எப்பவும் போல கணிதம். ஓகே, எளிமையா கடினமா எப்படின்னு சொல்லிருங்க. திட்டமா கொடுங்க. சரி, அப்ப உங்களுக்கு திட்டமாவே ஒரு ஒரு அமௌண்ட் சம்பந்தப்பட்ட கணக்கு தான். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க. 10,000 மதிப்புள்ள ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருள் வச்சுக்கோங்க.
2: 10,000,
0: அதோட விலை 10,000 ரூபாய்.
2: சரி,
0: நீங்க என்ன பண்றீங்க? இப்ப இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு 30% லாபம் வச்சு விக்கிறீங்க.
2: 30%
0: லாபத்தோட அதை விற்பனை பண்றீங்க. அப்புறம் அந்த அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஊருக்குள்ள திருவிழா வந்துருச்சு. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 10% லாபத்துல குறைச்சுக்கிறீங்க. 10%?
2: 30%
0: இப்ப நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டு 10,000 ரூபாய் பொருளை 30% கூட்டி விக்கிறீங்க. அப்புறம் ஊருக்குள்ள திருவிழா வருது, நிறைய பேர் வாங்குவாங்களே அப்படின்னு நீங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. 10% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 30% 10,000 குறைச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? விற்பக்கூடிய அந்த பொருளோட மதிப்பு இப்ப என்ன? 13,000 வருது இல்லையா? இந்த 13,000 இப்ப 10% நீங்க கம்மி பண்ணணும். பண்ணுங்க. தள்ளுபடிக்கு அப்புறமா அது பொருளோட விலையை கண்டுபிடிச்சீங்க. நீங்களே சொல்ல முடியுமா இல்ல விட்டுலாமா?
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு,
0: போடுறதே கஷ்டம் இல்ல.

0: விற்பனைக்காக குறைச்சு கொடுக்குறேன். அப்போ 13,000 ஒரு ஜீரோ தூக்குனா 1,300 வரும், ஓகேங்களா? இப்போ அந்த 1,300 தான் இப்போ வந்து நான் விற்கக்கூடிய விலை. இதில் ஒரு 10% நான் வந்து என்ன பண்ணுறேன், தள்ளுபடி பண்ணுறேன். அப்போ அது 1,300 அந்த தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா 11,700 வரும் 13,000. இப்போது நம்ம லாபத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக வச்ச விலையும் முதல்ல தயாரித்த விலையும் கழிச்சோன்னா 1,700 வரும். இவ்வளோ தான் அந்த கணக்கு, அவ்வளோதாங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர், வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
0: சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், எளிமையா கடினமா எப்படி வேணுங்கறதையும் சொல்லிருங்க.
1: மிக மிக எளிமையா கேட்ட உடனே சொல்ற மாதிரி,
0: கேட்ட உடனே சொல்ற மாதிரியே சொல்றேன், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. இது தமிழ்நாட்டில் இதை விட எளிமையான கேள்வி இருக்க முடியாது. ஓகேயா?
1: அப்படியா?
0: அஞ்சல் துறையில போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் PIN அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எத்தனை இலக்கங்கள்?
1: என்ன
0: அர்த்தம் அப்படிங்கறது தெரியுமா உங்களுக்கு?
1: முதல் மூணு வந்து டிஸ்ட்ரிக்டா இல்ல ஸ்டேட், முதல் மூணு ஸ்டேட், அடுத்த இரண்டு டிஸ்ட்ரிக்ட், கடைசி இலக்கம் அந்த பகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது ஓரளவு சரிதான், இருந்தாலும் நான் அதை விரிவா சொல்லிடுறேன், ஓகேங்களா? மிக சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள். ஆனா நாலு இது நான் சொல்லவே இல்லையே, என்ன அதை சொல்றதுக்கே நீங்க விடலையே. இந்தியாவில் பெரிய 9 மண்டலங்களாக அதை பிரிக்கிறாங்க. இந்த அஞ்சல் துறையினுடைய அந்த குறியீடு 9 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அதில் 8 மண்டலங்கள் புவியியல் ரீதியானது, 9வது மண்டலம் பார்த்தீங்கன்னா இராணுவ அஞ்சல் சேவைக்கானது. அதில் 1, 2 முதல் 1, 2 மண்டலம் வடக்கு மண்டலம் சார்ந்த, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் இங்கே சார்ந்தது. 3, 4 மேற்கு மண்டலம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இவங்க சார்ந்தது. 5, 6 தெற்கு மண்டலம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா சம்பந்தப்பட்டது. 7, 8 கிழக்கு மண்டலம், மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், வடகிழக்கு மாநிலங்கள் இது சார்ந்தது. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2வது இலக்கம், முதல் இலக்கம் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னோம், இப்போ தமிழ்நாடுனா 5, 6 அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதில் 6க்கு வந்து தமிழ்நாடு பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6ல வந்து தமிழ்நாடு இருக்குது, அதில் 2வது இலக்கம் அதாவது சப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 0, 6 அப்புறம் வரக்கூடிய 0, 0, 0, 0 இப்போ 6ங்கிறது தெற்கு மண்டலம்னு வச்சுப்போம், 6, 0 அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநிலம். இப்போ 6, 0, 0, 600 வருது இல்லையா, அது வந்து சென்னையை வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ 0, 0, 1 601 அப்படிங்கிறது சென்னை ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், பாரிமணியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இதை தான் குறிக்கக்கூடியது. அது அவங்க சொன்ன மாதிரி 6, 0 தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மாவட்டம் வாரியாக பிரிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எந்த ரீஜனில் இருக்கோம் அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வரையும் குறிக்கிறது, கடைசி 3 இலக்கங்கள். சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம். சார் சிவகுமார்.
0: வணக்கம், எங்கிருந்து கூப்பிடுங்க சிவகுமார் சார், சொல்லுங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம், சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறவே கேட்கலாம்.
0: சரியா தவறவே கேட்கலாம். எளிமையா கடினமா?
2: எளிமையா.
0: எளிமையா, ஓகே, உங்களுக்காகவே எளிமையான கேள்விதான். திருப்பத்தூர் மாவட்டம், அங்க மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கா?
2: மரங்கள் நிறைய இருக்கு.
0: என்னென்ன மரங்கள் இருக்கு? டக்குனு ஒரு 3 மரங்கள் சொல்லு பாப்போம்.
2: மரங்கள்னா சந்தன மரங்கள், அப்புறம் மத்த மரங்கள், காடு, காடு நிறைய இருக்கு.
0: நான் தான் ஒரு 3 கேட்டேன், 1 சொல்லிட்டீங்க, இன்னும் 2 சொல்லுங்க. மிக கடுமையான புயல் காற்றிலும் வேரோடு சாயாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அவற்றின் வேர்கள் மண்ணிற்குள் 100 ஆழத்திற்கு சென்று பூமியின் மையப்பகுதியை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பதுதான் அப்படின்னு நான் சொல்றேன், சரியா தவறா? அதாவது அது இது பனைமரங்கள் காத்தடிச்சாலும் புயல் அடித்தாலும் சாயாமல் இருக்கிறது காரணம் பூமியில் 100 அதோட வேர்கள் போயிருது, பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறேன், சரியா தவறா?
2: தவறு.
0: தவறு. என்ன காரணம் சொல்ல முடியுமா? பதில் சரி,

0: காரணமும் சொல்லுங்க எனக்கு.
1: பதில் பல நூறு அடின்றது தவறு தான் வேறு, அவ்வளோ அடியெல்லாம் போல
0: அம்புட்லாம் போகாது. என்னங்க உங்க கணக்கு சொல்றீங்கன்றீங்க. ஆணிவேர் ரொம்ப ஆழமா போகக்கூடியது. பனை மரத்திற்கு ஆணிவேர் கிடையாது, சல்லிவேர். அதாவது பரப்பளவுல பரவிக்கிட்டு போறது, தரையில ஹரிசாண்டலா பரவும், கிடைமட்டமா பரவக்கூடிய வேர்கள் அது. அப்படிதான் விஷயம், அவ்வளவுதான். சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க, காரணமும் சரி. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார், வாங்க வாங்க. அவ்வளோதான், ஆணிவேர் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக போகக்கூடியது. ஆணிவேர் கிடையாது, சல்லிவேர்னு சொல்லுவாங்க. சைடில் அப்படியே பரவிக்கிட்டு போகும், அதனால தான் அது வந்து ரொம்ப பரவலாக பரவிட்டு இருக்கும்போது காங்கிரீட் பிடிச்ச மாதிரி மண் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன புயல் அடித்தாலும் அந்த பனைமரத்தினுடைய தண்டு வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய ஒரு இயல்புடையது. அதனால் காத்தடிச்சாலும் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுது. அதே போல் பரப்பளவில் ஒரு அஞ்சு விரலை சேர்த்து மண்ணை பிடிச்சா விட்ருக்கும். அந்த மாதிரி அது நிறைய சல்லிவேர் பரப்பளவில் காங்கிரீட் போட்டு எப்படி மண்ணை பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு கெட்டியாக பிடிச்சிருக்கனால பனைமரம் தப்பித்து விடுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல.
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவற கொடுங்க பார்க்கலாம்.
0: சரியா தவறாவே, எளிமையா கடினமா?
2: நீங்க எப்படி என்ன கொடுங்க, தெரிஞ்சதை சொல்ல போறதுல அர்த்தமே
0: சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு டிசைன் பண்ணி ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா, பஸ் கார் அந்த
2: மாதிரி.
0: நீங்க ஒரு கார்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கார்ல வந்து வேகமா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பிரேக் போடுறாங்க. நம்ம உடம்பு முன்னோக்கி சாய்வு இருக்கு இல்லையா, முன்னோக்கி சாய்வு இல்லையா, திடீர்னு ஒரு பிரேக் போட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரோம் இல்லையா.
2: ஆமா,
0: அதுக்கு காரணம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நியூட்டனின் முதல் விதியான இயக்கத்தின் நிலைமம், அதாவது இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படிங்கறது தான். நம்ம உடல் வந்து தொடர்ந்து இயக்கத்திலேயே இருக்க முயல்வதால் இப்படி நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது பிரேக் அடிக்கும் போது நம்ம சடன் பிரேக் போடுவோம், முன்னாடி போயிட்டு பின்னாடி
2: வரோம் இல்லையா.
0: அதுக்கான காரணம் நியூட்டனுடைய முதல் விதி, அதாவது இயக்கத்தின் நிலைமம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி உடம்பு நடக்கிறனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா
2: தவறா? சரி நினைக்கிறேன்.
0: சரி நினைக்கிறீங்க?
2: ஆமா.
0: எப்படி சரிங்கிறது மிக மிக சரியான பதில். காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா?
2: இல்ல இல்ல, அந்த நியூட்டன் விதி அப்படிதான் வரும்.
0: நியூட்டன் விதி அப்படிதான் வரும். அவர் எதை சொல்லாலும் நல்லதான் சொல்லிருப்பாருங்க. வேகமா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவ்வளோதாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு அழகான ஒரு பாட்டு, அட்டகாசமான பாட்டு வந்துருக்கு, கேட்போம்.

0: வைக்கோம் விஜயலட்சுமி, குரலில் அருண் ராஜா காமராஜ், வரியில் டி இமானினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் வீர சிவாஜி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை
2: அண்ணன் ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை கேட்க தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
3: இதை கேளு.
1: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
4: அட்டாம் பட்டாம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பேரின்பம்.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்

0: 4:49 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருக்கும் நபர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: சார் வணக்கம.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர்.
0: சென்னை, அதாவது பெரியார் நகர்ல இருந்து ராஜேஷ்.
1: ஆமா கண்டிப்பா.
0: சோ ஓகே, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு நேரம் ரொம்ப குறைவாகுது, அதனால சரியா தவறா
0: எளிமை.

0: ஏன் கடினமா? என்னங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்குதுன்றீங்க? சரி ஓகே, உங்களுக்காக வந்து ஒரு அருமையான விஷயம், டீ காஃபி எல்லாம் குடிப்பீங்க இல்லையா? ஓகே, இப்போ அந்த தெர்மோஸ் ஃபிளாக் அப்படின்னு ஃபிளாஸ்க்னு சொல்றாங்கல்ல, ஃபிளாஸ்க், ஆமா தெர்மோஸ் ஃபிளாக், அந்த ஃபிளாஸ்க், அந்த ஃபிளாஸ்க்ல நம்ம அதை ஊத்துறோம்ல, நீண்ட நேரம் சூடா இருக்கிறதுக்கு காரணம் நான் சொல்றேன், அதனுடைய உட்புற சுவர்கள்ல உள்ள தடிமனான பிளாஸ்டிக் அடுக்கு வெப்பத்தை வெளியில் கடத்தாமல் முழுமையாக தடுப்பதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது டீயோ காஃபியோ அந்த சூடான ஃப்ளாஸ்கில் நம்ம அந்த ஃப்ளாஸ்கில் நம்ம சூடாக ஊற்றி வைக்கும்போது ரொம்ப நேரம் சூடாக இருக்கிறதுக்கு காரணம் உட்புற சுவர்களில் இருக்கக்கூடிய கடினமான பிளாஸ்டிக் அடுக்கு, அது என்ன பண்ணுது அப்படின்னா வெப்பத்தை வெளியில் கடத்தாமல் முழுமையாக தடுத்துருது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா தவறா? சரி நினைக்கிறீங்களா? ஏதாவது ஃப்ளாஸ்கை கட்டி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அரைச்சி பண்ணிருக்கீங்களா?
1: அதுக்குள்ளே பார்த்துருக்கேன் நான்.
0: அப்படின்றீங்க? அடுக்கு வெப்பத்தை வெளியில் கடத்தாமல் முழுமையாக தடுப்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ள என்னென்ன பாத்தீங்க எனக்கு சொல்லுங்களேன். பிளாஸ்க பிரிச்சு பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, உள்ள என்னென்ன இருந்துச்சு பாத்தீங்க?
1: ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்பான்ஜி மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும் உள்ள, அதை பாத்திருக்கேன்
0: நான்.
1: சோ அதனால அது ஈட்டி குறையா இருக்கும், அந்த அந்த பாதரசம் மட்டும் ஃபுல்லா அதை இது பண்ணிருப்பாங்க. அது
0: நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல பிளாஸ்க பிரிச்சு மேய கூடாது, வீணா போன பிளாஸ்க வேணா நம்ம பிரிச்சு பாத்துக்கலாம் சரிங்களா, இல்லாட்டி வீட்டுல அடிதான் நம்ம கூடும். ஓகே பரவாயில்ல, இப்ப நான் ரீசன் சொல்லி நீ கேட்டுக்கோங்க. நன்றி சார், நன்றி சார். அதாவது பிளாஸ்க இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் அப்படியே பிரிச்சு அக்கா அக்கா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வெப்பம் குறையாமல் இருக்க காரணம் வந்து இந்த இரட்டை சுவர்கள் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கோட்டிங், நடுவுல ஒரு குடுவை மாதிரி இருக்கும், அதுக்கு வெளியில தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக், கடினமான பிளாஸ்டிக் இருக்கும். அந்த குடுவை வந்து சில்வர் பூச்சு, வெள்ளி பூச்சால செய்யப்பட்டது. அதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வெப்பம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கான முறை, வெள்ளி பூச்சு போட்டால் என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளேயே வெப்பம் வந்து திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும், வெளியே போகாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், இதற்கான விஷயங்கள் எல்லாமே அதுங்க நின்றும். அந்த வெள்ளிப்பூச்சி ரேடியேஷன் என்ன, ரேடியேஷன் மூலமாக வெளிவர வெப்பத்தை உள்ள, அதாவது உள்ள இருக்கக்கூடிய வெப்பம் வெளியே முயற்சி போக முயற்சி பண்ணும்போது உள்ளேயே பிரதிபலிச்சு நீ உள்ளேக்குள்ளேயே போ, வெளியே போகாத அப்படின்னு திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளேயே அனுப்புறதுனால அந்த குடுவைக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய சில்வர் பூச்சு வெள்ளி கோட்டிங் இருக்கக்கூடியதான் ஹீட்டை மெயினாக தக்க வைக்குது. அதே போல் அந்த வெள்ளிப்பூச்சிக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இதுக்கும் நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கும், அதாவது அந்த வேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிடம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அந்த சில்வர் பூச்சும் வெளியில் இருக்கிற பிளாஸ்டிக்குக்கும் ஒரு டச்சே இருக்காது, அதனால் வெப்பம்ங்கிறது அந்தாண்டா கடத்த முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது அங்கே இல்லை, அதனால் வெப்பம் உள்ளுக்குள்ளேயே பிரதிபலித்து உள்ளுக்குள்ளேயே கிடக்கு. அதே போல் மேலே இருக்கிற மூடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இந்த வெப்பம் வெளியே கடத்தாத ஒரு பொருளாக வந்து வச்சுருப்பாங்க, அதனால் ஃப்ளாஸ்க் உள்ள வெப்பம் பெரும்பாலும் உள்ளேயே தக்க வைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: தேவைப்படுது
0: 30% 200 லிட்டர்ல 30% தயிர் தயாரிக்கிறதுக்காக நீங்க வச்சுக்கிறீங்க.
2: 60 லிட்டர் எடுத்தாச்சு.
0: அப்படியே கணக்கு போடுறீங்களா? நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க சொல்லுங்க. மீதம் உள்ள பால்ல 20% இனிப்பு தயாரிக்க நீங்க செலவு பண்றீங்க. 30% தயிருக்கு
2: பால்ல,
0: 30% தயிருக்கு, மீதி இருக்கிறதுல 20% இனிப்பு தயாரிக்க நீங்க செலவு பண்றீங்க.
2: ஓகே,
0: இப்ப வந்து உங்களுக்கான கேள்வி ரெண்டு இருக்குது. ஒன்னு, 1 லிட்டர் பாலினுடைய விலை 60 ரூபா அப்படின்னா மீதமுள்ள பாலின் அளவு எவ்வளோ? இப்போ நம்ம வந்து அது ரெண்டுக்கும் செலவு பண்ணிட்டோம், மீதி இப்போ எவ்வளோ பால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி.
2: ஓகே,
0: இன்னும் ஒரு கேள்வி வந்து இந்த இனிப்பு தயாரிக்கிறோம்ல, அதில் 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 20 ரூபா கூடுதலாக செலவாகுது.
2: ஓகே
0: ஓகேங்களா, 20 ரூபா செலவாகுது. பாலுக்கு விலை 60 ரூபா, ஆனால் இனிப்பு தயாரிக்கிறதுக்கு அந்த பாலை நம்ம பயன்படுத்தும்போது கூடுதலாக ஒரு 20 ரூபா செலவாகுது.
2: ஓகே,
0: இப்போ அந்த முதல்ல எவ்வளோ எம்புட்டு பால் இருக்கு

0: முதல் கேள்வி. இப்ப 20 ரூபா கூடுதலா அந்த இனிப்புக்கு செலவாச்சுன்னா மொத்தமா இப்ப பால் எவ்வளவு செலவாகுது, அந்த இனிப்பு தயாரிக்கிறதுக்கு செலவு எவ்வளவு, மொத்தமான செலவு எவ்வளவு, இது அப்படிங்கறது சொல்லுங்க. முடியுமா ட்ரை பண்ணிக்கலாம், ஒண்ணு சொல்லுங்க.
1: இல்ல நான் ஒண்ணா சொல்றேன், நீங்க எனக்கு இது கொடுத்த கேக்
0: நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல வந்து தயிருக்காக எவ்வளவு போகுது, 30%?
1: 30% நம்ம வந்துட்டு 200ல 30% 60 லிட்டர்.
0: சூப்பர், அட்டகாசம். அடுத்து மீதம் எவ்வளவு இருக்கு?
1: 140 லிட்டர் இருக்கும்.
0: அருமை அருமை. அடுத்து
1: 140 லிட்டர்ல மறுபடியும் 20% வெளியில எடுத்துறோம். அது வந்துட்டு 140ல 2 = 28, 28 லிட்டர் வெளில எடுத்துறோம்.
0: ஓகே சூப்பர், அட்டகாசம். அடுத்து
1: அப்ப வந்துட்டு பாக்கி இருக்கிறது 122 இருக்குமா, 112 இருக்கும்.
0: 112, சூப்பர், அருமை. வாங்க
1: 112ல இப்ப ஒரு இதுக்கு என்ன அடுத்த கேள்வி என்ன?
0: இப்ப மீதம் இருக்கிற பால் 112 லிட்டர் கண்டுபிடிச்சிங்க இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப அந்த 112 லிட்டர் வந்து இப்ப நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாலுடைய விலை கண்டுபிடிக்கணும். இப்ப 112 லிட்டர் விலை எவ்வளவு? ஒரு பால் 1 லிட்டர் 60 ரூபா.
1: 60 ரூபா. அப்படி வந்து 112
0: இல்ல, எனக்கு மொத்தமா நீங்க அந்த ரேஞ்ச் போனா எனக்கு மொத்தமா பாலினுடைய விலை எவ்வளவு? 200 லிட்டருக்கு 60 ரூபா இன்ட்டு போடுங்க, எவ்வளவு வருது எனக்கு சொல்லுங்க.
1: முதக்கு மொத்தம் 200 லிட்டருக்கு 60 ரூபான்னா 1200 ரூபா வந்துடும்.
0: 12,000 ரூபா. சரி, இப்ப இனிப்பு தயாரிக்கிறதுக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க. இனிப்பு தயாரிக்க ஒரு இதுக்கு வந்து கூடுதலா 20 ரூபா செலவாகுது. இனிப்பு தயாரிக்க எவ்வளவு லிட்டர் எடுத்து வச்சீங்க? இனிப்பு தயாரிக்கிறதுக்காக எவ்வளவு லிட்டர் எடுத்து வச்சீங்க?
1: 28 லிட்டர்.
0: இப்ப அதுக்கு 20 ரூபா கூடுதலா செலவாகுதுன்னா 20 ரூபாய் இன்ட்டு போடுங்க, எவ்வளவு வருது சொல்லுங்க. 560 ரூபா. இப்ப வந்து 12,000 ரூபா பாலுக்கான செலவு, 560 ரூபா அந்த இனிப்புக்கான செலவு, ரெண்டையும் கூட்டி சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
1: 12,560.
0: அவ்வளவுதான், இதுதான் நமக்கு அந்த ஆகக்கூடிய மொத்த செலவு. சரிங்களா, சிறப்பு, அட்டகாசம். அப்படியே வாய்மொழியில டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. அருமை அருமை அருமை, அவ்வளவுதாங்க. பாருங்க, இந்த கணக்கு எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. இவரு ஆன் த ஃப்ளைல அப்படியே அழகா சொல்லிட்டாரு. சூப்பர், இவ்வளவுதான் விளையாட்டு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படினால நிறைவா ஒரு பாடலை கொடுத்துட்டு நானும் கிளம்பிக்கிறேன். பாட்டு சூப்பரான பாட்டு கேட்போம். அடுத்ததா 5 மணி 10 நிமிஷத்துக்கு உங்களுக்காக வந்து பூந்தன்றல் நிகழ்ச்சியில சுபாஷினி இன்னும் பல விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இப்ப பாட்டு வரது கேட்போம்.

0: எம் மகாலிங்கம் குரலில் ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த அந்த அற்புதமான பாடல் மீசைய முறுக்குப்படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இப்போது இனி மாலை 5 மணிக்கு தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது.

உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவி நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாப்பி ஈவினிங் லிசனர்ஸ். 5:02 ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சாரி, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பேடாக இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் அப்படியே பாதர் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே நிறைய சாங்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில உறவுகளை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. அவங்க நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம அதை எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருப்போம். ஸோ அப்படியான ஒரு பர்சன் தான் அக்கா. அக்கா அப்படின்னு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க அமைஞ்சிட்டா லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அமையல. எனக்கு வந்து தங்கச்சி இருக்காங்களே தவிர அக்கா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால்தான் அக்கா பத்தி, உங்களோட அக்கா பத்தி அவங்க உங்களுக்கு பண்ண நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணலாம். உங்க அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி என்ன அப்படின்றதையும் நீங்க என் கூட ஷேர் பண்ணலாம். எஸ், டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2952035328389871. மறுபடியும் உங்களுக்காக தமிழ்ல 2952082538389871. அக்கா கிட்ட இந்த குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட், ஆனா நான் ஒரு வாட்டி கூட அதை பத்தி அவகிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள புதஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்றோம், அக்காவை செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஃபேஸ்புக்கில் இதை பேஸ் பண்ணி நான் போஸ்ட்டும் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் நீங்கள் அழகாக கமெண்ட் பண்ணலாம்.

0: சில நொடிகள்ல ஆங்கில செய்திகளுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம இந்த டாபிக்ல பேசலாம். இணைந்திருங்கள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: டு தி ஸ்டுடியோஸ். 5:10 ஆயிட்டு இருக்கு. நமக்காக எப்பவுமே நம்ம கூட நிற்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா கண்டிப்பாக அக்காக்களை சொல்லலாம். ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக அந்த அக்காவை நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா அதை முன்னாடியே அவங்களுக்கு நடந்திருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி பாதுகாப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் அக்காக்கள் வந்து இன்னொரு அம்மா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். நிச்சயமாக அவங்க அக்கா அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாத்திருப்பாங்க. இது ஒரு சூழல்ல அவங்களுக்கு, அவங்க வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நெகிழ்ச்சியான பல நினைவுகள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? சோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு மணி நேரத்துல பேசணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு இந்த டாபிக்ல உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் டயல் பண்ணுங்க 2952508538389871. எஸ் லிசனர்ஸ் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பேசுறது கேக்குதுங்க?
0: ஆ கேக்குதுங்க, நல்லா கேக்குது.
1: என்ன ஏழுக்குனர் தேவா?
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இப்ப 67 67.
0: ஓகே.
1: வீட்லயே நான் தான் கடைக்குட்டி.
0: சூப்பர். ஓகே.
1: ஒரு அண்ணா.
0: ஓகே.
1: ஒரு அக்கா. இப்ப இல்ல, அந்த பெரிய அக்கா தான் என்ன தூக்கி வளர்த்தவங்க தான்.
0: நான் சொன்னல்ல,
1: ஆமா, என்ன ரொம்ப அன்பா. அது இல்லாம அக்கா எனக்கு நினைவு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் என் மேலதான் பாசம். சின்ன அக்கா இருக்காங்க பாருங்க, அவங்களதான் ஒரே கலாட்டா. அவங்களுக்குதான் ஃபைட். எனக்கு அண்ணன் 3 பேர். அண்ணனுடைய நிலா காலங்க அதெல்லாம்.
0: நிச்சயமா
1: அவங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல ஒரு வாட்டி ஒரு எதுக்கோ டிரஸ் வாங்கறதுக்கு ஒரு 5 ரூபீஸ் வச்சுட்டாங்க. 5 ரூபீஸ் அப்ப பெரிய அமௌண்ட்.
0: நிச்சயமா
1: சொல்றதெல்லாம். ஆமா, 68 69
0: சொல்றேன்.
1: அப்போ எடுத்துட்டேன் தெரியாம. எடுத்துட்டோம்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபாதர் நல்லா அடிச்சு அது மாதிரி எல்லாம் செய்ய கூடாது, வேணும்னா நாங்க இருக்கிறோம். அதே அக்கா என்ன ஆறுதல் பண்ணி அடிச்சுட்டாரு நல்லா எங்க அப்பா.
0: ரஜினிக்கு
1: அக்காவா சி வித்யா வருவாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சி வித்யா என்ன சொல்லுவாங்க, அக்கா சொல்றேன் கேளுப்பா அப்படின்னு. அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாமே விழுந்துடும்.
0: நிச்சயமா
1: அக்கா சொல்றேன் கேளுப்பா அப்படின்னு. கோவம் இருந்தாலும் எங்க அக்கா தான்
0: என்ன. அக்காவோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க. உங்க அக்காவோட பேர் சொல்லவே இல்ல.
1: ராஜகுமாரி, ராஜின் குண்டு.
0: ஓகே, ராஜிகா இஸ் வெரி ஸ்பெஷல் உங்களுக்கு.
1: சின்ன அக்கா பேர் வந்து சாந்த குமாரி.
0: ஓகே, சோ சாந்தி அக்காவும் ராஜி அக்காவும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. 5:13 ஆயிட்டு இருக்கு. அக்கா அப்படின்னு சொன்னாலே அது வேர்டு கிடையாது, அது ஒரு பெரிய எமோஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்துல உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க கலா. அக்கா பேர் என்ன? கலா. ஓகே, வச்சலாக்கா. ஓகே.
2: அவங்க ரொம்ப நண்பா பாத்துப்பாங்க. இப்ப காலேஜ் கூட அவங்க ஃபீஸ் கட்டுவாங்க செய்வாங்க. இப்ப கூட அவங்களதான்
0: எனக்கு.
2: அப்புறம் அம்மா அம்மா முடிஞ்சுங்க, அக்கா தான் முடிஞ்சு.
0: சூப்பர்.
2: எதுக்கெல்லாம் என் மொழி குத்துருவாங்க இந்த வச்சு
0: எனக்கு
2: குத்துருவாங்க முதுமை. எனக்கு மூணு அக்கா பாசுனா எல்லாத்துக்கும் தெரியும். அதான் பாசு.
0: சூப்பர்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். எவ்வளோ என்ன கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவாங்க, என்னதான் நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு செகண்ட் மாம் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில். ஏன்னா எங்கேயாவது வெளியில போகும்போது அக்கா கிட்ட தான் வந்து தங்கச்சியோ தம்பியோ விட்டுட்டு போவாங்க, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்த பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா அவங்க. அந்த அக்காக்கும் வந்து பெரிய வயசுலாம் இருக்காது. அவங்க ஒரு 5-6 வயசுல இருந்தாங்கன்னா தம்பி தங்கச்சி ஒரு 2 வயசுல 3 வயசுலயும் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க. தட்ஸ் கால்டு அக்கா அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஷோல சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கல்யாண வயசு தான் வந்துச்சுடி அந்த சாங் தான் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்றா அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றா அம்மா.

0: குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
1: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்குறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துற, முன்னால சாவுறான். அவ முன்னால நிக்கிறான், அந்த கண்ணால சொக்குறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்து.

0: எனக்குள் நான்.
1: இவர் ஆபாவனன் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதின்னு சொல்லிட்டு, அதில் எம்எஸ்சி சார் நடித்தார். அதுதான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னோட காம்பினேஷன், நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ். அதில் ஏ மோகன், என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற, நீ எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார்.
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

0: 20 மினிட்ஸ் ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் அக்கா பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து போஸ்டாகவும் எஃபியில் போட்டிருந்தோம்ல. பாலான்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, எனக்கு மூணு அக்கா, அதுலேயும் மூணாவது அக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க எனக்கு சொல்ல போனால் இன்னொரு அம்மா மாதிரி, என் வயிறு பசிக்காமல் பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மாவை விட அதிகமாக பார்த்துக்கிட்டது என் அக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மூணு அக்காவோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வாசுகி, வளர்மதி, வசந்தி அப்படின்னு சொல்லி. ஸோ அக்கா அக்கா அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு உறவு அப்படின்றத தாண்டி எல்லாமுமாவே வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாஸ், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: ஓகே, சொல்லுங்க கலைசாமி.
2: எனக்கு வந்து அக்கா இல்லம்மா, அண்ணன் சொல்லலாமா வேணாமா?
0: இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: எனக்கு அண்ணன் தான்.
0: ஓகே,
2: அண்ணன் என்ன பண்ணும், நானும் எங்க அண்ணனும் ஸ்கூலுக்கு போகல, கேமெண்ட் பாக்ஸில் எங்க அண்ணன் காசு வச்சிருக்கோம்.
0: ஓகே,
2: எனக்கு
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அதனால மூணாவது படிக்கும் சரி, இப்பவும் சொல்லுவாங்க உன்னாலதான் படிப்பு போச்சு அப்படிம்பாங்க. ஆமா, அதனால இப்ப நினைச்சா கூட எங்க அக்கா நினைச்சா எழுதுறேன். அப்ப நம்மளால போச்சு அப்படின்னு.
0: அக்காவோட பேரு
1: சண்முகத்தாய்.
0: சண்முகத்தாய்,
1: அவங்க கோயில் சண்முகத்தாய்.
0: ஓகே,
1: கோயில் பட்டு இருக்காங்க அவங்க.
0: ஓகே, அப்ப நிஜமா இப்ப நீங்க அக்காவை எப்பெல்லாம் போய் மீட் பண்ணுவீங்க? ஓகே, எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லி அக்காவை சொன்னது மட்டும் இல்லாமல், எனக்கு நான் ஒரு வயசு குழந்தையா இருந்ததுனால 8 வயசுல இருக்க என் அக்கா என்னோட அவங்களோட படிப்பை நிறுத்திட்டு என்ன பார்த்துக்கறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஆனால் அக்காக்கள் பண்ணியிருக்காங்க, அதை தான் வந்து சாட்சியாக ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எஸ், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். எனிஹவ், நிறைய மெசேஜஸ் நான் வந்து எஃபியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறைய மெசேஜஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, நீயும் நானும் அன்பே சாங் தான். இந்த மொமெண்ட்ல நம்ம கேட்க போகிற பாட்டு சச் அ பியூட்டிஃபுல் லைன்ஸ் இருக்கிற இந்த பாட்டை கேட்டுட்டு வரலாம் வாங்க.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பூந்தென்றல் நிகழ்ச்சியில அக்கா அப்படின்ற செல்ஃப்லெஸ் கிரியேச்சர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அக்கா எந்த அளவுக்கு தனக்கு கம்மியா எடுத்துக்கிட்டு மத்தது எல்லாத்தையும் அழகா வந்து சமமா பங்குட்டு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அக்கா அப்படின்றது ஒரு சாதாரண உறவு கிடையாது, அது இன்னொரு அம்மா அப்படின்னே சொல்லலாம். லிஸ்னர்ஸும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.

0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சிம்மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: சொல்லுங்க நித்யா.
0: எனக்கு வந்து எங்க அக்கா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கண்ணு இது தெரியாது, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். டெலிவரி சமயம்ல, டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்காக என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பாத்துக்கிட்டு நல்லா இது பண்ணா. அவங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டம் இருந்தும் வந்து எனக்காக வந்து பாத்து எல்லாம் பண்ணா அக்கா.
1: ஓ ஸ்வீட் இல்ல, தங்கச்சி பொண்ணா இருந்தாலும் தான் பொண்ணா ஃபீல் பண்ணி ஒரு விஷயங்கள் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல இல்ல.
0: ஆமா, எனக்கு இப்படி இருக்கு நிலைமைங்கிறதுனால அவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா.
1: சோ ஸ்வீட், உங்க அக்காக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுங்க என்னோட சார்பாவும்.
0: சரி,
1: நன்றி. ஹலோ வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணு.
1: ஓகே.
2: பெரிய பொண்ணுக்கு தங்கச்சி தம்பி இருவருக்கும் சமமா பங்குட்டு கொடுப்பாங்க, ரொம்ப பாசம்.
1: ஓகே.
2: தங்கச்சி தம்பி.
1: நான் வந்து உங்க அக்கா பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க உங்க பொண்ணு பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனிஹவ் தேங்க் யூ. எஸ் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: மேம், எனக்கு வந்து என்னுடைய அக்காவுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் பகிர்ந்து கொடுத்துருவேன் மேம். பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய, நீங்க சொன்ன மாதிரிதான், எனக்கு கம்மியா இருந்தா கூட போதும் சந்திரசேகருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிடுற பொருள் குறிப்பிட்டு எனக்கு பாதுஷா பிடிக்கும், பிரியாணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு இத்தனோண்டு வச்சுட்டாக்கா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் தட்டுல போட்டாலும் இல்லடா தம்பி சாப்பிடுறா அப்படின்னு அவங்க எனக்கு கொடுப்பாங்க.
1: நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பர்சன் தான் அக்கா எல்லாருமே அப்படின்னு.
3: அது எனக்கு வந்து அப்படியே ஓவர் வெல்மிங் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடும் பொழுது நான் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டேன், நான் அவங்க சாப்பிட்ட அப்புறமா ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவேன், எனக்கு எல்லாமே கொடுத்துறாங்க.
1: சோ ஸ்வீட், தேங்க் யூ. தேங்க் யூ. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: ஆ வணக்கம், நான் போறது கண்ணன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க கண்ணன்.
4: மேடம், இது என்னோட சிஸ்டர் வந்து விட்டு குடுக்கிற மனசுல ஒரு சிஸ்டர் தான் எனக்கு. கிடைச்சது பெரிய விஷயம் நான்
1: நினைக்கிறேன். விட்டு குடுத்துருக்காங்க உங்களுக்கு சின்ன வயசுல நிறைய விஷயம் விட்டு குடுத்துருப்பாங்கல்ல.
4: ஆமா மேடம், இப்ப அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கடை இதுல சொன்னாங்க.
1: என்னோட
4: மதர் வந்து ரொம்ப எளிமையான குடும்பம். அவங்க எனக்காக சட்ட தச்சு எடுத்து வந்து குடுத்தாங்க.
1: இந்த மாதிரி நிறைய விஷயம் குட்டி குட்டியா பண்ணிருப்பாங்க இல்லையா?
4: பண்ணிருப்பாங்க. பட் ஆனா எல்லாத்தையும் நம்ம வந்து
1: ஒவ்வொரு அக்காவும் அவங்களோட வீட்டுல குடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு அக்காவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி வீட்லயோ இல்ல அண்ணன் வீட்லயோ இல்ல தம்பி வீட்லயோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டே யாரோ ஒருத்தவங்க ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களால நார்மலாக வீட்டில் இருக்கவே முடியாது, அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அந்த மாதிரி அக்காக்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முத கால் அக்காவுக்கு போகிற எத்தனையோ தங்கச்சிகளை நான் பார்த்துருக்கேன். அண்ட் அந்த மாதிரி தன்னோட தங்கச்சியும் சரி தம்பியும் சரி அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப லைவாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எப்போவுமே எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூடிய ஒரு குவாலிட்டி அந்த வீட்டோட முதல் பெண்ணுக்கு அதாவது அக்காவுக்கு இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. எஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்க பாடல் பொண்டாட்டி நீ சாங் வந்துகிட்டே இருக்கு. பிஃபோர் தட் நம்ம ஒரு காலரை பேசிடலாம். ஹலோ வணக்கம்
5: மேடம். கிழக்கு தாம்பரம், ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க ராஜசேகர்.
5: எங்க வீட்டுல முதல்ல பிறந்தது எங்க அக்கா தான் மேடம். எங்க அக்கா போல வராது மேடம். அவ்வளவு அன்பா இருப்பாங்க, ஆனா நாங்க திடீர்னு கொஞ்சம் கோபப்பட்டுவோம்.
1: அன்பாயிடுவோம்.
5: நல்லபடியா கல்யாணம் பண்ணி அமக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன்.
1: சிறப்பு,
5: சந்தோஷமா இருக்கா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போது

0: காலையில ஓடி போய் நைட்டு அந்த அட்டண்டர் இருக்கணும் இல்லையா,
1: ஆமா,
0: அதுக்கு நான் கூட இருந்து பண்ணிருக்கேன். அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போய் படுத்துறாங்க, அதுதான் ஒரு பெரிய கவலை.
1: சீக்கிரமா சரி வேணும், நல்லா பிரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி,
0: ஓகே மேடம், தேங்க் யூ மேடம்,
1: தேங்க் யூ,
0: நல்ல தலைப்பு மேடம்,
1: தேங்க் யூ, தேங்க் யூ. எஸ், அக்கா எல்லாருக்குமே ஒரே ஒரு முகம் மட்டும்தான், அது அந்த முகம் அன்பால நிறைஞ்சிருக்கும், அதே நேரத்துல பயங்கர எமோஷனலான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு முகமா அந்த முகம் இருக்கும் அப்படின்றதுல டவுட்ஸ் இல்லை. எஸ், நம்ம நிகழ்ச்சியில கொண்டாடி நீ சாங் வந்துட்டே இருக்கு, கோலி சோடா 2 மூவில இருந்து வாங்க கேட்கலாம்.

40 நிமிஷம் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. அக்கா அப்படின்றவங்க எல்லா நேரங்கள்லையும் முக்கியமாக நம்ம கூட நிற்கக்கூடியவங்க. ஸோ முக்கியமான நேரங்களில் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நமக்கு பல நேரங்களில் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக, பேக் போனாக, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அக்காவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் தங்கச்சி கஷ்டப்படுறாளே, என் தம்பி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி ஓடோடி போய் நிற்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் அக்கா. ஸோ சில நேரங்களில் அவங்க பண்ணுற எந்த நல்ல விஷயத்துமே நமக்கு கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. அவங்கள நம்ம வந்து அன்பாக பாராட்டுறதும் இல்லை, அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்றதும் நம்ம நிறைய நேரங்களில் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு செல்ஃப்லெஸ் உயிர்

0: இருந்தும் பார்த்தீங்கன்னா அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. நமக்காக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கண்ணில் இருந்துட்டு கண்ணீர் வரும். தன் தங்கச்சி நல்லா இருக்கணும், தன் தம்பி நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் அது அக்கா மட்டும்தான். ஏன்னா அம்மா கண்டிப்பாக நினைப்பாங்க, அதை தாண்டி தங்கச்சி தம்பி நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே உயிர் அக்கா மட்டும்தான். எஸ் லிஸ்னஸ் லைன்ல இருக்காங்க, பேசிடலாமா அவங்களோட? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: அவங்க காட்டின அன்பு இதுவரை மறக்க முடியல மேடம்.
0: குடுக்கிற
1: சாப்பாடுல அன்பு இருக்கணும் மேடம்,
0: கண்டிப்பா.
1: ஒரு தட்டா அவங்க காட்டுற வழி காட்டுதல் வந்து என்னால முடியல கூட ட்ரை பண்ணுவேன் மேடம்,
0: கண்டிப்பா.
1: அவங்க போகும்போது அந்த 15 நாள் சொர்க்கமா இருக்கும் மேடம். சின்ன வயசுல போயிருக்கேன் மேடம்.
0: ஓகே,
1: ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேடம்.
0: தேங்க் யூ
1: ஆல்வேஸ் ஃபார் ஆல் திஸ் பிளெஸிங்ஸ் அப்ஆன் யூ
0: அண்ட்
1: யுவர் லிசனர்ஸ் மேடம்.
0: சோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க் யூ. அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எம்எல் பட்டன் ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி.
2: எனக்கு முதல் பொண்ணு, ரெண்டாவது பையன், ரெண்டு பையன்.
0: ஓகே.
2: ஆனா அக்கா அவ வந்து மக வந்து ரொம்ப பாசமா பையன் வச்சு நகையெல்லாம் கொடுத்தா ஏமாத்திட்டானுங்க. என்னவோ பேரும் பண்ண கொடுமைங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்ல அவள.
0: அன்பா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கதாமா செய்யும், பரவாயில்ல, கடந்து வந்துருவாங்க அவங்க. நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கண்ணன்.
3: அக்கான்ற உறவு வந்து ஒரு அன்புக்கு இலக்கணமானது.
0: ஓகே.
3: பாசத்துக்கு எடுத்துக்காட்டு.
0: நிச்சயமா.
3: அவங்களுடைய இது வந்து எந்த கலப்படம் இல்லாத அன்பு. அதாவது அம்மா எப்படி,
0: ஓகே,
3: அதே மாதிரி அக்கா. அம்மாவின் மறு உறவு வந்து அக்கா.
0: உங்க அக்கா பேர் என்ன சொல்லுங்க?
3: சரஸ்வதி செல்வமணின்றவங்க.
0: ஓகே.
3: அவங்க வந்து என்னால ரொம்ப பாசமா இருப்பாங்க.
0: ஓகே.
3: சின்ன வயசுல எனக்கு சின்ன ஒரு இதாகி போச்சு எங்க அக்காவுக்கு. ஒரு சின்ன வயசு, நான் ஒரு 10 வயசு
0: இருக்கேன்.
3: பொங்கல் இன்னைக்கு நான் கரும்பு சாப்பிட்டு இருந்தேன். கரும்பு பிடுங்கி ஒரு கறி கரிச்சு கொடுத்து போனாங்க. சுற்று தொலை அடிச்சுன்னு சொன்ன பாருங்க, அது கிணத்து தண்ணீருக்கு போனவங்க அப்படி கிணத்து வந்து இறந்துட்டாங்க. அப்பயும் அப்படியே எனக்கு அப்ப வந்து அது அப்போ சின்ன வயசுல நான்
0: கேட்பேன்,
3: அது கைது காட்டு அடிக்கி இருந்துட்டாங்க, உள்ள உறிஞ்சு இறந்துட்டாங்க. அதனுடைய வழி இப்ப எனக்கு தெரியுது.
0: சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: நன்றி.
0: தி லாஸ்ட் லிசனர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சுபாஷ்ணி அவர்களுக்கு. வணக்கம். மேட்டுப்பட்டி கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க கண்ணன்.
4: எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஆனா என்னுடைய பெரியப்பா மக அக்கா எனக்கு 6 மாசம் தான் மூத்தவங்க.
0: ஓகே.
4: அவங்கதான் வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் எனக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதாவது நான் இருக்கிறது சென்னையில இருக்கேன், அவங்க அருப்புவட்டில இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த நாள் இங்க வந்து நின்றுவாங்க எனக்கு. அந்த அளவுக்கு நான் எந்த ஒரு சின்ன விஷயத்துல கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நிமிஷத்துக்கு நமக்கு அப்பப்ப போன் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வீட்டுல எது
0: நடந்தாலும்
4: அதே நல்ல விஷயத்துக்கும் அவங்க முதல்ல இருப்பாங்க. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கெல்லாம் ஏர்போர்ட்ல வச்சு செய்யும் போது அவங்கதான் எல்லாம் முன்னாடி செஞ்சாங்க, நான் இங்க இருந்து தான் வெறுமனே தான் போனேன்.
0: சிறப்பு.
4: அக்காவும் மாமாவும்,
0: அக்கா அப்படின்றது ஒரு பெரிய பலம், பெரிய ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம் இல்லீங்களா?
4: அதாவது என்னன்னா எனக்கு கூட பிறந்தவங்க

53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அக்வா டாபிக்ல இன்னைக்கு பேசின ஒவ்வொருத்தரவங்களும் அவங்களோட உண்மையான நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு எமோஷ்னலாக அவங்க அக்காக்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில அக்காக்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸும் அமைஞ்சிருக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த அக்கா நானும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நான் கேட்கறது கேட்காம இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். பட் அதே அளவுக்கு எனக்கு திருப்பி கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தங்கச்சி தானே நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப்லெஸ்ஸான உயிர் அப்படின்னா அது அக்கா மட்டும்தான். ஸோ மீரா வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க தான் அக்காவாம், அவங்களுக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்களாம், அவங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொடுக்கறதுல எனக்கு அலாதியான இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் அக்காக்களை பொறுத்த வரைக்கும், தன் கண்ணு முன்னாடி தன் கூட பிறந்தவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே பார்ப்பாங்க. இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பேசினதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக லாஸ்ட்டாக பத்மநாபன் மூவிலேருந்து கண்ணில் அன்பை சொல்வாலே சாங் ஈசன்லேருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட்
1: டான் டான் டான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்தது பாடல் ஹனுமான் பக்த விஜயம் படத்திற்காக ஒலித்தது.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 5 நிமிடம் 5 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடல் மீரா படத்திற்காக ஒலிக்கிறது.

0: சுப்லக்ஷ்மி குரலில் கல்கியின் வரியில் எஸ் வி வெங்கட்ராமன், இசையில் ஒலித்தது பாடல் மீரா படத்திற்கு 1947 வெளிவந்த மீரா படத்திற்காக ஒலித்தது பாடல்.
1: இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 8:54 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது ராமானுஜன் படத்திலிருந்து பாடல்.

0: வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ், குரல்களில் வாலியின் வரியில் ரமேஷ் விநாயகம், அவங்களுடைய இசையில் அந்த பாடல் ராமானுஜன் படத்திலிருந்து ஒலித்தது. ஆறு மணி 13:57 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் பாபநாசம் சிவன் வரியில் பி கே பாபநாசம் சிவன் எழுதி இசையமைத்த அந்த பாடல் திருநீலகண்டர் படத்திற்காக கேட்டோம்.
1: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 18 நிமிடம் 8 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பாவ மன்னிப்பு படத்திலிருந்து

நாகூர் ஹனிஃபா டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் கண்ணதாசனின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் ஒலித்தது பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்கிறது வெள்ளை ரோஜா படத்திலிருந்து பாடல்.

0: மலேசியா வாசுதேவன் குரலில் வாலியின் வரியில் இளையராஜாவின் இதமான இசையில் அந்த இனிய பாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக ஒலித்தது.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் மீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
4: பக்தி மாலை.
3: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு

0: உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின் போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை

0: சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகுதியுள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வித் திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆறு மணி 40 நிமிடம் 30 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்தில் உங்களுக்காக சில பல பாடல்கள் காத்திருக்கிறது. இங்கே ஒரு ராஜா இருக்கிறாங்க, ஒரு ராணி இருக்கிறாங்க. அந்த ராணி அவ்வளோ ஈஸியாக அந்த எளிமையாக அந்த உலகத்தில் பிறந்துடல. தவம் எடுத்து பெற்றெடுத்தாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மகாராணி தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குணவதியை கண்டுபிடிச்சவங்க தான் இந்த ராசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை பாடலுக்குள்ளே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம்.

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் சின்ன பசங்க நாங்க படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

6:46 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையில ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டா, நாம எல்லாருமே ஒன்னா இருந்துட்டோம் அப்படின்னா, ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாக மாறிடும். தினம் தினம் அது தொடர்ந்துச்சு அப்படின்னா, 8 திசைகள் யாவிலும் அமைதி தான் எப்போவுமே வீசும், அதே நேரத்தில் இன்பம் எப்பவும் பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுடலாம்.

மலேசியா வாசுதேவன், சுனந்தா குழுவினர் குரல்களில் சௌந்தர்யன் எழுதி இசையமைத்த அந்த பாடல் சேரன் பாண்டியன் படத்திற்காக கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 6:52 50 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நண்பர்கள் முகநூலில் போட்ட பதிவுகள் கொஞ்சம் இருக்குது, அதுவும் என்னன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து படிச்சிடலாம். 6 மணிக்கு பக்தி மாலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கருத்துக்களை போட்டு ஒரு 11 பேர் காத்துட்ருக்குறீங்க. யார் யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் இப்போ ஒன்று ஒன்றா வருது. பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், அதில் வந்த பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து பொன் மாலை வணக்கம், இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவங்க சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்க வாழ்த்துகள், நல்லா கொண்டாடுங்கன்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம், பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி, மாலை நேர மனதை மயக்கக்கூடிய பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன், இனிய மாலை வணக்கம், பக்தி மாலை வந்து நல்லா போயிட்டுருக்கு, நல்லா கொண்டாடுங்க, வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மயிலை பட்டாபி, இந்த கவிதை கருத்துலாம் பாட்டு கொத்து வராது, சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்னங்கிறத விரிவாக போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிருவேன். அப்புறம் வேறு யார், முரளிதரன் விழுப்புரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்டர் அடித்து போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்தினி மறுபடியும் வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அவ்வளோதான், எல்லோருடைய கருத்துக்களையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. இங்கே வந்து 2 கோலம் போடப்படுகிறது, ஒன்று பூக்கோலம், இன்னொன்று மாக்கோலம். பூக்கோலத்தை யார் போடுறாங்க, மாக்கோலத்தை யார் போடுறாங்க, கேட்டுருவோம். பாடல் இதோ.

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பிறை சூடன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அதிசய பிறவி படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: எனக்குள் நான்
2: இவர் ஆபாவணன் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லிட்டு, அதில் எம்எஸ்சி சாரும் நடித்தார். அதான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னுடைய காம்பினேஷன் நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ். அதில் ஏ மோகன் என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற, நீ எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார்.
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:44. இந்த மணித்தூளில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி திரை கானம். பல நேரங்களில் பல சத்தங்கள் நம்ம காதுகளை வந்து அடையும். எல்லா சத்தங்களும் இனிமையை சேர்க்குமான்னு சேர்க்காது. சில சத்தங்கள் மட்டும்தான் இனிமையை சேர்க்கும். அதில் முக்கியமானது இசை. அதே போல் அந்த இசை வந்து இந்த பாட்டில் ஒரு மேளம் சத்தம் கேட்குது, அதுவும் மன மேளம் கேட்குது, அதுவும் காதோடு கேட்கும்போது உள்ளுக்குள்ளே தேனை வார்க்குது அப்படின்றாங்க. என்னென்னலாம் நடக்குது பாட்டுக்குள்ளே கேட்டுருவோம்.

0: மனோ மின்மினி குரல்களில் புலமைப்பித்தன் வரையில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் எங்க தம்பி படத்துக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. ஒரு மணி அடித்தால் கண்ணே ஞாபகம்.
0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழ் ஃபம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழ் ஃபம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு,

0: கார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
0: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
0: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
0: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: 102.3 FM.
1: ஏழு மணி 7:57 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையர் திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ கடந்த பாடல்ல மாங்குருவி வந்துச்சுல்ல, இப்போ அதே போல அதே மா அப்படிங்கிற பேர்ல இங்க ஒரு சிட்டு வரப்போகுது. அந்த சிட்டு என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு மைக் செட், ஒரு மேடையை போட்டு மைக் செட்லாம் போட்டு ஒரு அதெல்லாம் மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க, ஏது பிளான் பண்றாங்க, பாட்டுக்குள்ள அவங்களே சொல்றாங்க, கேட்டுருவோம் பாடல். இதோ
2: I love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love

0: அழுக்கில புழுக்கில இவளுக்கு இழ சொல்ல எவதான்.
1: 7:12 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: Web 102.3 FM.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஏழு மணி 14 நிமிடம் 40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இனி தொடர்வது தமிழில் செய்திகள். 7 மணி 15 நிமிடத்திற்கு தமிழில் செய்திகள் நமக்காக காத்திருக்கிறது.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.

0: நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். IIT, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலக தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல்முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார்.

0: இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃபிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைகாணம் நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறோம். காந்தத்துக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்கும். ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க துண்டா உடைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய அந்த துருவங்கள் வந்து எப்பவுமே ஒட்டாது, விலகும். எதிர்முனை துருவங்கள் ஒட்டும். இப்போ இந்த விஷயத்தை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அந்த காந்தத்தினுடைய முனைகளை மனிதனுடைய கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் பொருத்திக்கிங்க. ஒரு இடத்துல கண் வந்து வா வா, அதாவது கண் வந்து போ போ சொல்லுது, இல்லை வா வா சொல்லுது அப்படின்னு பொருத்திக்கோங்க. கண் வானுச்சுன்னா நெஞ்சு போங்குது, நெஞ்சு வாச்சுன்னா வான்னு சொன்னால் கண் போங்குது, இப்படிங்கிற மாதிரி பொருத்திக்கோங்க. அதை தான் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. காந்தத்தின் இரு முனை மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்னது கேட்டுருவோம்.

0: கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்கள் புலமைப்பித்தின் வரியில் இளைய ராஜாவின் இதமான இசையில் அந்த இனிய பாடல் நீதியின் மறுபக்கம் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 7:30 10 நொடி. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள வரதராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். எது? கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிங்க. உணவே மருந்துன்னு நம்ம மூத்தோர் மனசுல வச்சு செயல்பட்டாங்க. ஆனா இன்றைய காலநிலை எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு. அவசரமான காலகட்டம். உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறதுன்னு பல காரணங்கள்னால நமது உடல் எடை அதிகரிக்குது. உடம்பு எடை அதிகரிச்சதுன்னா அந்த எடையை தாங்கிறதுக்கு நமது காலில் தெம்பு இருக்காது. அதனால தான் மூட்டு வலி அது இதுன்னு வருது. எப்பவும் நம்ம உடம்பு எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். சிலருக்கு எலும்பு எடையே அதிகமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருப்பார், ஆனால் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். எலும்பு வெயிட்டு தான் காரணம். உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு கால் வீக்கம் போன்ற பாதிப்புகளும் வரும். நமது உடலில் உள்ள எலும்பின் எடையை அதிகப்படுத்தணும். உடம்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எலும்பை தயார் பண்ணணும். இதற்கு கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து மிக முக்கியமானது. மனித உடம்பின் கட்டுமான ஊட்டச்சத்து கால்சியம். மற்ற தாதுக்களை விட உங்கள் உடம்புக்கு கால்சியம் தேவை அதிகமாக உள்ளது. வரதராஜன் ஐயா, உங்களுடைய அன்றாட கால்சியம் சத்து உட்கொள்ளல் எந்த அளவுல இருக்குது? பெரியவங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் எடுத்துக்கணுமா? 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் உட்கொள்ளணும். அதாவது அவர்களது உணவில் கால்சியம் சத்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். 4-18 வயசுடைய

0: குழந்தைகள் தினமும் 1300 மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கணும். பால் என்பது மிக முக்கியமான கால்சியம் சத்து மிகுந்த உணவுப் பொருள். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, அல்லது சாப்பிட்டு முடித்த பிறகு தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதாவது வெத்தலை அதில் சுண்ணாம்பு தடவி பாக்க வச்சு மடித்து சுருட்டி வாயில் போட்டு மென்னுட்டு முதல்ல ஊர்ன உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுவதை மிழுங்கிடுவாங்க. சுண்ணாம்பு என்பது கால்சியம். அதே போல பச்சை பீன்ஸ் காய், 100 கிராம் பச்சை பீன்ஸில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். இது மனித உடம்புக்கு மிகவும் நல்லது. செரிமான அமைப்பின் அழுத்தத்தை குறைக்கவும் விரைவா ஜீரணமாகவும் பச்சை பீன்ஸை நல்லா வேக வைக்க சொல்றாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி 100 கிராம் பாதாம் பருப்புல 60 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். அப்புறம் அத்திப்பழம், எள்ளு, புரக்கோலி ஆகியவற்றிலும் கால்சியம் சத்து ஓரளவுக்கு நிறைய இருக்கு. வரதராஜன் ஐயா, இந்த உணவு வகைகளை முறையா அறிவுரைப்படி உட்கொள்வதன் மூலம் எலும்பு உறுதித்தன்மை பெறுவதுடன் உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. நிலக்கடலை மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மிகவும் விருப்பமா நிலக்கடலையே சாப்பிடுவாராம். அந்த நிலக்கடலை பயிரை விவசாயிகள் மானாவாரி 20 வருஷத்துல 2 முறை சாகுபடி செய்வாங்க. எப்போ பயிர் செய்தாலும் விதைத்த 45வது நாள் 2வது களை வெட்டுவாங்க. இந்த சமயம்தான் கடலை பயிரிலிருந்து நிலத்துக்குள்ள விழுது இறங்கும். அந்த விழுதுல தான் காய்கள் உருவாகும். 40-45 நாள்ல 2வது களை வெட்டும் சமயம் ஏக்கருக்கு 150-160 கிலோ ஜிப்சத்தை போட்டு களை வெட்டி மண் அணைப்பாங்க. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட், சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் நிறைந்ததுதான் ஜிப்சம். காய்கள் பருப்பு திரட்சியா இருக்கவும் எண்ணெய் அளவு அதிகரிக்கவும் கட்டாயம் ஜிப்சம் போடணும். ஆக மனிதனுக்கும் தேவை, பயிர்களுக்கும் தேவை கால்சியம் சத்து. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை நிலக்கடலை தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: Hundred 102.3 FM.

0: 7:35 14 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த மணித்துளியில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்.
2: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே, காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
1: பாட்டும் பயணமும்.
0: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இப்போ எந்த பாதையை நோக்கி பாடல்கள் போக போகுது அப்படின்னு சொல்லி நான் திறந்த மனதோடு உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். சில நேரங்களில் வண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்ல, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைப்போம், ஆனால் சில நேரங்களில் அந்த விஷயம் அப்படியே மாறி போயிடும். இங்கே தண்ணீருக்கு நிறம் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் நிறம் இல்லை. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய நிறத்தை அது எடுத்துக்கும், பிரதிபலிக்கும், இல்லை அந்த தோட்டத்தில் நம்ம காட்சியளியும் அதானே. இப்போ ஒரு கருப்பு கலர் பாத்திரத்தில் வச்சுருந்தா தண்ணி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை கருப்பு கலர் பாட்டிலில் ஊற்றுனோம்னா நம்ம கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், பச்சை கலர் பாட்டில் ஊற்றினா பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி தான் விஷயம், அதாவது தண்ணீருக்கு நிறம் இல்லை. இங்கேயும் அதே விஷயத்தை சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் குரல்ல வாலியினுடைய வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துல இருந்து கேட்டுபிடிச்சோம்.
1: எனக்குள் நான்
2: ராமாவணன் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லிட்டு, அதில் எம்எஸ்சி சார் நடித்தார். அதுதான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னுடைய காம்பினேஷன் நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ். அதில் ஏய் மோகன், என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற, நீ எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார்.
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

7:42 20 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் இப்போது நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் ஒன்று வந்துச்சு, இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா ஓரளவு கணிக்கலாம், ஆனால் அடுத்த பாட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்து எந்த பாதையில் பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவு இணைச்சு பார்த்து கண்டுபிடிக்க முடியும். கில்லி படத்தில் அவங்க அப்பா விஜயோட அப்பா வந்து ஒரு வீட்டு விசேஷத்துக்காக ஒரு குடத்தை எடுத்து கொண்டு போய் அந்த கிஃப்டாக கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கபடி ஆடுறதுக்காக சில பைசா தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த குடத்தை கொண்டு அடமானம் வைக்கிறதுக்காக ஒரு கடையில் வச்சு ஓட்டேரின் யார் பேரில் எழுதுறது அப்படின்னு கேட்டோடனே ஓட்டேரி நிறைய பேரில் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை முகத்துக்கு முன்னாடி வச்சு அது காமிப்பார். அந்த குடத்தை அங்கிட்ட அடமானம் வச்சு பைசா வாங்கிட்டு போய் அவங்க அதை எப்படி கொண்டாடணுமோ கொண்டாடி தீர்த்துருவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இப்போது அந்த குடம் வந்து சில்வர் வெள்ளி குடம் நினைக்கிறேன், வெள்ளி குடம் அங்கே வந்து அந்த மாதிரி வச்சுருவாங்க. இப்போது இங்கே ஒரு தங்கம், ஆனால் குடம் வேறு, ஆனால் அது நடக்க போகிறது தங்கம். தங்கம் நடக்குது, தங்கம் நடக்குது, என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி பாட்டிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். பாட்டு இதோ

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல காளிதாசன் வரியில தேவாயினுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: 102.3 FM.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 48 நிமிடம் 56 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்க முகநூலில் சொல்லியிருக்காரு, பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் தண்ணீர் அப்படிங்கிற சொற்கள் அந்த சொல்லாம் இடம்பெறக்கூடிய பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவு சரியாக கண்டுபிடிச்சிங்க. சூப்பர், சரியா அப்படின்னு கேட்டீங்க, மிகச்சரி, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிக்கிறேன். பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் வந்த தண்ணி கருத்துக்கு பாட்டு சூப்பருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் மாலை கற்கள்ல சோலை கோயில் அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சோலை ரீஜா மனோகரன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து தான் அந்தன கும்மிக்குட்டி பாட்டு வந்துச்சுல, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, எல்லாருக்கும் நன்றி பாடலை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு யாரெல்லாம் கருத்துக்களை போட்டிருக்காங்க அப்படின்னு அவ்வளோதான் கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்களை படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கிராமங்களில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து ஒருவரை ஒருவர் கிண்டல் செஞ்சுக்கிறது, நக்கல் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லா வேலையுமே வந்து அந்த மாதிரி நடக்கும். ஒரு குழுவாக வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு மகிழ்ந்து பண்ணுறது வழக்கம். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு ஆட்டு கல் உரலோ அம்மியோ பயன்படுத்துகிறாங்கன்னா, ஏன்ப்பா ஒரு மிக்சியை வாங்கிட்டா சும்மா அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம், எதுக்கு இப்படி பல மணி நேரமாக இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்டையை உடச்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இங்கேயும் வரும்ல. அதே விஷயத்தையும் இங்கேயும் சொல்கிறாங்க. தண்ணி தான் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா? ஆமாம், தண்ணீரை பற்றிய பாடல்கள் தான் ஓடிட்டுருக்கு. இதில் ஒரு இடத்துல பாட்டில் சொல்கிறாங்க, ஏன்ப்பா இந்த ஏத்தத்தை வச்சு இன்னும் இறச்சிக்கிட்டு இருக்கியே, சும்மா ஒரு சுவிட்ச் போட்டால் பம்பு செட்டில் தண்ணி வரும்போது என்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலையே, அப்டேட் ஆகுங்கப்பு அப்படின்ற மாதிரி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. யாரு என்ன சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கேட்டுருவோம்.
2: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன்,

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் இளையராஜானுடைய இதமான இசையில் நினைவே ஒரு சங்கீதம் படத்துக்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார். ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய

0: சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளவு மலிவாக போயிட்டுது, அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எனக்குள் நான்
3: ராமாவணன் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லிட்டு, அதில் எம்எஸ்சி சாரும் நடித்தார். அதுதான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னோடய காம்பினேஷன், நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ். அதில் ஏ மோகன், என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற, நீ எனக்கு வரவே மாட்டேங்கிறத, நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார்.
2: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்று இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
1: இனி இரவு 8 தொடர்வது செய்திகள்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரு நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவுகூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி

மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது எனக்குள் நான். எனக்குள் நான் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மிகச்சிறந்த ஆளுமைகளை சந்திச்சுட்டு வரோம். போன வாரம் கலைமாமணி பூவிலங்கு மோகன் அவருடைய 60 வருட கலை பயணத்தின் அனுபவங்களை மிக சிறப்பா நேயர்களோட பகிர்ந்துகிட்டாரு. இந்த வாரமும் அவருடைய கலை பயணத்தின் தொடர்ச்சியும் நீட்சியும் நேயர்களுக்காக. ஒரு பீரியட்ல டாப்ல 2 ஹீரோ இருப்பாங்க. இப்ப மத்த நடிகர்கள் நடிப்ப வந்து ரொம்ப பெருசா நினைச்சிட்டு வந்து நடிக்க வராங்கல்ல, அவங்களுடைய நடிப்பு அந்த இடத்துல அந்த திரைப்படத்துல நின்றுச்சுன்னா அந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு அடையாளமா போயிருது. அப்படி நிறைய நடிகர்கள் அந்த காலகட்டத்துல இருந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பூவிலங்குலயும் அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த படத்துல நீங்க நடிச்ச காட்சியில பேசின

0: ஏதாவது ஒரு டைலாக் எங்களுக்காக ப்ளீஸ் இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்குது சொல்ல முடியுது அப்படின்னா.
1: அந்த படத்தில் நடித்த காட்சியில் டயலாகு ஞாபகமாக எங்கிட்ட எதுவுமே டக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா 100 படம் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வராது. ஆனால் அந்த ஹீரோ வந்து அவன் நெகட்டிவ் கேரக்டர், என்னுடைய கேரக்டர் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான். எப்படியாவது வந்து அவனை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆக்கணுங்கிறது தான் அந்த கேரக்டர். அப்படி தான் அந்த ஸ்டேஜில் இருந்தது. அவ்வளோதான் என்னுடைய ஞாபகத்தில் இப்போ நான் சொல்ல முடியும். கரெக்டாக அதில் வந்து டயலாக்னால் எனக்கு வந்து அவ்வளோ ரெலவெண்ட்டாக ஞாபகத்துக்கு வராது, வரல. ஒருவேளை சொன்ன உடனே ரெண்டு பேர் யாராவது பேசினா உடனே அடுத்தது வந்துடும் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா. இன்னொன்று, நீங்கள் அந்த சொன்னீங்க பாசிட்டிவ் கேரக்டர் தான் எனக்கு, எப்படியாவது அந்த நெகட்டிவ் கேரக்டரை சரி பண்ணணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய அந்த ஹிஸ்டரியை போய் படிச்சது, நான் தெரிஞ்சுக்கிட்டதுல பார்த்தா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் அதுல ஒரு கண்ணியம் இருந்திருக்கு. அது வில்லன் கேரக்டராக இருந்தால் கூட அதில் ஒரு கண்ணியத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்தே. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாப்படுது சார். ஒரு நடிகனுக்கு அப்படி எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கு, தனக்கு வரக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாம் இப்படி ஒரு கண்ணியமா ஒரு டிக்னிட்டியோட எதிர்கொள்றதுக்கு முடியுமா? எல்லாருக்கும் அது சாத்தியமா இல்லை உங்களுக்கு எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு?
1: ஒவ்வொருத்தருக்குமே அவங்க தன்னை அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே சாத்தியம். நம்ம நம்ம யார் அப்படிங்கறது நம்மளுக்குள்ள ஒரு அனலைசேஷனை பர்ஃபெக்ஷனா கான்ஃபிடென்ட்டா ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல முடியும். ஸோ என்னுடைய பார்வை, நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பாசிட்டிவாக இருக்கட்டும் சரி நெகட்டிவாக இருக்கட்டும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர், அந்த கேரக்டர்னுடைய ஜாதகம் என்ன, வாட் இஸ் ஈ, அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், என்ன படிக்கிறான்னா என்ன படிக்கிறான், என்ன அவனுடைய பிஸ்னஸ்ஸு, அவன் என்ன மாதிரி தொழில் பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதவனா, அவன் என்ன மாதிரி, இவ்வளவுத்தையும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் என் மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றணும். நான் என்னென்ன கேரக்டர் வருது, யார் யார் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் ஓகே, அவங்க என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன் அனுபவத்தில் தான். இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்புறம் திங்க் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவோம். அண்ட் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறோம்னாலும் இப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேரக்டர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ரீச். நிறைய பேர் சொன்னது வில்லனை திட்டுவாங்க பயங்கரமாக, கரெக்ட் தான் அது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதனால திட்டுறாங்க. அவன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலனாங்க என்னடா செய்கிறாங்க, சரியாக பண்ண மாட்டேங்கிறானேன்னு தான் திட்டுவாங்களே வழிய. அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறபோது திட்டு வேறு மாதிரியாக இருக்கும், அவன் சரியாக பண்ணலன்னா திட்டு வேறு மாதிரியாக இருக்கும். இதுதான் அங்கே நடக்கும் நார்மலாகவே. ஸோ என்னுடைய பார்வையில் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இருந்துச்சு நெகட்டிவ் கேரக்டர் அதுக்குள்ளே போயிட்டு, ஆனால் நம்ம பண்ணுற ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில் எவனுக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க மனசுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் ராங், இந்த மாதிரி இருந்துடாதீங்கன்றது எங்கேயோ போய் ரீச் ஆகணும்.
0: கரெக்ட்.
1: நீங்க நெகட்டிவா பண்ணும்போது, பாசிட்டிவா பண்ணும்போது அதே தான்,
0: இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கணும்.
1: நம்ம சொல்றதுலயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே என்னுடைய டயலாக்ஸ் வந்து நான் சிலதெல்லாம் எடுத்துருவேன். அதே மாதிரி வந்து இந்த சில பேர் திட்டுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய இதை வச்சுட்டு சில பேர் திட்டுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து இப்போ குள்ளமா இருக்காங்கன்னா அது ஒரு மாதிரியா வந்து சொல்லுவாங்க, ஊனமா இருக்காருன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனால் அதை நான் சொல்ற விதத்துல சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பாதி வந்து தெரியுமே ஒழிய, ஆனால் அதை வந்து ஒரு குறையா நான் இன்னைக்குமே சொல்ல மாட்டேன். அதுவும் வந்து கேபி சார் இருந்து கத்துக்கிட்டது தான். நீங்க அச்சமலை அச்சமலை படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஒரு குள்ளமா ஒரு கேரக்டர் வரும். அது வந்து எடுத்தோடனே ரெண்டு பேரும் டாலாக ஒருத்தர் அவர் இல்லை இப்போ அவர் மறைஞ்சிட்டாரு பேசிட்டு போவாங்க. அப்போ வந்து இந்த சின்ன பையன் வந்து ரொம்ப நிறைய பேசிட்டே இருப்பான். அப்போ அவர் கேட்பாரு, அண்ணாடா இவ்வளோ பேசுகிறேன் நீ, என்னடா உன் பேர் அப்படின்னார். சார் சுதந்திரம் அப்படின்னு, அதான் இன்னும் அப்படியே இருக்க நீ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க, அதான் நீ இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு அது அப்படிதான் நான் பார்ப்பேன். நான்
0: அதுலேயும் 60 வருட அந்த பயணம், இது இது 60வது வருஷம் நீங்க திரைத்துறைக்கு வந்து இந்த கலைத்துறைக்குன்னு சொல்லிடலாம் வந்தே ஒரு 60 வருஷம் அப்படிங்கிறது, இந்த தருணத்துல அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு நிச்சயமா என்ன கேரக்டர் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது இருக்கும்ல சார்?
1: இதில் வந்துட்டு நான் இப்படி தான் யோசனை பண்ணுவேன். நான் வந்து சினிமாவில் ஒரு பெருசாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணது. அந்த ஏஜில் வித விதமான கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் எனக்கு வந்து சினிமாவில் வந்து நான் நினச்சா மாதிரி பெருசாக எனக்கு வந்து வாய்ப்புகள் அமையலை. ஒருவேளை நான் வந்து ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டிருந்தா எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும்.

0: நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பழக்கம் அது இல்லை. கேபி சாரை தவிர நான் யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு சான்ஸ் வேணுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டதில்லை. மற்றவங்களுக்காகலாம் சொல்லியிருக்கேன், ஆனாலும் என்னவோ தெரியல அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்கல அது தவறு தான் அப்படின்னு வேணால் நான் இன்னைக்கு டேட்டில் யோசனை பண்ணிக்கலாம். ஏன்னா கேட்டால் தான் கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் எல்லாம் நான் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ட்ராமா அதுக்கப்புறமா இந்த சீரியல்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் வந்து விதவிதமான வந்து கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதம் ஒரு சீரியல் வந்தது. மகாபாரதத்தில் நான் வியாசராக பண்ணுறேன். ஸோ நாங்கள் எங்கேயோ மைசூரில் வந்துட்டு இந்த மலையில் அப்படியே உட்காந்து இதெல்லாம் வச்சு தாடியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு நான் அதை ஒரு ரிஷி இருக்கேன்னு நினச்சிட்டு அங்கேருந்து அந்த கூட்டம் பார்க்கறவங்களை வந்தெல்லாம் வந்து காலில் வணங்கிட்டு போவாங்க. ஏன்னா ஷூட்டிங் விட்டுட்டு ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு வந்திருப்பேன் அந்த கல் மேலே. ஸோ அவங்க மனசில் வந்து ஏதோ ரிஷி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒன்று அந்த வியாசர் கேரக்டர். அதே மாதிரி வந்து நாகசார டைரக்ஷனில் வந்து எதுவும் நடக்கும் அப்படின்னு ஒரு சீரியல், அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த மரம்லாம் ஆடுற மாதிரி வானத்து மனிதர்கள்லாம் வருவாங்க அந்த சீரியலில். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 120 வயசு அந்த கேரக்டருக்கு. நான் சொல்கிறதுக்கு அந்த ஷூட் பண்ணி அந்த ஷூட்டிங் நடந்தே ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த கேரக்டருக்கு ஒரு 120 வயசு. அந்த 120 வயசு கேரக்டருக்கு கண்ணு தெரியாது. அந்த காட்டில் இருப்பான். காட்டில் வந்து அவனுக்கு மட்டும்தான் அந்த காட்டில் இருக்கிற ரூட் எல்லாமே தெரியும். அதில் சில பத்திரிகைக்காரங்க வருவாங்க, வந்து இவன்ட்டு வந்து ரூட்டு கேட்பாங்க. அந்த கேரக்டர் எப்படின்னா ஃபுல்லாக தாடி இதெல்லாம் வச்சுட்டு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறமா பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடையாளமே தெரியாது. வாய்ஸும் மாற்றிருப்பேன் அதில். நான் லைவ் சவுண்டு தான், கவிதாலயா பண்ணது எல்லாமே லைவ் சவுண்டு தான். மின்பிம்பங்கள் கவிதாலயா வந்து படங்கள் பண்ணுவாங்க, மின்பிம்பங்கள் வந்து சீரியல்ஸ் அதில் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து அதுக்காக வந்து டென்டிஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி பல்லெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பல்லையே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நான் சிரிச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் கருப்பு கருப்பாக கோரமாக தெரியும். அது வியாசருக்கும் அது பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் டேக்கிங் ப்ராசஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன பண்ண போகிறேங்கிறது நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு நாங்கள் ஜீப்பில் ஏற போகிறோம். ஜீப்பில் பின்னாடி உட்காந்து போய் உங்களுக்கு ரூட்டு காட்ட போகிறேன். அப்போ நம்மளுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் ரூட்டு சொல்லுவேன். நான் ரூட்டு சொல்லதுலேயே அந்த ஜீப் அவர் ஓட்டணும். போங்க அடியே நேர போனீங்களா, நான் சொல்றேன் நேர போங்க நேர போங்க அப்படிங்கிற மாதிரியே வரும். அந்த கண்ணு தெரியாம அவன் தப்பா போறான் அப்படிங்கறத நம்ம கன்வே பண்ணணும். ஒரு பலகா தெரியுதுங்களா, அது பாருங்க, அது போற இப்படி வரும். அது இந்த கேரக்டர் இது மாதிரி வித்தியாசமான திருவிளையாடல நான் பிரம்மாவா பண்ணேன், ராதிகானுடைய சீரியல் அது. அதுல வந்து பிரம்மா கத்தனத்தில அந்த இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மோல்டு எடுத்தாங்க. அந்த மோல்டு எடுக்கிற ஃபைபர் கிளாஸ்ல மோல்டு எடுக்கிறாங்க. அப்போ என்ன வந்து நான் படுத்துக்கிட்டு ஃபுல்லா அந்த மோல்டு அவங்க ரெடி பண்றதுக்காக உங்க ஃபேஸ்ல வந்துட்டு அந்த கெமிக்கல தடவிடுறாங்க. ஃபுல்லா தடவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அது ஏதோ ஃபுல்லா போட்டாச்சு. இங்கிருந்து மூக்குல இருந்து ஒரு டியூப் மட்டும் கொடுத்துட்டாங்க. டியூப் கொடுத்து என் கையில விரல்ல இப்படி இருக்கும். நான் படுத்துக்கிட்டு வச்சுட்டு இந்த உள்ள தூரத்துக்கு மோல்டு எடுத்துறாங்க. தலை தானே வேணும். ஸோ எடுத்த உடனே அது ஏன்னா அது கியூர் ஆகணும், உள்ள ஒரு ஹீட் வேற வருது. அது ஃபுல்லா கியூர் ஆகணும்னா அந்த மோல்டு ரிலீஸ் பண்ணணும். அந்த ஒரிஜினல் ஃபேஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 hours வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குன்னு சொன்னா, ஏன்னா மூச்சு வாங்குறது இதுல தான், நீங்க தண்ணி கூட குடிக்க முடியாது. கொஞ்சம் அசிங்கனாலும் போச்சு, மோல்டு வேஸ்ட் எடுக்க முடியாது. இப்படிலாம் பண்ணணும் அந்த கேரக்டருக்கு அந்த மோல்டு எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும் ஃபேஸ் அது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. இது எனக்குள் நான், என்னை தேடி. இன்று உங்களுக்காக பூவிலங்கு மோகன் சார். சினிமால நம்ம பார்த்து ஒரு நிமிஷம் கை தட்டிட்டு போயிடும், ஆனா அதுக்கு பின்னாடி அந்த கலைஞன் எடுத்துக்க கூடிய இந்த மெனக்கடல்லாம் ஜாஸ்தி இருக்கு.
0: ஆமா மேடம், நீங்க பாருங்க திருவருட் செல்வர் சிவாஜி சார் எடுங்க, அந்த கேரக்டர்லாம் யாராலும் பண்ண முடியாது. வீரபண்டி கெட்டபொம்மன் எடுங்க, என்ன ஒரு கெட்டப்பு, நாள் ஃபுல்லா அந்த கெட்டப்ல அவங்க இருந்திருக்கணும். அப்பெல்லாம் இந்த மாதிரி ஏசி எஃபெக்டும் கிடையாது.
1: கரெக்ட் தான்,
0: அந்த காலத்துல நினைச்சு பாருங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கூட நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல்ல நம்ம டெவலப்பே ஆகலையே. அப்பெல்லாம் உங்களுக்கு மேல தெரியும் நிழலே போகும் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூம் மைக் தான் இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு அந்த பூம் மைக் டிராவல் ஆகும். அந்த லைட்னால உங்களுக்கு அந்த நிழல் கூட தெரியும். நீங்க பாக்கலாம் சில பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம்ஸ்ல பாக்கலாம். ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டவங்க இருந்திருக்காங்க. அதனால அது பாஞ்சாலி சபதம்னு அதில் வந்துட்டு நான் வந்து சகாதேவனா பண்ணேன், தூர்தர்ஷன்ல பண்ணுவோம், எஸ் வி சஹஸ்ரநாமம்னுடைய பிளே. அந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் வந்தது எனக்கு ஸ்டேஜ்லயே வந்து. மானிடத்தின் மகாகவி பாரதியாருடைய 100th century இதுல நாங்க பண்றோம். கம்பர் ஜெயராமன் வந்து பாரதியார் பண்றாரு, நான் பாரதிதாசன். அந்த நாட்கள்லாம் வந்து பெரிய விஷயம். அதாவது நீங்க காசு பணத்தை விட இது பண்ணிருக்கு. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த கேரக்டர் பண்ணி

0: பார்த்தீங்களா, இதெல்லாம் இது அமையாமே போயிருந்தா நமக்கு தெரியாது, அமையணும். இப்ப நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வர சான்ஸ் கிடையாது, அது இன்னைக்கும் ஒரு நாள் தான் வரும்.
1: இல்ல, இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு அமையணும் அப்படின்னு மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? எப்படியாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை?
0: எனக்கு தெரிஞ்ச வந்து நான் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு நினைச்சோன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணி, நீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்களா, நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணலன்றத நான் சொல்ல முடியும்.
1: வில்லனாவோ இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய பண்ணிட்டீங்க.
0: ஆமா,
1: ஒரு படம் பண்ணீங்க நடிக்கணும்னா இவ்வளோ அனுபவத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களாலேயே ஒரு கதையை வந்து கொண்டு வர முடியும், படைக்க முடியும். ஒரு படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு உங்களுக்குள்ள, அதுக்கான எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா ஒரு கதையா ஏதாவது ஒரு ரோல் இப்படி நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்போம், இன்னும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏதேனும் ஆசை இருக்கா?
0: ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ணி சொன்னது. இது எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது ஒன்று அமையணும். நீங்கள் சொன்னது அத்தனையுமே மனசுக்குள்ளே இல்லாமல் இல்லை இல்லை, ஆனால் அதுக்காக நான் டிஜெக்ட் ஆக மாட்டேன். நம்மளுக்கு இது கிடைச்சதே பெரிய, இது கிடைக்காதவன் எத்தனை பேர் இருக்கான், இந்த வாய்ப்பு கிடைக்காதவன் எத்தனை பேர் இருக்கான். என்னோட நல்ல ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கான், வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவனும் ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த லெவலுக்கே வராதவன் நிறைய பேர் இருக்கான். அதனால் நான் வந்து இன்னும் நிறைய ஆசைப்படுறதுல வந்து ரொம்ப தவறு. ஆனால் ஆசைகள் இல்லாமல் இருக்காது, தவற வழிய ஆசைகள் இல்லாமல் இருக்காது. அப்படி பார்க்கும்போது நான் நினைக்கிறது எல்லாமே, ஓ இந்த கேரக்டர் இப்படி பண்ணிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணான், இந்த மாதிரி ஒன்று அமைஞ்சா நான் இப்படி தான்
1: பண்ணுவேன்.
0: அது வேணா நான் நினைக்கிறது உண்டு, யா அது நினைக்கிறது உண்டு.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை வந்து உங்களுக்கு ஒரு மிகவும் பிடிக்கும், அவருடைய நடிப்பு வந்து என்ன கவர்ந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் அவர் பேசினதுல உங்களுக்கு பிடிச்சது? ஏன்னா நீங்க டயலாக் டெலிவரிங்கிறது உங்களோட ஒரு சிறப்பா நான் பாக்குறேன். நீங்க நடிக்கக்கூடிய அந்த படமா இருக்கட்டும், ஒரு சீரியலா இருக்கட்டும், அதுல நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த உடல் மொழியோடு சேர்ந்து உங்களோட அந்த வார்த்தைகள்லாம் வெளியே வரும்போது அது வேற மாதிரி இருக்கு. அது அந்த கேரக்டருக்கே ஒரு தனித்துவத்தை கூட்டி கொடுத்துருது. அப்போ டயலாகுங்கிறத உங்ககிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு டயலாகாவது தலைவர் பேசினதோ அவருடைய குரல்லையோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
0: டயலாகுங்கிறது, அது படம் டயலாக இல்லாமல் இப்ப நடந்த டயலாகே நிறைய இப்ப உங்ககிட்ட கேபி சார் எப்படி பேசியிருப்பாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி வரும்போது ஏன்னா நான் வந்து சிவாஜி சார் டயலாக பேசிட்டு அதை வந்து நான் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால நான் என்ன செய்யறேன், சிவாஜி சார் வந்து அவரோட ஒரு படம் நடிச்சேன், அவருக்கு வந்து வளர்ப்பு மகன ஒரு படம் நடிச்சேன் நான். அதுல வந்து அவர் வந்து எப்படி என்கிட்ட பேசினாருங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். திலோக் சந்திர சார் தான் டைரக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் டே எங்க காம்பினேஷன் வரப்போது உள்ள ஏவிஎம் செட்ல தான் ஷூட்டு உள்ள வந்துட்டோம். சிவாஜி சார் வந்து சொல்றாரு, இவங்கிட்ட என்னை பார்த்து இவர் கேட்டாரு அப்படின்னாரு, கையை காட்டினாரு. அவன் சொன்னான், அவன் தான் அந்த இந்த கேரக்டர் பண்ண போறாரு அவரு, அவர் தான். அப்படியா, என்ன உன் பேரு சார்? பாபு மோகன் சார். பாபு மோகன், உன்ன நான் பாபுன்னு கூப்பிடுறதா மோகன்னு கூப்பிடுறதா அப்படின்னாரு. சார் எப்படி தோன்றுதோ கூப்பிடுங்க சார். நீங்கள் நாடகத்தில் நடிக்கிறியா? கோமல் சோமநாதன் ட்ரூப்பில் இருக்கேன் சார். ஓ கோமலா, எப்படி இருக்கான் அவன் சார்? நல்லா இருக்காரு சார். சரி, திருளோ சீன் என்னென்ன தம்பிட்ட சொல்லிட்டியா? சார் சொல்லிட்டார் சார். தெரியும் சார். இந்த சீன் இருக்கே, இது உன்னோட சீன், இதில் நான் என்ன பண்ணாலும் நடக்காது, நீ பண்ணுறதுல தான் நாம் பண்ணுறது இருக்கு. என்ன? சரி சார், நல்லா பண்ணிடுறேன் சார்.
1: சூப்பர் சார்,
0: நடந்த விஷயம்
1: நடந்தது. அது இன்ன வரைக்கும் அப்படியே அந்த காட்சி கூட மாறாம நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்.
0: அதெல்லாம் மறக்க முடியாது, கண்டிப்பா மறக்க
1: முடியாது. திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நிறைய படங்கள் இருக்கு, ஆனா அதுல இருந்து நான் ஒரு 1-2 படங்கள் நினைவுபடுத்துற மாதிரி நல்ல ஒரு குணச்சித்திர வேடங்களை நீங்க ஏற்று நடிச்சிருக்கீங்க. பகல் நிலவு, மனதில் உறுதி வேண்டும், அன்பே சிவம், ஆளவந்தான் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இதுல அன்பே சிவம், ஆளவந்தான், ஏன் நான் இதை எடுக்கிறேன்னா கமலஹாசன் அவரோட நீங்க சேர்ந்து நடித்தது வித்தியாசமான ஒரு அனுபவமா தான் இருந்திருக்கணும். அது எப்படி இருந்தது, என்ன மாதிரியான நினைவுகள் இன்னைக்கும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: நிஜமாவே நான் கமல் சாரோட நடிச்சது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம். அன்பே சிவம் அந்த கேரக்டர் வந்து நான் ஆல்ரெடி பண்ண கேரக்டர்ஸ் அது, அதனால் அது எனக்கு வந்து

0: அவரோட நடிச்சது ஒரு பெருமை, ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு கேரக்டர். அதே மாதிரி வந்துட்டு ஆளவந்தன், ஆளவந்தனும் வந்து அது வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது, அதுவும் வந்து அவரோட நடிச்சதுன்னு வந்து ஒரு பெருமை அப்படி வச்சுக்கலாம். புன்னகை மன்னன் எடுங்க. புன்னகை மன்னன் வந்து என்னால் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, புன்னகை மன்னில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், கமல் சார் வந்து டுவெல் ரோல். அந்த படத்தை பிறந்தவங்கள அந்த டுவெல் ரோலில் வந்து ரெண்டு பேரும் இருக்கிறதும் கமல் சார் ஒன்று நான் ஒன்று. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு அவருக்கு பண்ணுற டூப் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கேபி சார் என்னுடைய ஆசான். அது பண்ணும்போது அது கமல் சாருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்ததா எனக்கு தெரியல, அது கேபி சார் வந்து டே பார்த்துக்கிறேன் பண்ண அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார். அது வந்து அப்படி பாருங்கள், ஃபுல் பிக்சர் வந்து கமல் சாரோட வந்து நம்மளும் கமல், நம்ம வந்து அந்த படத்தில் என்ன வரணும்லாம் நினச்சிருப்போம் ஒரு காலத்தில், ஆனால் கமல்ஹாசனை பார்த்து ரசிச்சிருப்போம், ஆனால் கமல் சாரோடவே நம்ம நடிக்கிறோங்கிறப்ப நிஜமாவே வந்து அது என்னுடைய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். வை பிகாஸ் கமல் சார் பண்ணுற மூமெண்ட்ஸோடவே நம்மளும் அதை சிங்க் பண்ணிக்கணும், நம்ம டூப்பாக இருந்தாலும் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். நான் அது வந்து ரொம்ப வருஷமாக நான் சொல்லலை, இப்போ தான் ரீசெண்டாக தான் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து படம் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் வந்து அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அந்த ரகசியம் வெளியே போச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சரியாக பார்க்க மாட்டோம், ரசிக்க மாட்டோம் ஜென்ரலாகவே அது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடுது. மேபி அதனால தான் அந்த காலத்தில் 100 நாளுக்கு வந்து போஸ்டர் அடித்தது, இப்போ 100 காட்சிக்கு போஸ்டர் அடிக்கிறாங்களோ என்ன தெரியல. கமல் சாரோட நடித்தது வந்து என்னால் மறக்க முடியாது. நான் எதுக்கு ஏன் இப்போ அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கமல் சார் வந்து என்னுடைய டாக்டருடைய வெட்டிங்க்கு வந்து இது கொடுக்க போனேன், என்னுடைய தத்து பொண்ணு அதுக்கு வந்து வெட்டிங்க்கு வந்து நான் அவரை பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அவர் என்ன பண்ணார், நேரம் அப்போ பிஸியாக இருந்துடுறாங்க அங்கே இருக்கப்போ அவரே ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்கே போகிறோன்னே அவர் வந்தார். ரொம்ப வந்துட்டு வெளில வந்து கூட்டிகிட்டு போகிறார், உள்ள கூப்பிட்டு போயிட்டு அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் தெரியுது அவங்க எல்லாருக்கும் தெரியும் சார், பூவிலங்க மோகன் சார் எல்லாருக்கும் தெரியும் சார். ஆ அதான் அதான் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து எல்லாம் புன்னகை மன்னன் பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் எல்லாரும் பார்த்தோம் சார். அதில் அவர் தான் அங்கே டூப் போட்டது வரணும், எஸ் தெரியுமா உங்களுக்கு. அப்போ தானே சார், இத்தனை வருஷமாக நான் யாருக்கிட்டே வெளியில் சொல்ல சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், இனிமேல் நான் வெளியில் சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னு. அதனால் அவரோட பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் கெயின் ஆகுது. நாலேஜ் இன் த சென்ஸ், ஒரு ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்களும், ஹவு ஹி ஹேண்டில்ஸ், ஹவு ஹி எக்ஸ்பிரஸஸ், ஹவ் ஹி டெலிவர்ஸ், இது எல்லாமே வந்து அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அது
1: நடிப்பின் நுணுக்கங்களை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
0: ஆமா
1: கமலஹாசன்,
0: ஆமா. ஏன்னா நம்ம ஒரு பணியில இருப்போம், நம்ம பிறந்தா கரெக்டாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எப்பவுமே வந்து ஜென்ரலாகவே, அது மனித சுபாவம் அது. ஆனால் அதை தாண்டி ஒன்று ரசிக்கும்படியாக ஒன்று இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது ஓகோ, ஆனால் அது இதுவும் இந்த இடத்துல வந்து எப்படின்னா, நம்ம பண்ணும்போது அது வந்து ஒரு ரீச்சபிளாக இருக்கணும், அது அவர் பண்ணும்போது ரீச்சபிளாக இருக்கு ரைட். அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு அதே கேட்ட பேர் வாங்கிடக்கூடாது, நம்மளுடைய ஸ்டைலில் அதை நம்ம போய்க்கணும். என்றைக்குமே வந்து ஒரு படம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் ஃபைட்டெல்லாம் பண்ணுறாங்களோ ரோட்டில் போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு பார்த்தது, அது விஷயம் வேறு.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: சார், இப்போ 1980ஸில் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அந்த டைமில் வந்து கமலஹாசன், இந்த பக்கம் ரஜினிகாந்த், இப்படி அதுக்கப்புறம் நிறைய பேர், மோகன், இவங்க எல்லாரோட நடிப்பும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நடித்து ஒரு ரீச், ஒரு ஹீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு இருந்தாங்க. அப்போ நீங்கள் நடிக்க வரும்போது உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க சார்? அந்த காலகட்டங்கிறது ஒரு நடிகனா உங்களுக்கு எப்படி இருந்தது? அதில் எதுவும் சவால்கள் இருந்ததா? அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க?
1: கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து சினிமாவில் நம்ம வரதே வந்து சவாலான ஒரு விஷயந்தான். சினிமாவில் வர்றதுங்கிறது ஒரு பக்கம், சினிமாவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அது எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும். உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இன்றைக்கி வந்தோம் நாளைக்கு போகணும்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்தோம்னா இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு வந்தாச்சு, இதுதான் நம்மளுடைய தொழில்னு வந்தாச்சு. அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மைன்யூட் செகண்டும் உங்கள் மைண்டில் அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரஜினி, கமல் சார், அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் நம்ம இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபேட் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துல வந்து நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். நான் பெரிய திரையில வந்து அப்படி ஒன்றும் பெருசா இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளையும் இன்னைக்கு வந்து அந்த டயஸ்ல நிக்க வச்சுக்கிட்டு இருக்குங்கிறப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன போது நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த காலத்துல நான் இப்படி வரணும் அப்படின்னு நினைச்சது உண்டு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த அதுக்காக இந்த ஹீரோவா வரோங்கிறப்ப இப்ப வரவங்களுக்கு நான் அதை வந்து ஒரு மெசேஜா சொல்லிடுறேன். இப்பெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, நீங்க ஒரு சீன் வந்தாலும் அந்த ஒரு சீன் நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின்ங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுடைய இது. அப்போ வந்து டெஃபினட்டா நீங்களும் ஹீரோவாக ஆகலாம், ஃபுல் படத்துக்கு ஹீரோ ஆகலாம், ஃபுல் சீரியலுக்கு ஹீரோ ஆகலாம். அந்த ஒரு சீன் வந்து நீங்க ப்ரூவ் பண்றதுல இருக்கு. அந்த ஒரு சீன் எங்கையில வந்தாலும் ஹீரோ. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தண்ணீர் தண்ணீர் அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீன் தான் சோலோ சீனே அந்த படத்துல, பாக்கி சீன் எல்லாமே கூட்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து நான் படத்துல வந்து ஹீரோவா வரணும்னு நினைக்கிறப்போ நான் பண்ண ஹீரோவா பண்ணியிருக்கேன். நான் படம் சுசமுத்திரம்னுடைய நாவல் அது, புத்தம் புது காலைன்னு வந்தது. பட் பெருசா வந்து அதுக்கப்புறம் நம்மளது வந்து நிறைய நான் ஹீரோஸா பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் நிறைய படம் பண்ணலை. பட் என்ன வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் எல்லாருமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜனங்க பாக்குறாங்கிற மாதிரி இடம், நம்ம என்ன கொடுக்கணுமோ அதான் ஜனங்க பார்க்க போறாங்க. கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் நான் அதையும் வந்து நம்ம அதுக்குள்ள போய் நம்ம தான் நிக்கணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைப் நான். ஒரு என்ன ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட இந்த 10 பேராக இருந்தாலும் இந்த 10 பேருக்கு நடுவுக்குள்ள நம்ம எப்படி ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போஸ் ஆர்செல்ஸ், அதை மட்டும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். அது இன்ன வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த விஷயமே எந்த ஒரு வேலையிலையுமே வந்து நம்ம செய்கிற வேலை இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வேலை சரியாக வராது, எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்த்தேன். ஆனால் அதில் நான் என்னவா வரணும் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாமே எனக்கு வந்து நாடகத்திலையும் ஸ்மால் ஸ்கிரீன்லையும் அமைஞ்சிருச்சு. பட் ஓகே, அதில் உங்களுக்கு சந்தோஷமா? எஸ் சந்தோஷம்தான். ஆனால் அதில் பண்ணியிருந்தா நம்மளுக்கு மானிட்டரி பெனிஃபிட் பெருசாக இருந்திருக்கும், ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கும். பட் இன்னைக்கும் வி ஆர் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான், பட் ஆன் அ டிஃபரெண்ட் டயஸ். நம்மளால மானிட்டரி பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு இருக்கலாம், நம்மளுக்கு அவ்வளோ இருக்கா அப்படிங்கிற சந்தேகம். அதுதான் இது வந்து நம்ம இருக்கிற வந்து ஒரு ஸ்டேட்டஸ். அதுக்காக வருத்தப்படக்கூடாது, ஏன்னா இது கிடைக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா.
0: நீங்க சொன்னீங்க இந்த சீரியல் தொடர் நாடகங்கள் நடிக்கும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு.
1: கண்டிப்பா
0: தொடர்ச்சியா ஒரு கேரக்டரா நீங்க இப்ப சினிமா எடுத்துக்கிட்டா கூட ஒரு மிஞ்சி போனா ஒரு மாசம் ஒரு 3 மாசம் படப்பிடிப்பு இருக்குமா சார், அதோட முடிஞ்சிடும். தொடர்கள் பொறுத்த வரைக்கும் வருட கணக்கில் அது போகுது. அந்த கேரக்டராகவே நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்கல்ல, ஒரு 3 வருஷங்கிறது நீங்க யாருன்னு உங்களுக்கே ஒரு சில நேரங்கள்ல சந்தேகமாயிடும் அந்த கேரக்டரா மாறும்போது. அப்படி பார்க்கும்போது டைரக்டர் மௌலி அவர் இயக்குனரா பெரிய அளவுல சாதனைகள் படைச்சவர், அவர் எடுத்த அந்த தொடர்

0: கூட நீங்களும் அவரும் சேர்ந்தே நடிக்கிற அந்த காட்சிகள்லாம் அண்ணன் தம்பியா நீங்க நடிச்சிருக்கீங்க. அதுல உண்மையாவே நீங்க ஒரு நிஜமான அண்ணன் தம்பியா அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இருந்தது. அதுல நாதஸ்வர கலைஞரா அதெல்லாம் வந்து அந்த காட்சிகள்லாம் கூட நீங்க சொன்னீங்க.
1: அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவம். மௌலி சாரோட வந்து நான் நடிச்சது. ஏன்னா மௌலி சார் வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் இருக்கும்போது அவர் படங்கள்ல நம்ம நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற இங்கின காலங்கள் உண்டு. ஏன்னா எல்லாம் ட்ராமாலேருந்து வந்தவர், ஸோ ட்ராமாலேருந்து அவர் வந்தார், நானும் ட்ராமாலேருந்து வந்திருக்கேன். ஆனால் இந்த நாதஸ்வரம் வரும்போது தான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம மீட் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எங்களுடைய இது வந்து வர ஆரம்பிச்சது. அது அங்கே தான். பட் அவரோடு நான் நடிப்பேன்ன்றது வந்து அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் தான். காரணம் என்னென்னா நான் வேறு சீரியல்ஸ் எல்லாம் பிஸியாக இருந்தேன் நான். அப்போ வந்து எனக்கு இந்த நாதஸ்வரம் வந்து பத்தி சொன்னாங்க. சொன்ன உடனே என்னால் அவங்க கேட்ட டேட்டுக்கு கமிட் ஆறதே கஷ்டமா இருக்கும் போல ஒரு சிச்சுவேஷனு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி திருப்பி வரும்போது அப்புறம் திருமுருகன் சார் வந்துட்டு ஒரு இது போட்டு ஃபுல்லாக என்கிட்ட ஒரு ஜிஸ்ட் கதையை ஃபுல்லாக சொல்லணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னார். அப்போதான் நான் வேற ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்கேன், ஷூட் ஆரம்பிக்கல. கமிட் ஆகிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வர முடிச்சாச்சு. இப்போ இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது பண்ணணும் போகணுமே. பட் அவங்க இமீடியட்டாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க காரைக்குடியில் ஷூட்டு. அது எனக்கு அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை சார் நான் இந்த மாதிரி கமிட் ஆகியிருக்கேன் அப்படி. ஆனால் அது என்னென்னா அவங்க கதை சொல்கிற அன்னைக்கு தான் காலையில் வந்து எனக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடக்கும்போது எனக்கு வந்து இந்த கதை ஒன்று சொல்லிட்டு ஒரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது பண்ணும்போது இவங்க இப்படி தான் பண்ணுறாங்களான்லாம் நான் திங்க் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும்போது, ஐயோ இது இந்த ப்ராடக்ட் நல்லா வருமா வராதா, இதெல்லாம் ரெண்டு மைண்டு ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த மைண்டு வர ஆரம்பித்த உடனே அப்போ தான் ப்ராஜெக்ட் இன்னும் ஷூட்டுக்கு போகல. நான் அன்றைக்கி ஏதோ தோணி சொல்லிட்டேன், ஏங்க இது வந்து ஒருத்தரை வச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அங்கே சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடி தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க வந்துட்டு இல்லை இல்லை எதுக்கு சொல்கிறீங்க எதுன்னு சொல்கிறாங்க. என்னால் ரீசனை வந்து நான் ஐ டென்ட் வாண்ட் டு ரிலீவ் த ரீசன் பிகாஸ் ஜஸ்ட் தென் தி ஆர் ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட். நம்மளும் கமிட் ஆகிட்டோம் அந்த சென்ஸ் ஒத்துக்கிட்டோம் பண்ணுறோன்றது. ஆனால் ஒத்துக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து சிலதெல்லாம் சரியாக வரலன்னா அது வந்து எந்த அளவுக்கு போகுன்ற மைண்டு எனக்கு. அப்போ நான் அவங்களுக்கு ரீசன் சொல்ல தெரியலன்னா அப்புறமா என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. பட் அந்த பீரியடில் தான் இந்த கதையை சொல்கிறேன்னு இவர் சொன்னார். ஆனால் நான் இவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் நான் இப்போ நாங்கள் போகிற மாதிரி இல்லை, ஆனால் அடுத்த ஒரு மாதத்துக்கு அவங்களை நான் டேட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் நான் வரதாக இருந்தால் கூட ஒரு மாதம் கழிச்சு தான் வருவேன். ஏன்னா இதுக்குள்ளே நான் வந்தானே இங்கே வர்றதுக்காக தான் அதை விட்டேன்னு இன்னொருத்தர் நாளைக்கு என்ன பேசிடக்கூடாது. ஓ இதோட பெட்டர் கமிட்மெண்ட் வந்துருச்சு, அதனால் வந்து அவர் வரல அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன வேலையா இருந்தாலும் ஒன்னு ஒத்துக்கிட்டா அதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த இடத்துல உங்ககிட்ட வேலை வாங்கும் போதே சிலது தெரியுது சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அப்போ வந்து முதல்ல கேட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வெயிட் பண்ணார், திருமுருகன் சார் வந்து ஒரு மாசம் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போனேன். ஸோ எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே இருந்திருந்தால் ஒரு கேரக்டர் அது வந்து நிஜமாகவே கின்னஸ் புக்கில் வந்துருச்சு. இப்போ ஐ மீன் த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அந்த 1000th எபிசோடு வந்துட்டு சிங்கிள் ஷாட் ரைட் ஃப்ரம் தி பினிங் டு கடைசியை வந்து அங்கேயே லைவ் டெலிகாஸ்ட்டு சிங்கிள் ஷாட்டு ஒரே ஷாட்டு தான் அது. லைவ் சவுண்டு மியூசிக் லைவ் எல்லாமே லைவ் எடிட் லைவ் எடிட் உங்களுக்கு எங்கே ஒரு சின்ன தவறு ஒரு லைட் ஒரு ஃப்ளிக்கரிங் வந்திருந்தால் கூட முடியாது. ஏன்னா டெலிகாஸ்ட் போகுது. அது கின்னஸ்லேருந்து வந்திருந்தாங்க. வந்து இன்னைக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க மௌலி சார். அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி மௌலி சாருடைய ஓன் பிரதர் வெள்ள போனா மோகன் உங்களதான் பிரதர்னு சொல்ற மாதிரி இருக்கு மோகன் அப்படின்னு அவரே சொல்லுவார். காந்தன் மௌலி சாரோட பிரதர். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வே இட் கோஸ் நான் அவரை ரொம்ப ரசிப்பேன் அவர் பேசுற ஸ்டைல். ஆனால் அதே நேரத்துல வந்து ஐயோ இதுல நம்ம வந்து வி ஷுட் நாட் டேக்கன் பேக் அண்ட் அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு கூடாது அப்படிங்கிறது தோணும். ஏன்னா இதுக்கும் எனக்கு வந்து அது சொல்லி கொடுத்தது வந்து நாகேஷ் சார். நாகேஷ் சாரோட நான் ஒரு படம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன பண்ணுவேன் நான் அந்த ஏஜுக்கு பண்ணும்போது அவர் பண்ற மாதிரியே அது ரிப்பீட் பண்ணுவேன். சில பேர் நீங்க சொன்ன உடனே அதே ஸ்லாங்லேயே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி நான் சொன்ன உடனே டே டே மோ நீர் என்ன பண்ண நீரு சார் தப்பா சார் தப்பு தான் அப்படின்னு நான் பண்ற மாதிரி என்ன இப்படி உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பல அதுல பண்ணு நீ கேஷாவ சும்மா என்ன மாதிரியே பண்ணா நிறைய பேர் இருக்கான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீ அது உனக்கு தான் பண்ண நல்லா பண்ணுவல நீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இதெல்லாமே பாடம். ஸோ அதனால இது மொழி சாட்டை பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு மனசு வரும். பட் ஆனால் அந்த கேரக்டர் அது இல்லைன்றது அப்புறம் மைண்ட்லேயே ஓட்டுவேன் நான்.
0: இசை நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்ம ஒவ்வொரு விதமான பாடல் கேட்போம். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பாட்டு கேட்பீங்க?

0: சந்தோஷமாக இருக்கும்போது ஜாலியாக பாடுறேன் அப்படின்னு சொன்னால், எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும், பாட்டிருக்கு தொட்ட இடம், அத்தனையும் இன்பம் இன்றி துன்பம் இல்லை. ராரி
1: சூப்பர் சார்.
2: எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள்

சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும், பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்.

0: அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை.
1: அடுத்து மனசுல கஷ்டம் இருக்கும் போது
2: எதுக்கு யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுங்க.

0: சரியான வழி தான் சார் அது.
1: இது பிபிஎஸ் சாரோட இந்த ஜெமினிக்கு எதிரே முதல்ல வந்து டிரைவின் இருக்கும். அவர் எப்பவுமே அங்கே தான் அந்த மத்தியான இடத்துல அங்கெல்லாம் அந்த நிறைய எல்லா ஸ்டார்ஸும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே தான் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ பிபிஎஸ் சார் அங்கே ரெகுலராக அங்கே தான் உட்காருவார். அவர் வந்து ஒரு லிரிக் ரைட்டர் வார். அவர் அந்த கேப்பு போட்டுன்னு தனியாக உட்காந்து அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பார். ஓல்டு ஃப்ரீ எட்கார் அதில் வருவார். அப்போ நானும் ஃப்ரீயாக இருக்கப்போ அங்கே போவேன். அப்போ பாப்பா வந்து பேசும்போது அவர்கிட்ட நான் இந்த பாட்டை சொல்லி சொன்னேன். அப்போ அவர் வந்து, ஆமாம் அது ஒரு பெரிய ரீச் ஆச்சு அந்த பாட்டு, அது மயக்கமாக கலக்கமாக, உங்களுக்கு எந்த பாட்டு சார் பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர்கிட்ட எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும், கொஞ்சம் தெலுங்கு ஆக்சன்ட்ல தான் அவர் பேசுவார். பட் ஐ லைக் திஸ் சாங்னு சொல்லிட்டு எந்த பாட்டு பாடினார் அவர், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், இந்த பாட்டு பாடினார் அவர். ஸோ நீங்கள் சொன்ன உடனே இந்த ஞாபகம் வந்து வருது. நார்மலாகவே வந்து நான் சில சாங்கு கொஞ்சம் பெப்பி சாங்ஸும் பாடுவேன். கொஞ்சம் வந்து அன்னைக்கு டேட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு செட்டில் அதுனாக்கா, அப்புறம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அப்போ சில ஹிந்தி சாங்ஸ் கூட நான் கொஞ்சம் ஹம் பண்ணுவேன், அதில் வந்து இந்த சாங் இருக்கும் கண்டிப்பாக. ஜி

0: இது வந்து ராஜ் கபூருடைய சாங்.
1: என்ன சொல்றது, எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. ஒவ்வொன்றும் நீங்க பாடும் போது பாடுற திறமையும் உங்களுக்குள்ள இருக்கு. தோல்வியை நீங்க இப்ப சந்திச்சிட்டீங்க, அந்த டைம்ல ஒரு பாட்டு பாடுறேன்னா என்ன பாட்டு?
0: தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் இந்த பிபிஎஸ் சார் பாட்டு

0: இருக்கும் அந்த லிரிக் மறந்துட்டேன். இதெல்லாம் வரும், மைண்டில் வரும் எனக்கு.
1: அடுத்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வருது, பாராட்டு மலையில் நீங்கள் நனைகிறீங்க, அந்த மொமெண்ட்டை கொண்டாடணும் அப்படின்னா ஒரு பாட்டு.
0: அது பித்தளை ஒரு மைண்டில் வந்துடுவார் அப்போ.

0: அருமை அருமை. அடுத்ததா பயணம் பண்றீங்க தொடர்ச்சியா, அந்த நேரத்துல கேட்கணும் அப்படின்னா என்ன பாட்டு?
1: அது கூட ஹிந்தி சாங் வரும் எனக்கு சில சில நேரங்களில். அது வந்து அப்படியே டிரைவ் பண்ற மாதிரியே இருக்கும். சல்

0: ஆர்டிஸ்ட் தான் சார் நீங்க. உண்மையிலே நான் சொல்றேன், சர்ப்ரைஸா இருக்கு சார். எல்லா எதுனாலும் நீங்க அப்படியே எடுத்துட்டு போறீங்க. இந்த பாட்டை வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த அரங்கத்துல.
1: இல்ல எனக்கு தான் மேடம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். நீங்க வந்து நீங்க சொல்றதுல நம்ம வந்து ஒரு பிராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டுல சுத்திக்கிட்டே இருக்கும்போது இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு நீங்க கேட்கற கேள்விகள் இருக்கு. ஏன்னா வெவ்வேறு வேலையில இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்ப நீங்க கேட்டது அத்தனையுமே இவ்வளவு நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டா இருக்கு. நிஜமாவே சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: Thank you sir. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இசை அப்படின்னா அது?
1: அதாவது MSV சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். MSV சாரோட ஒரு சீரியல் கூட நான் நடிச்சிருக்கேன். அதாவது இவர் ஆபாவானந்த் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதின்னு சொல்லிட்டு. அதில் MSV சாரும் நடித்தார். அப்போ தான் அவர் நடிக்கிறார். அப்போ வந்து வரும்போது என்னுடைய காம்பினேஷன், நான் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் அதில். ஏ மோகன், என்னப்பா எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிற நீ, எனக்கு வரவே மாட்டேங்கிறத சிலதெல்லாம் சார், இது இப்படி சொன்னால் சரியா இருக்கும் சார், இப்படி சொன்னால் சொல்லி நடிக்கிறதுல நீ தான் குரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவார். அந்த தண்ணீர் தண்ணீர் படத்தில் வந்துட்டு சரிதா ஒரு சாங் பாடுவாங்க, ஒரு சுகமான சாங்கு. ஹீரோ வந்துட்டு அந்த அவருடைய ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை கையில் வச்சுருக்கோம். அப்போ வந்து ஒரு சாங் வரும், கண்

0: ஒரு சோகமான பாட்டு, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த லைட்டிங்கு அது இதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருப்பாரு. பேஸ் லோகநாத் கேமரா, அது பிரமாதம்.
1: இத்தனை அனுபவங்கள் இருக்கு சார் உங்களுக்கு, திரைப்படங்கள்

0: சொன்னீங்க, இன்னும் நான் வாய்ப்பு கேட்டிருந்தா எத்தனையோ எனக்கு கிடைச்சிருக்கும்னு. உண்மைதான் சார்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது எனக்குள் நான், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்று உங்களுக்காக பூவிலங்கு மோகன் சார்.
0: நான் வந்து உங்களோட சாதனைகள் இது எல்லாத்தையும் எடுத்து புரட்டி பார்க்கும்போது எனக்கு தோணுது, தமிழ் சினிமா நிறைய கலைஞர்களை கொண்டாடாம போயிடுச்சு. இன்னும் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து உருவாகினது சரியா தேடி வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் எத்தனையோ மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நிச்சயமா சுற்றிட்டே
2: இருந்தாலும். அது ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. எனக்கு வந்து சிலது திருப்தி தான், ஏன்னா எனக்கு வந்து பாருங்க இது ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு கலைமாமணி கலைஞருக்கு ஏலம் வாங்கினேன். முதல்ல சிலர் முன்னாடி வந்து ஒரு ட்ராமா நான் வாடுவாங்கினேன், அப்புறமா வந்துட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கிடைச்சது. அதெல்லாமே ஓகே தான்.
0: நீங்க சொன்ன அந்த கலைமாமணி விருது, உங்களுக்கான விருதுகள் எல்லாம் கையில இத்தனையோ கிடைச்சிருக்கும், அந்த கௌரவம் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல பூவிலங்கு மோகன் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை மக்கள் வச்சிருக்காங்க. அது உங்களை பார்த்த உடனே அந்த திரைப்படமே ஞாபகம் வர்ற அளவுக்கு இந்த பேரோட சேர்ந்து நிக்குது இல்லையா, அது மிகப்பெரிய விருதா நான் நினைக்கிறேன். அதான் கலைஞனுக்கான பாராட்டு.
2: கண்டிப்பா மேடம், அதுதான் சொல்றேன்னா அதுதான் எனக்கு விசிட்டிங் கார்டு. அண்ட் கேபி சார் வந்து எப்படி நான் சொல்லணும்னா, என் மேல வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் அவர் வச்சிருந்தாரு. கேபி சார் வந்து அவர் ஸ்டேஜ்ல இருந்தா வந்தாரு, அவர் மறையிறதுக்கு முன்னாடி வந்து திருப்பி ஸ்டேஜ் டிராமா பண்ணார். ரொம்ப வருஷம் கழிச்சு படங்கள்லாம் பண்ணியாச்சு, வயசாயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் உடையது அவருக்கு போல. பௌர்ணமின்னு ஒரு சீரியல், ஒரு கூடை பாசம்னு ஒரு டிராமா, ஸ்டேஜ் டிராமா நாட் சீரியல். அந்த பௌர்ணமியில வந்துட்டு எனக்கும் ஒரு கேரக்டர், நாதசுவரம் ஷூட்டிங்ல இருக்கு இதுல காரைக்குடியில, அப்ப எனக்கு இதுல ஒரு கேரக்டர் போட்டிருக்காரு. அப்போ அவர்த்தில ரிஹர்சல் நீங்க போய் இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஸோ எனக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், நான் ரிஹர்சல் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு வால்யூம் வைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுடைய ப்ரெசன்ஸ், பட் இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர் அந்த மாதிரி. ஏன்னா நான் அங்கே போயிட்டு போயிட்டு வரதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர். அவன் இங்கேயோ பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அவர் வந்து என்ன அது ரிஹர்சல்ஸ் போயிட்டே இருக்கு. முதல்லையே நான் பார்த்து சொன்னதுனால அவருக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு டெல்லி கணேஷ் சார் தான் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு. அதில் டெல்லி கணேஷ் சார் வந்து என்னன்னா, கேபி சார்து வந்து ஏற்கனவே ஒரு வந்து மேஜர் சந்திரகாந்த் பண்ணியிருந்தார் முதல்ல படம், அதுவும் ட்ராமா இருந்து அதுக்கப்புறம் படமானது மேஜர் சந்திரகாந்த். இது வந்து இந்த கேரக்டர் நேம் மேஜர் ஜெனரல் சந்திரகாந்த் இந்த கேரக்டர். இப்போ என்னாச்சு, இவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பிளேக்கு, ஆனால் டெல்லி கணேஷ் சாருக்கு ஏதோ ஒரு வேறு கமிட்மெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி பண்ண கமிட்மெண்ட்டுக்கு போய் ஆன ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால ஷூட்டிங்கு அவுட்டோர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. இப்போ கேபி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் இதில் காரைக்குடியில் இருக்கும்போது ஃபோன் பண்ண உடனே பார்த்தேன் சார் ஒன்று டக்குன்னு எழுந்து நின்று, சார் ஹலோ சார்ன்ற நான். அவர் ஒன்று டே எந்த தெருவில்டா இருக்க அப்படின்றாரு. ஏன்னா நார்மலாக எங்கேயோ சுற்றிட்டு இருப்பேனா, அதனால் வந்துட்டு அவர் கேட்டதே அப்படி தான் கேட்டார். நான் சொன்னேன் சார் காரைக்குடியில் இருக்கேன் சார்னு சொன்னேன். டே நான் ஒன்று பார்க்கணுண்டா, அர்ஜென்ட்டாக பார்க்கணும், எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்கிறது அப்படின்றாரு. என்னடா எப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, என்ன சார் அப்படின்னு. அவனே சரி சார் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டுக்கு சார் நான் டைரக்டர் பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் திருமுருகன் சார் பாருங்கள் எப்படிலாம் இருக்காங்க மனிதர்கள்ன்றதையும் பாருங்கள், அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறார் சார். அவர் உடனே சரி நீங்கள் போயிட்டு வாங்க சார் என்னென்னு கேட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு. ஷூட்டிங்கு இல்லைன்னா ஷூட்டு போனோம் அன்னைக்கு அவர் சொன்னார். அவனு நான் என்ன பண்ணுறேன், நாயிட்டே கிளம்பி காலைல வந்தோடனே சொல்கிறார், நேர காலையிலே போகிறேன். போன உடனே பார்த்துட்டு பார்த்துட்டு வாடா வாடா வாடா, ஐ ஹாவ் அ ப்ளசன்ட் ஷாக் ஃபார் யூ அப்படின்னாரு. என்ன ப்ளசண்ட்டுங்கிறாரு அப்புறம் ஷாக்குங்கிறாருன்ட்டு எனக்கு மைண்டில் ஓடுது. என்ன சார் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நீ அங்கங்கே போயிட்டுருக்க பேசாமல் இந்த கேரக்டர் இப்போ பண்ணாத, என்ன நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்பாவும், இது இன்னொரு நாள் நம்ம பண்ணிக்கலாம், அது உங்களை சொல்கிறது தான் கூப்பிட்டேன்னு சொல்ல போகிறாரு. இல்லை இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணுறேன் சார் நம்ம சொல்லணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அவர் வந்து இப்படி சொன்னோன்னு என்ன சார் இந்த மாதிரி டெல்லி ஆமாம் வந்துடா வந்து திடீர்னு இது வந்துடுத்துடா அது சொன்னதுனால இஸ் கான், இப்போ வந்து நம்ம பண்ணி ஆகணும், அதனால் நீ அந்த கேரக்டர் பண்ணு அப்படிங்கிறார். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஸ்டேஜுக்கு இனாக்ரேஷனுக்கு, நான் ஒன்று சரி சார் நான் பண்ணிடுறேன் சார், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க சார் நான் பண்ணிடுறேன் சார். ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, சார் எனக்கு செவ்வாய்க்கிழமை இருக்குது சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் சார், நைட் போயிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன். ஏன்னா திருப்பி போகணும் நான் காரைக்குடிக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் டே என்ன மறுநாள் வந்துட்டு கேட்டவுடனே திருப்பி கொடுக்குறாரு. இவர் நம்ம படிக்க ஆரம்பித்தாலே திட்டம்

0: ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்கிரிப்ட் படிக்க போகிறோம். யாருக்குமே எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது யூ வில் நாட் கோ ஃப்ளூவென்ட்லி. முடியும். இப்போ அந்த பிளே முடிச்ச உடனே நான் அவரை பார்க்கல. அவர் இப்போ என்ன சொல்லுவார் என்னன்னு தெரியாது. ரஜினி சார் இருக்காமல் எல்லாம் ப்ரையாரிட்டி அங்கே தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். நம்ம விட்டா ஓடிடலான் இருக்கோம். நம்ம நைட்டு நம்ம படுக்க போயிட்டேன், அவரும் ஒன்றும் சொல்ல போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கமல் சார் ஒன்றுமே பேசாமல் போயிட்டார், ரஜினியை தான் பேசிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட. அதே என்னடா ஒன்றும் பேச போயிட்டு நானும் யோசனை பண்ணேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே அதுக்கு மறுநாள் வந்து கூப்பிட்டாரு வீட்டுக்கு போகணும்னு. நான் அப்போ தான் சொன்னார், பிளே வந்து ஒரு லெட்டர் எடுத்து கையில் கொடுத்தாரு, கமல் அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாரு. படித்தது எண்டில் வந்து எல்லாத்தையும் கமல் சார் வந்து ஃபுல் பிளே அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக அதை அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு அவர் எண்டில் வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, ஐ சல்யூட் மை மாஸ்டர் ஜஸ்ட் ஆஸ் வாட் யுவர் மேஜர் ஜெனரல் சந்திரகாந்த் டிட் அப்படின்னு போட்டிருந்தார். இதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டேன். ஏன்னா அது என்னுடைய கேரக்டர் அவர் அவ்வளோ அழகாக வந்து பார்த்துருக்காரு. ஸோ இது எனக்கு பெரிய ஒரு கிரெடிட் நிற்க வச்சு நம்மள்ட்ட காட்டணும்னு இருக்காரு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா. அதுக்கப்புறமா இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன், இப்போ பத்மஸ்ரீயோ ஏதோ நேஷனல் அவார்டு வாங்கினோம்னா நம்ம அப்ளை பண்ணுற காலமாயிருக்கு அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் அதுதான் சி ஒரு லா, அதனால் அந்த லா வி ஹவ் டு அபைட் பை த லா, அது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூப்பிட்ருக்காங்க. அங்கே போகிறப்போ உங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கறது பெருசு இல்லைங்க, நீங்கள் அவார்டு யார் கையில் வாங்குறீங்கன்றது முக்கியம். ஜென்ரலாகவே வந்து நம்ம அவார்டு தான் தராங்க அப்படின்னு வாங்குறாங்க நிறைய பேர் போயிட்டு ரைட்டு. பட் வாங்குறது வந்து மனசார கொடுக்குறோம், எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் வாங்குறவங்களுக்கு யார் கையில் வாங்குறோன்றது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஒரு அவார்டுன்னு சொன்னே நான் போயிட்டு நான் எனக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு என்னென்னா, புஷ்பா கந்தசாமி கூப்பிட்றாங்க, கேவி சாருடைய டாக்டர். எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம். சரி, அந்த அவார்டு வந்து கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு மைக்கில் பேசுகிறாங்க, என்னை பற்றி நல்ல வார்த்தையாக நான் வார்த்தை பேசிட்டு நான் வந்து மோகனுக்கு வந்துட்டு, இது எங்கள் அப்பா வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கினார், அப்போ ஃபுல் சூட்டோட போனார், அந்த கோட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மோகனுக்கு போட்டுடுறேன்னு, கொடுங்க எங்கேயே போட்டுக்கிறேன்னு போட்டேன். போட்டால் கரெக்டாக ஆயிடுச்சு, கேவி சார் என்கிட்ட கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாரு அப்படின்னு
1: முடிச்சிட்டேன் சார்.
0: ஸோ ஒரு அந்த அவார்டு எனக்கு இன்னுக்கும் அதை வச்சிருக்கேன், அப்படியே தனியாக கோர்ட்டில் காலையில் போகிறப்ப அதை பார்த்துட்டு தான் கிளம்புறது.
1: அருமையாக சொன்னீங்க. சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நம்ம ஒரு அபிமானம் இருக்குல்ல, நமக்குள்ள நமக்குன்னு கிடைக்க வேண்டிய நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காமலே நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி இப்படி வரும்போதே இதுக்கு தனி ஒரு கூடுதலான சிறப்பும் இருக்கு. அது இன்ன வரைக்கும் அது உங்கள் கையிலே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதான் பெரிய ஒரு விருதாவே உங்களுக்கு இருக்கு.
0: பெரிய விருதுக்கு அது நிஜமாவே. அது தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்குறப்ப ஒரு போட்டு இந்த காஸ்டியூம் எங்கேயில இருக்கு, எனக்கு அது வாங்கின மாதிரி இருக்கு இப்போ.
1: நிச்சயமா. அடுத்து ஒரு கேள்விகள் உங்களுக்காக, பூவிலங்கு மோகன் பாபு மோகன் யாரு சூஸ் பண்ணுவீங்க?
0: இன்னைக்கு டேட்ல பூவிலங்கு மோகன் தான்.
1: ஒருவேளை நடிகனாகாமல் இருந்திருந்தால்,
0: இதே சினிமால ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஏதோ ஒரு இதுல இருந்திருப்பேன்.
1: சினிமா தான் அப்போ.
0: அப்போ சினிமா தான்.
1: தொட துடிக்கக்கூடிய தூரம்
0: இன்ஃபினிட்டி, இன்னும் கண்ணுக்கு தெரியல எனக்கு, ஓடிக்கிட்டு இருக்க வண்டி.
1: கே பாலச்சந்தர் சாரா மௌலி சாரா?
0: கேபி சார் தான்.
1: மேடை நாடகமா வெள்ளி திரையா?
0: கலை, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன், நான் எதையுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கல.
1: கதாநாயகன் வில்லன்?
0: கதாநாயகனாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, அதை செய்யும்போது நான் என்னை ஒரு கதாபாத்திரமாகத்தான் பார்ப்பேன்.
1: குணச்சித்திரம் ஒரு வரியில்?
0: ஒவ்வொரு சித்திரத்திலையும் அந்த சித்திரத்திற்கு தகுந்தாற் போல குணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன்.
1: பூவிலங்கு மோகன் இதுவரை?
0: பூவை கையில் ஏந்தி கொண்டு ஒரு விலங்கு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: சூப்பர், மிக அருமையா சொன்னீங்க. பூவோடு ஓடக்கூடிய விலங்கு மாதிரி அப்படின்னா, அதாவது அந்த வேகத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பூ அப்படின்னா அது ரொம்ப மென்மையானதா, நான் நடிப்பு அப்படின்னு வரும்போது நான் ஒரு புயல் தான்,
0: என்னுள் இருக்கும் அந்த விலங்கு அந்த பூவை வாடாமல் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த

0: என்னால் சொல்ல முடியும்.
1: இத்தனை நேரம் மிக அழகா உங்களுடைய அந்த பயணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒரு கலைஞனா என்னால உங்களை வந்து இதோட நிறுத்த முடியுமா அப்படின்னா இன்னும் முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசுறதுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால இதுவரை உங்களோட அந்த 60 வருட பயணம் எனக்குள் நான்ல மிக அழகா நீங்க என்னெல்லாம் மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ விஷயங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். எனக்குள் நான் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நீங்க பங்கெடுத்து மிக சிறப்பா இருந்தது. இந்த நினைவுகள் வந்து நிச்சயமா எங்களுக்கு மட்டும் இல்லாம மக்கள் மனசுலயும் நீங்காம இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி.
0: இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சியில ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதி தமிழ் 102.3 நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஏஆர் எல்லாருக்கும், எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன்.
1: நன்றி சார். அடுத்த வாரமும் சனிக்கிழமை இரவு 8:05 மிகச்சிறப்பான ஆளுமையோட இந்த நிகழ்ச்சி தொடரும். உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: You are listening to 102.3 Tamil FM.
3: Akashvani. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வாப்பனே, வானர்குலத்து வல்லத்தரகன் தானே
0: என்றார். ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள், இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு நேரம், இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையோ?
0: அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையா?
1: உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
0: ஆமாம் ஆமாம், உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது.
1: அப்படி சொல்லு, எந்த விதத்தில் பலித்தது அப்பனே?
0: நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தப்படியே நடந்தது. நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்ட உடனேயே ஓட்டம் பிடித்து ஓடிற்று.
1: தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனாயிருக்கிறாய்.
0: உண்மையான வார்த்தை. நான் வேடிக்கைக்காரன்தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன்.
1: இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்து விட்டு வர வேண்டும்.
0: அப்படி செய்யலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே நினைவில் இருக்கிறது.
1: இன்றைக்கு ஐப்பசி அம்மா வாசை அல்லவா, அதற்காக அவன் கொள்ளிட

0: கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பன்.
1: அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம்?
0: கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகாசங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தைச் சேர்ந்தவன்.
1: சோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: விட்டுவிட்டு
1: உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறார.
0: திருமலையை சொல்லுகிறாயாக்கும்?
1: ஆம், அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகிவிடலாம் என்று உத்தேசிக்கிறேன்.
0: அது ஏன் அப்படி?
1: காலாமுகச் செய்வர்கள் சிலரை பார்த்தேன். இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது.
0: தம்பி, இத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளைக் கண்டு என்ன பயம்?
1: பயம் ஒன்றுமில்லை, அருவறுப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்?
0: உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா?
1: அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக் கொள்ளவில்லையே, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள்?
0: வாழ்க்கை அனிச்சியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநூறு பூசிக்கொள்கிறோம். அது மட்டும் என்ன, இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாக போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகத்தானே திருநீர் பூசிக்கொள்கிறோம்.
1: மனித தேகம் அனித்தியம் என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே? பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்?
0: தம்பி, சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை வென்றால் ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் அனந்த நடனம் செய்கிறார் அல்லவா?
1: மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே.
0: உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன், நான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் உருக்கொண்டு வானத்தில் பறண்டு சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்து விட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று.
1: வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல இடி இடி என்று சிரித்தான்.
0: என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிற தம்பி?
1: ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை, ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன்.
0: அது என்ன விஷயம்?
1: ரகசியம் ஒன்றும் இல்லையே. ரகசியம் என்ன? பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 10,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரி கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன்.
0: அத்தனை பொய்கள் சொல்லுகிறார்க்கோ?
1: ஆம் சோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போல இருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையையும் சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள், ஒருவரும் நம்பவில்லை.
0: ஆம் தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது.
2: இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை, உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்?
1: உம்முடைய சோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும். சோதிடர, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா? வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா?
0: சொன்னேன். அதனால் என்ன?
1: அவரை பற்றிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா?
0: கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரமெல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது.
1: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா?
0: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காதே, ஆனால் அந்த நிலைகுலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம்

0: இருக்கலாம் அல்லவா? இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது. அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமே.
1: அப்படியா சொல்கிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா?
0: எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குடித்தாய் என்று பேச்சா இருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும்? உன்னை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தேன்.
1: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, சோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினவினான்.
0: மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். தூமகேட்டுவினால் விபத்து ஏதும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ என்றார் சோதிடர்.
1: வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்குமிங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகைப்பட்டினத்தில் நடுக்கு சுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்கப் போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாகியிருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலைவாளை வைத்துக் கொண்டு கொஞ்சும் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கென்னத்திற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும் அது சொல்லுங்கள்.
0: முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறதப்பன. எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும். அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும்
1: என்றார் சோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான். ஏனென்றால் அந்த சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள். மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான்.
2: ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்
1: என்ற குடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குதிரை மேலிருந்து வந்தியத்தேவன் பார்த்த பல்லக்குல வானதி இருந்தது தெரிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் சோதிடர் வீட்டுக்குள்ளாவ வந்ததும் தனக்கே உரிய நகைச்சுவுடன், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். பூங்குழலியின் காரணமா அவ மேல வந்தியத்தேவன் கோபம் கொண்டிருந்தான் அல்லவா? சூதுவாது அறியாத வானதிக்கு இதுவே வருத்தம் தந்துடுச்சு. அவளுடைய இனிய சுபாவத்தை பார்த்திருக்கிற வந்தியத்தேவனும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்றான். இலங்கைக்கு போக வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்த போது குந்தவையும் இந்த பெண்ணும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டையும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னதுன்னு நினைவு இருக்கும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதா மட்டும் மாத்திட வேண்டாம்னு வானதி ஒரு குழந்தைய போல கேட்டுக்கிட்டது இப்ப அவன் நினைவுக்கு வந்தது போலும். சில தொடர்களை பத்தி விரிவாக பார்ப்போம். ஐப்பசி அமாவாசை, சூரியனை மையமாக கொண்டு எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையிலே சுத்தி வருகின்றன அல்லவா? சந்திரன் பூமியும் சுத்தி வர்றதுனால பூமியை பொறுத்தவரை வளர்பிறை தேய்பிறை என்கிற பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணிப்பு வசதிக்காக வானவியல் ஏற்படுத்திக்கிட்ட ராசி சக்கரத்துல ஒண்ணு துலாம். ஐப்பசியில சூரியன் 30 பாகைகள் கொண்ட இந்த வீட்டுல இருப்பதாக கொள்ளப்படுகிறது. இதே துலா ராசியில சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல, அதாவது அந்த கோணத்துல உள்ளதாக கொள்ளப்படுற நட்சத்திரத்துல சந்திரன் வரும்போது பூமியில் இருப்பவங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்ல இது பெரும்பாலும் நிகழும். அரிதாக சித்திரை நட்சத்திரத்திலும் நிகழ்வது உண்டு. ஐப்பசி அமாவாசை இதுதான். அனித்யம், நித்தியம் நிலையானது, அனித்யம் நிலை அற்றது. அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. தர்மம் அதர்மம் ஆவது போல ஆணவம் உயிரின் அறிவை மறைச்சு அறியாமையை தருவது. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமகாரம், ரெண்டையும் உருவாக்கி பற்ற

0: பிறவி சுழற்சியில தள்ளுவது இதன் வேலை. வெளியில இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யார் சொல்ல போறாங்க? நேரமானாலும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆழ்வார்க்கடியானுக்கு ஈடு கொடுக்க உதவுமே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

16 நிமிஷம் ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல இனிய பொன்னிலாவில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரப்போகிறது கொடியிலே மல்லிகைப்பூ சாங் தான், கடலூர் கவிதைகள்லேருந்து. இந்த பாட்டோட விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ லவ் வந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு விதமாக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த விஷயங்களை அழகாக விஷுவல் பண்ணியிருப்பார் படத்தோட டைரக்டர். ஸோ பாட்டு கேட்கலாமா?

மணி 21 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு முதல் மரியாதை படத்தில் இருந்த வெட்டி வேறுவாசம், மலேசியா வாசுதேவன் ஜானகியோட வாய்ஸில். இந்த பாட்டுமே இந்த படமுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கல்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். சில கருத்துக்களை சமுதாயத்தில் வைக்கும்போது இந்த கருத்தை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அந்த கான்ட்ரவர்சிஸை மீறி இது வந்து கரெக்டானது தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி நாட் இருக்கும். நிஜமாவே அந்த டைம் பீரியடில் இப்படியான ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு தைரியமாக எடுத்த படம் தான் இது. எஸ் என் இனிய பொன்னிலாவேல நம்ம நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு வெற்றி வேறு வாசம். கேட்கலாம் வாங்க.

நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்டு இருக்கீங்க, ஏன் இனிய பொன்னிலாவே. எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி நைன்டிஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு கிராமத்து கதை அப்படின்னாலே நமக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே தோணாது. ஸோ அப்படியான ஒரு படம் தான் மண் வாசனை. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்கள், கிராமத்தில் நடக்கிற விஷயங்களை வச்சே ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி அந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே அதில் ஏகப்பட்ட எமோஷன்ஸ்னு ஒரு ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு, அதுவும் கிராமத்து சப்ஜெக்டில் ஒரு கமர்ஷியலான படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் தான் மண் வாசனை. எஸ் பொத்தி வச்ச மல்லிகை மூட்டை சாப்பிட்டா பாரதிராஜா அவர்களோட டைரக்ஷனில் வந்த படம்.

6:32 ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு சிகப்பு ரோஜாக்கள் படத்துலேருந்து வரப்போகுது. 1978 தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியை எடுக்க முடியுமா? அந்த மூவி வந்து அந்த டைமில் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை. பட் இப்போ வரைக்கும் அந்த மூவிக்கான செகண்ட் பார்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படம் வரணும் அப்படின்னு அந்த மேக்கிங் ஆகட்டும், அதில் வர சீன்ஸ் ஆகட்டும், ரொம்பவே செம்ம த்ரில்டாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1978 தமிழ் சினிமாவை ஒரு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். பட் அந்த டைம் பீரியடில் ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸ் பண்ண ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி, பட் இட்ஸ் ஈஸி ஃபார் பாரதிராஜா. ஸோ என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா. பட் இப்போ அதுலேருந்து ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, நினைவு ஒரு பறவை சாங் தான் கேட்க போகிறோம்.

0: 102.3 FM.
1: மணி 38 நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் வரப்போகிற நெக்ஸ்ட் சாங் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 வெளியான ஒரு பீரியாடிக் மூவி. எஸ், இந்த மாதிரி படத்தையும் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து

0: நிரூபித்த படம் தான் நாடோடி தென்றல். இந்த படம் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தோட பிளாட்டு. ரொம்ப அழகாக அவரோட எல்லா படங்கள்லையும் கிராமத்தை எந்த அளவுக்கு அழகாக காட்டுவாரோ அந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ் டைம் பீரியடில் இருந்தால் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் என்ன வேணாலும் பண்ணும், சமுதாயத்தில் பல மாற்றங்களில் கூட மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. ஒரு ஜிப்சி விமனுக்கும் ஒரு கோல்ட் ஸ்மித்தாக இருக்கிற ஒரு ஒரு ஒரு பர்சனுக்கும் லவ் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைம் பீரியடில் தைரியமாக விஷுவல் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் டைரக்டர் பாரதிராஜ் அவர்கள். அந்த படத்துலேருந்து இளையராஜாவோட வாய்ஸில் மணியே மணிக்கோயிலே சாங் தான் இப்போ நம்ம ஷோவில் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

கிளாக் 46 மினிட்ஸ் ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் மை வாய்ஸ். எனக்கு ரொம்ப த்ரோட் சரியில்லை, அது நல்லா தெரியுது. தயவு செஞ்சு அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு கருத்தம்மா படத்துலேருந்து தான். 1994 ரிலீஸ் ஆன இந்த படம் எல்லார்கிட்டேருந்தும் ஒரு பெரிய அட்டென்ஷனாக கிராப் பண்ணியிருந்துச்சு. சொல்ல வந்த சோஷியல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பெண் குழந்தைகளை கருவிலையே அழிக்கிறது, பிறந்ததுக்கப்புறமா அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பரவலாக பல இடங்களில் பல கிராமங்களில் இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு பெரிய அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா பெண் குழந்தைங்க கருவில் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத பார்க்கறதுக்கான தடுக்கிறதுக்கான சட்டத்தை கூட கொண்டு வந்தாங்க. இந்த படம் அப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. எஸ் படம் முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்களை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ரொம்ப சீன் பை சீனாக அவ்வளோ கனெக்டடாக பயங்கரமாக எடுத்திருப்பாரு. இந்த படம் நிஜமாகவே வந்து வளர்ந்து வர மீடியாவை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு படிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லலாம். கிராமத்து கதைக்களமாக இருந்தாலும் அதில் சொல்ல வந்த மெசேஜ், அந்த சோஷியல் மெசேஜ்க்காகவே அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எஸ் ஒன்னிமென்னு சுஜாதாவோட வாய்ஸில் போராளே பொண்ணு தாய் சாங் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஒரு சிலவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் தான் பாரதிராஜா அவர்கள் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. வாங்க கேட்கலாம்.

இளைய பொன்னிலாவேல எஸ் லாஸ்ட்டாக வரப்போகிற பாட்டு கிழக்கு சீமையிலே. அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னாலே பாச மலர்கள் அப்படின்னு வச்சு கலாய்ப்பாங்க. பிகாஸ் அந்த படம் வந்து பெரிய பாச மலர்கள் இவங்க அப்படின்னு. ஸோ சிவாஜி அண்ட் இவங்க சாவித்ரி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த இந்த இவங்க ரெண்டு பேரோட இதை வந்து வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் மாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாச மலர்கள் எப்படி அண்ணன் தங்கச்சி பாசத்தை விவரித்த ஒரு படமோ அதே மாதிரி தான் இந்த படமும் சொல்லலாம். கிழக்கு சீமையில் 1993 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. மாயாண்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விருமாயி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங்காக இந்த படத்தில் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஒரு மாம சீர்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவ்வளோ அழகாக விஷுவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு ஒரு மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியில் ஒவ்வொரு அவரோட மறைந்த இயக்குனர் பாரதிராஜ் அவர்களோட படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயுமே ஒவ்வொரு விதமான பிளாட் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாட்டுமே நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் தான் வந்து அவரோட படங்கள் இருக்கும். ஸோ அப்படியான ஒரு படம் தான் கிழக்கு சீமையிலே. ஸோ கிழக்கு சீமையிலே 1993 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஆனால் இந்த படம் கமர்ஷியலி ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த டைமில் கமர்ஷியலாக ஹிட் ஆகலை. ஆனாலும் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில படங்கள் அப்படி தானே கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்காம அப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து கமர்ஷியலாக ஹிட் ஆகும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தெலுங்கில் கூட ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. பட் கத்தாழம் காட்டு வழியில் ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகும்போது, கல்யாணமாகி பிரிஞ்சு போகும்போது ஒரு பெயினோடு அவங்க கடந்து போவாங்கள்ல, அதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக கத்தாழம் காட்டு வழி தான் வந்துகிட்டே இருக்கோம். இணைந்திருங்கள்.

10:31 ஆயிட்டுருக்க இந்த மொமெண்ட்டில் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை நம்ம கூடவே சேர்ந்து உலகமே கேட்கும். எஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை இந்த மொமெண்ட்டில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444001023 9444001023. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்றத விட நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங்கை இந்த ஷோவில் நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியோட முதல் பாட்டு யாருக்காக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மந்தவெளியிலேருந்து விநாயகம் சாங் கேட்டிருக்காரு. வெண்ணிலா கபடி குழுலேருந்து லேசாக பறக்குது சாங். சின்மை அண்ட் கார்த்திகோட வாய்ஸில் செம்ம பாட்டு, வாங்க கேட்கலாம்.

நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில. நெக்ஸ்ட் யாருக்காக பாட்டு நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா, விருகம்பாக்கம்ல இருந்து ஜெயபிரகாஷ் சாங் கேட்டிருக்காரு. தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து தென்மதுரை வைகை நதி, சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஒரு ஃபேமிலினா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த லவ் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த பாட்டுல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. வாங்க கேட்கலாம்.

12 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு சுபாஷினி கூட. எஸ், நெக்ஸ்ட் பாட்டு புது வெள்ளை மழை சாங் தான் கேட்டிருக்காங்க. யார் இந்த சாங்கை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரியிலிருந்து கலில் அஹ்மத் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்களும் சாங்கை ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் ஃபேவரட் சாங்கை, உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுவேன். 9444001023 944400023. பாட்டு கேட்கலாமா?

6:18 ஆயிட்டிருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு கல்லுக்குள்கீரம் படத்துலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பாக்கம்லேருந்து சாங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு.

நன்றி சொல்ல உனக்கு சாங் எவ்வளோ கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹரிகரன் அமிர்தாவோட வாய்ஸில் எஸ் இந்த பாட்டை ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க வனஜா அம்பத்தூர்லேருந்து. அவங்களுக்காக தான் இந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன். எஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசுக்கு பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்தில் கேட்குறதுன்றது நிஜமாவே ஒரு பிளெஸிங்கான விஷயம். 10:26 நம்ம யாரோட பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து இளங்கோ மகிழன் அவங்க சாங் கேட்டிருக்காங்க. சொல்ல துடிக்குது மனசு படத்துலேருந்து ஜேசுதாஸோட வாய்ஸில் பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பியூட்டிஃபுல்லான சாங். இந்த மொமெண்ட்டில் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க பாட்டு கேட்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

34 நிமிஷம் ஆயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு கொரட்டூர்லேருந்து சித்ரா தினேஷ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அலைப்பாய்தே படத்துலேருந்து ஸ்வர்ணலதாவோட வாய்ஸில் எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இந்த பாட்டை எத்தனை வாட்டி நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் நிறைய வாட்டி கேட்ட ஒரு பாடல் அண்ட் நிறைய பேரோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னும் சொல்லலாம். இந்த டைமில் இந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும், கேட்கலாம்.

10:41 ஆயிட்டிருக்கு. நெக்ஸ்ட் யாரோட சாங் ரிக்வஸ்ட் இப்போ பிளே ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்கள் இரண்டாள் சாங் சுப்பிரமணியபுரத்துலேருந்து. சச் அ பியூட்டிஃபுல் சாங். இதில் வர லிரிக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். வாங்க கேட்கலாம்.

மனசுக்கு பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்தில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் யாரோட சாங் ரெக்வஸ்ட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் ராஜ்குமார் கொடுங்கையூர்லேருந்து சாங் கேட்டிருக்காரு. மலேசியா வாசுதேவன் அண்ட் ஜானகியோட வாய்ஸில் வரப்போகிற இந்த பாட்டு நீங்காத எண்ணம் ஒன்று விடியும் வரை காத்திரு படத்துலேருந்து வாங்க கேட்கலாம்.

மணி 49 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல நெக்ஸ்ட் வரப்போற பாட்டு ரேணுகா கேட்டிருக்காங்க. ரேணுகா கேட்டிருக்காங்க கொரட்டூர்லேருந்தோ. இந்த சாங் என்ன பாட்டு அப்படின்னா சத்ரியன் படத்துலேருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச சாங் தான் கேட்டிருக்காங்க. எஸ் அந்த சாங்கை நான் இப்போ உங்கள் கூட சேர்ந்து கேட்க போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் ரெக்வஸ்ட் யாருக்கானதாக இருக்க போகுது அப்படின்றதுல உங்களை மாதிரி நானுமே எக்ஸைட்டிங்காக இருக்கேன். வாங்க இந்த மாலையில் சாங் கேட்டுடலாம்.

10:56 ஆயிருக்கு. லாஸ்டா வரப்போற பாட்டு எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்து உன் பேரே தெரியாத சாங். இந்த பாட்டை பார்த்திபன் கேட்டிருக்காரு, அவருக்காக நான் பிளே பண்ண போறேன். எஸ் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். டில் தென் ஸ்டே டியூன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: 11:06:47 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: வாழ்க்கையில் எப்பவுமே சின்ன சின்ன பொய்கள் சில சுவாரஸ்யங்களையும் சில மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்கிறவங்க இருக்காங்க, பொய் சொல்கிறதையே வாழ்க்கையே வச்சுட்ருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு, என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வர இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் எதையோ காணணும்னு ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கிறாரு. அப்படி என்னதான் அவர் தேடுறாருன்னு கேட்கலாம். பாதை கொண்ட மண்ணே அவளின் பாத சுவடு பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, ஊஞ்சலாடும் முகிலே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே எங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன், கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளில் ஆடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூறல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவளை பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவளை பார்த்தாயா, பால் சுற்றும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டு முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண்கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு. இப்பொழுது இந்த பாடல் உங்கள் காதல்களுக்கு வர இருக்கிறது. கண்ணதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் இப்போ சரியாக 11:26:23 ஆகுது. சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில், பழனி பாரதியினுடைய வரிகளில், தேவாவோட இசையில், நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து நாம் இப்போ பாடல் கேட்டு வாழ்ந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் எஃப்எம்.
3: 102.3 தமிழ்நாடே கேட்கும் நின்று.
2: You are listening to 102.3 தமிழ் எஃப்எம்.

நேரம் 11:32 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில், தேவாவினுடைய இசையில் உங்களுக்காக வர இருக்குது. முள்ளை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே அம்மம்மா தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் இன்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, விதியின் விளையாட்டு எப்பொழுது முடியும் தெரியாதே, விடியும் திசை என்ன இப்பொழுது அதுவும் தெரியாதே, நாளை எது வாழ்க்கை சொல்லி நடப்பாயோ, பாசம் தாளாமல் அங்கேயும் உள்ளம் துடிப்பாயோ, காலம் செய்த கோலம் என்று துன்பம் பொறுப்பாயோ, சோகங்களே வாழ்க்கையின் வேதமா, பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன, ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ. காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வர இருக்குது. சொன்னலதாவுடைய குரலை கேட்கலாம், வாங்க.

ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரலில், அறிவுமதியோட வரிகளில், கீதப்பிரியனுடைய இசையில பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:45. மன்னவர் சின்னவர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சரணலதாவுடைய குரலில், கலைக்குமாருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில ஒலிக்க இருக்கிறது. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? உங்கள் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் கற்ற சுற்றுவதென்ன? கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் தான் கை தட்டுவதென்ன? சிரிக்கின்ற மலருக்கு கவிதைகள் சொல்லிக்கொடு, சிலிர்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு. கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசுது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:50 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என் நாடி துடிப்புல ஒரு பிடிப்புல உன் நினைப்புல நீ பூத்த சிரிப்புல அந்த நெருப்புல நின்ன கொழுப்புல உன் வலையில தொடும் கலையில சுக அலையில சூடான எரிமலை இன்னும் அடங்கல வெப்பம் தனியில சித்திரை மாசத்து செண்பக கொடி 10 விரல்களுக்கு சொர்க்கத்தை பிடி வெத்தலை போட்டும் செவக்கலைய நாக்கு சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை தொட்டவன் மந்திரியா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில், நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பில் ஏற்காடு பண்பலை வழியாக ஐயப்பராஜ் திண்டுக்கல் மாவட்டம் விடிய விடிய ஒழித்து கொண்டே இருக்கும் எங்கள் வீட்டு வானொலி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நிறைவு பாடல் வர காத்திருக்கிறது. செவ்விலனை நான் குடிக்க, சீவியதை நீ கொடுக்க, சிந்தியது ரத்தம் அல்ல எந்த உயிர்தான், கல்லிருக்கும் தாமரையே கையணைக்கும் வான்பிறையே, உள்ளிருக்கும் நாடு எங்கும் முந்தன் உயிர்தான், இனி வரும் இந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன், விழிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன், உன்ன போல தெய்வம் இல்லை, உன்ன போல கோவில் இல்லை, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல எனக்குத்தான் வார்த்தை இல்லை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரலில் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலியோட வரிகளில் எஸ்ஏ ராஜ்குமாருடைய இசையில் இந்த பாடலோட உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நன்றி சொல்ல உனக்கு
3: மொழி

எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா. நிலவே உனக்கா தெரியாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட? நீ சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா

சமயம் என்ன, என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இறைவரின் அருளாலும் இயற்கையின் கொடையாலும் இன்னொரு நாளை சந்திக்கக்கூடிய பேர் பெற்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த எல்லா செயலும் இன்று உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்க வாழ்த்துகிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் ஸ்ரீயோடைய இசையில் அம்மன் படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 4:45. திரை இசையில் பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாட வராங்க. கண்ணதாசனுடைய வரிகள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தபல். ஸ்ரீ மகா கணபதே என்ற மாயூரம் விஸ்வநாத ஐயர் சாகித்யம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல். சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: மங்களம். நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தபல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்களம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாம்பே சகோதரருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:49 நொடி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில் லலிதா தேசாந்தி கேட்கலாம்.

சத்யாதி பாபசமனே ஹரிதஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குதா.

நேரம் 5:23:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சாரதாவின் குரலில் அன்னபூர்ண அஷ்டகம் கேட்கலாம்.